0: ஸோ உங்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து உங்கள் மத்தியில் வந்து நான் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காகவும் போதகர் ஐயாவுக்காகவும் ப்ளஸ் பிரவீன் ஐயாவுக்காகவும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் அவ்வளோ தெரியாது. ஓகே, நான் கொஞ்சம் தென்னை தமிழில் தான் பேசுவேன், செந்தமிழில் செப்ப மாட்டேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப டைட்டாக இருக்காதிங்க, அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. என்ன இப்படி கொந்தி எடுத்துட்டாரு தமிழ் அப்படின்றாதீங்க, மெசேஜை மட்டும் கேட்டுருங்க, மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஹாலேலூயா. நம்ம கர்த்தரடுத்த பிரசன்னத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்பு கூட வரும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் அவர் சந்திப்பது எப்படின்னா, வார்த்தையை தான் நம்ம கொடுப்பார், வார்த்தையின் வெளிப்பாடை தான் நம்ம கொடுப்பார். நம்ம நினைக்கிற ஆண்டவரே எனக்கு பண தேவை இருக்குது, கடவுள் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பார். எனக்கு உடல் நல சுகம் வேணும், கர்த்தர் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பாரு. எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அவர் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பாரு. ஏன்னா வார்த்தை என்னென்ன பண்ணும், அது நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். பாருங்கள், ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். எரேமியா 23:29 கர்த்தர் என்ன சொல்கிறான், என் வார்த்தை எப்படி இருக்குதான், நல்ல அக்னி மாதிரியும் ஹேமர், நல்ல அந்த பெரிய கல் உடைக்கும் பார்த்தீங்களா, பெரிய இதை தடிப்பாங்களே, ஜம்முன்னு அடிப்பாங்க. இப்போது சுற்றி பார்த்துங்களேன், சுற்றி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், சின்ன சுத்தி இருக்குது, சின்ன ஆணி அடிக்கிறதுக்கு, பெரிய சுத்தி இருக்கும், எடுத்து அடிப்பாங்க, பாறைங்களை அடித்து உடைப்பாங்க. அவங்க எப்படி அடித்து உடைப்பாங்க, ஒரு பாறை இருக்குது, எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிப்பாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு அடிச்சு அடிச்சு அதை கொஞ்சம் உடைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி உடைக்காது பாறையை, கர்த்தருடைய வார்த்தை பாறையே அப்படி உடைக்காது. அது என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வார்த்தை வித்து, என்னது வித்து, அது நம்ம இருதயத்துள்ள வச்சுட்டா போயிடுச்சுன்னா உள்ளிருந்து வெடிக்கும். அது இந்த டைனமேட்டுன்றாங்க தெரியுமா, டைனமேட், அது என்ன பண்ணுறாங்க, பாறை உள்ளே வச்சிடுறாங்க, அப்படிதான் வைக்கிறாங்க, உச்சா உள்ளே வச்சு பாறை செதுருது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் பண்ணும். நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ கேட்குறான் பிரதர், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றீங்க. என்னுடைய ஊழியத்தில் என்ன ஒரு சிறப்புனா, நான் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச நிறைய பேர் ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போனால் தெரியும், ஐயோ ஹீல் ஆயிடுச்சுன்னுவாங்க, இந்த வலியோட வந்த வலி போயிடுச்சு. ஒரு அம்மா, ஒரு ஆப்பிரிக்கன் அம்மா, அம்மா சின்ன ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு டிஸ்கஷன், ரொம்ப ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் போயிட்டுருந்தோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் காது கேட்காது, கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. ஒருத்தரும் மேலே கையை வைக்கல, எண்ணெய் ஊற்றல, எந்த ஸ்பெஷலும் ஒன்றும் பண்ணல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வலியோடு வந்தேன், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் 4.5 மணி நேரமாக உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டுருக்கிறேன், வழியெல்லாம் போயிடுச்சுன்றாங்க. நேற்று ஒரு மூணு நாளாக நாங்கள் வந்து ஒரு மிஷினரிகளுக்காக இந்தியாவில் தேசத்தில் வேலை செய்கிற மிஷினரிகளுக்காக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி மெரினா பீ மகாபலிபுரம் பீச் கிட்ட ஒரு ரிசார்ட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி தான் ஒரு பாஸ்டர் எப்படி இருந்தால் தான், ரொம்ப வலியோடு வந்தார், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் அவர் வந்து உட்கார்ந்தவர் தான் அசையவே இல்லை. ஹாலேலூயா. அவர் சொல்கிறார், கடைசியில் சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் ரொம்ப பயத்தோடு வந்தேன், எல்லாமே போயிடுச்சுன்றார். இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம்ல என்ன பண்ணுறோம், மக்கு அடிச்சு ஒப்பிச்சிருவோம். அதனால் இன்னைக்கு சில அந்த மாதிரி ஒரு காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆனால் அது பேசுறதுக்கு முன்னால் சில காரியங்களை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், சிலதை கொஞ்சம் கிளியர் ஆகணும் உங்கள் மைண்டில். அப்போ தான் அந்த தாட் ப்ராசஸில் தேவன் எப்படியா உங்களை பார்க்கிறார், தேவனுடைய வார்த்தை உங்களோட எப்படி இடைப்படுது, அதெல்லாம் கொஞ்சம் புரியும். புரியுதுங்களா? ரைட்டா? நான் நல்லா கவனிக்கணும், நான் கொஸ்டின் கேட்பேன், நான் டீச்சர் வேறு, அதனால் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும் பதில். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வைக்கலாம், உங்கள் சபை ஜனங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட். இன்றைக்கி நான் வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா டப்புன்னு எடுத்து படிச்சிடுவீங்க, அதுலலாம் நீங்கள் கில்லாடி, அதுலாம் அடிக்க முடியாது உங்களை. அப்போது ரோமருக்கு, ரோமர் அதிகாரத்தை திருப்புவோம். ரோமர் 8:8-9,
1: மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: எத்தனை பேர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கையை தூக்குங்களேன், அப்படி ஒரு கையாட்டுங்களேன், சந்தோஷமா. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு மறுபடியும் பிறந்து ஆவியிலே பிறப்பது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இன்னும் நம்ம நிறைய டைம்ல அதை நம்ம ருசித்து பார்க்கல, இன்னும் நம்ம முழுமையா நம்ம யாருமே இன்னும் ருசித்து பார்க்கல. நம்ம என்ன பண்றோம், மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டு போறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், எல்லாம் ஒரு லெவலில் போயிட்டு இருக்கிறோம். மகிமையின் மேல் சில பேர் இந்த லெவலே ரொம்ப நாள் இருப்பாங்க, டப்புன்னு அப்படி அந்த லெவலில் போயிடுவாங்க. அப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி, அதனால ஒருத்தர் நம்ம கீழே பார்க்கறது கிடையாது, ஒருத்தர் அப்படி நம்ம தூக்குறதும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஜேர்னி, எல்லாரும் நம்ம ஒரு ஜேர்னினா பயணம், எல்லாரும் ஒரு பயணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பயணத்தை செய்யும் போது சத்தியங்களை கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம புரியலைன்னா அதே லெவலில் ரொம்ப நாள் ஓடுவோம், அதை புரியும் போது அடுத்த லெவல் போவோம். கரெக்டுங்களா? எப்போ நமக்கு சத்தியம் புரியுதோ அப்போதான் அடுத்த லெவல் போவோம். இப்போ இங்க என்ன படிச்சோம், 9வது வசனம் திருப்பி அந்த முதல் பகுதி மட்டும் படி.
1: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல்.
0: ரைட், ஸ்டாப். நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ ரோமர் 7 வாங்க, 5வது வசனம் படிங்க, முதல் பகுதி.
1: நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்,
0: ஸ்டாப், நம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், இது என்ன சொல்வாங்க, பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? தமிழ் என்ன பாஸ்ட் டென்ஸுக்கு? கடந்த காலம். இது இப்போ அப்போஸ்தலர் பவுல் 7வது அதிகாரத்தில் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். கரெக்டா? கரெக்டுங்களா? என்ன சொல்றாரு, திருப்பி படிங்க பிரதர்.
1: உட்பட்டிருந்த காலத்தில்
0: படிங்க,
1: நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது.
0: பாருங்க, நம்ம மாம்சத்துல இருந்த போது என்ன பண்ணிச்சான், இந்த லான்றாங்கல்ல என்னது, கட்டளைகள் பாவத்தை தூண்டிச்சான். இது தெரியுமா, பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு முக்கியமான மூல காரணம் வந்து இந்த கட்டளைகள். கட்டளைகள் மேல தப்பு கிடையாது, நான் கட்டளைகளை என் பலத்தினால் நான் செய்ய போறேன்னு நீங்க பண்ணும்போது பாவத்தை தான் தூண்டுமே தவிர அந்த கட்டளைகளையே உன்னால செய்ய அதுக்கு அடியில் வர முடியாது. நம்ம சுய பலத்தினால கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. 1500 வருஷமா ட்ரை பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் ஜனம், ஒருத்தர்னாலையும் முடியல. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் ஃபுல் கட்டளையும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுற, பேர் என்ன, ஹாலேலூயா, அவரு இயேசு. இயேசு தான் எல்லா கட்டளைகளையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி நமக்காக மரித்து உயிர் தெழுந்த போது, நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியிலே பிறக்கிறோம். கரெக்டுங்களா? பிறந்து அவருக்குள்ள வரும்போது அவருக்குள்ளாய் நம்ம எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஃபுல்ஃபில்னா நிறைவேற்றி விட்டோம். புரியுதுங்களா? அப்போ எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றப்பட்டனா நமக்கு என்ன கிடைக்குதான், நீதி கிடைக்குது. நீதிமான், நம்ம யாரு, நீதிமான் என்று நமக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுறாரு. இப்ப ரோமர் 9 வாங்க, 30-33 படிங்க பிரதர்.
1: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
0: ஸ்டாப், மெதுவா போலாம், மெதுவா போலாம், கரெக்டா, நிறைய டைம் இருக்குது. ஹாலேலூயா. இன்னைக்கு நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னா நீங்க கவனிக்கணும் நல்லா. இது ரெக்கார்ட் பண்றீங்களா? இது டிவியில் வருமா? இந்த இதில் நீங்கள் இதெல்லாம் இப்போ திருப்பி கேட்கணும். யாருமே நோட்ஸ் கீஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, பரவாயில்ல. இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணும், இல்லைனா அப்படி இந்த காதில் போய், அந்த காதில் போய் ஏன்னா பிரதர் வந்தாருங்க ஏதோ பேச நல்லா இருந்ததுங்க சொல்லுங்க, என்ன பேசினாரு, ஆள் தான், அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அடுத்த மெசேஜ் வந்துடும் பாருங்க, அதுக்கு அடுத்ததுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 மெசேஜ் வந்துடும். வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் 1 மெசேஜ் வரும், ஒரு குதிரை வானத்தில் பறக்கிற மாதிரி 1 மெசேஜ் வரும், அப்புறம் குதிரையை பார்த்துட்டு கோட்டையை விட்டுருவோம். சத்தியத்தை கோட்டி விட்டுரும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சுற்றி இருக்கோம். வானத்தில் குதிரை வந்ததாமே, வானத்தில் ஏஞ்சல்ஸ் வந்தாங்களாமே சுற்றிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மேகம் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துச்சாமே அப்படின்னு சொல்லி மேகத்தை பார்த்து சுற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஃப்ராடு ஃபோட்டோ, அது எதையும் நம்பிடாதீங்க. இந்த ஃபோட்டோஷாப்ன்றாங்க தெரியுமா, தெரியுமா, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியும். அப்படியே இது பண்ணி ரெண்டு மேகத்தை அப்படியே பண்ணி நானே கூட பண்ணுவேன் வீட்டில். ஏசாமி வந்துட்டாரும் கூட போட்டுடலாம் உடனே. நீ ஐயோ நான் எங்களை விட்டு போயிட்டாருன்னு ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்குது ஐயா, இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் தெரிஞ்சுங்க இதெல்லாம். நீங்கள் நம்ம சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பவுலடியர் கிளீனஸ் சொல்றார், கடைசி நாட்களில் சும்மா வரும் விண்ட் என்ன டாக்டரின் வந்து விண்ட் ஆஃப் டாக்டரின் அப்படியே காத்து மாதிரி வரும். சும்மா அவன் அவுத்து விடுவான் ஒன்னொன்னு, இஷ்டத்துக்கு எழுதி விடுறான் வாட்ஸ்அப் அதுக்குன்னு வச்சுக்கிறான். இஷ்டத்துக்கு ஒரு தியாலஜி வருது உள்ள. ஆனால் எல்லா தியாலஜியும் ஒரு கலப்படம், ஒரு மிக்ஸ். நம்ம தெளிவாக சத்தியத்தில் இல்லைன்னா அப்படின்னு. இயேசு என்ன சொன்னாரு, ஏசுன்ற பேர்லேயே நிறைய பேர் வருவாங்களாம், வந்து நிறையா அற்புதங்களை மாயாஜாலம் காட்டுவாங்க நிறைய பேர். நம்ம ஓ அவர் தான் ஏசு பிறகு அவர் பேசக்கூடாது. அது போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவ வசனங்களை கொடுக்கிறார். வேத வசனங்களை பிடித்து அதுல எப்படி வாழ்றவன் எப்படி இருப்பான்? சங்கீதம் ஒண்ணுல என்ன சொல்லுது பாருங்க, மைக் வச்சிருக்கிற படிங்க.
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: ஹல்லேலூயா.
1: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
0: பாருங்க, போதும், ஸ்டாப் பிரதர், உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? எப்படியா ராத்திரியும் பகலுமா எதில் இருக்கிறான் நம்ம? இப்போ ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிறோம், கரெக்டா? ஃபேஸை கொண்டு போய் புக்கில் வைக்காம, தேவ புக்கில் ஃபேஸில் கொண்டு போய் இங்கே வைக்காம நம்ம, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் ஓடுது, ராத்திரியும் பகலுமா ஓடுது, கரெக்டா? பக்கத்துலேயே தானே இருக்குது ஃபோனு, எல்லாம் இப்படி அந்த பக்கம் பார்க்குறீங்க, எல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, ஆ கரெக்டு தானேங்க? காலைல ஏஞ்சோன்ன, காலைல ஏஞ்சோன்ன முதல்ல எந்த பார்க்குறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதனால் என்ன பண்ணுறோம், நான் போய் கிச்சனில் போய் வச்சுருவேன் ஃபோனை, ஏஞ்சி நடந்து போகணும், நான் மாடியிலிருந்து கீழே போனேன், அதனாலே கிச்சனில் கொண்டு போய் வச்சிருது. போ அப்பால இப்போ சாத்தான் ஏஞ்சி, சாத்தான் நினச்சிருக்கோம், நம்ம நினச்சிருக்கிறோம் சாத்தான் பூதம் மாதிரி வருவான், பேய் மாதிரி வந்து நிற்பான்னு நினச்சிக்கிறோம், பெரிய வால் இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், இப்படி இப்படி வருவான்னு வச்சுக்கேன். அவன் அழகாக சின்ன ஐஃபோன் மாதிரி உட்காந்துக்கிறான், சின்ன ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிறான் ஜாலியாக. பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சில பேர் வாட்ஸ்அப்பில் அப்படியே பண்ணிருப்பார், சைடில் மெசேஜ் எட்டுன்னு ரெக்கார்டு கீழ் போட ஏதாவது போட்டான்னு தெரில. பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வததிங்கள் எல்லாம் வரும். ராத்திரியும் பகலும் ஏதில் உட்காந்துக்கிறான் அவர், கர்த்தருடைய வார்த்தையில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான். சங்கீதம் 119 அதிகாரம் சொல்கிறாரு, நான் என் படுக்கையிலேருந்து ஏஞ்சி ராத்திரியில் என் கண்ணை நான் விழிப்பாக வச்சு தியானம் பண்ணுறேன், முது வார்த்தையில் உன் வழிகளை என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு. அதை பற்றிலாம் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு ஒரு செஷனில் முடிஞ்சால் உங்களுக்கும் தூக்கம் வந்துடும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு ஒரு அப்படி கொஞ்சம் தூங்கிடுவோம். அதனால் அப்பப்போ நான் சைடில் கொஞ்சம் குத்த சொல்லுவேன், அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு அலர்ட் கொடுக்கணும் அவருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, ரோமர் 9 வரலாம், அங்கே தானே இருக்கிறோம் நம்ம. படிங்க தம்பி.
1: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
0: ஹல்லேலூயா. நீதியை தேடாத புறஜாதியார் என்ன பண்ணாங்களாம், யார் அதெல்லாம்? நம்ம தான், கரெக்ட். பாஸ் இந்த சைடு, பாஸ் இந்த சைடு, கொஞ்சம் ஸ்லோவாகுது, கம் ஆன். நீதியை தேடாத புறஜாதிய என்ன பண்ணாலும் நீதியை எப்படி அடைந்தாங்க? அவங்க தான் தேடலையே, தேடாத ஒரு பொருள் எப்படி சார் கிடைச்சாங்க? எப்படி, யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. அது கூட இந்த சைடு தான், அந்த ஆண்டிக்கு ஒரு மார்க். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடைந்தார்கள். இப்ப படிங்க பிரதர்.
1: நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினாலே அதை அடையவில்லை, இடறதுக்கான கல்லில் இடறினார்கள்.
0: ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்க, என்ன பண்ணாங்களா, எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது, எங்களுக்கு பல இந்த லாஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்புறம் சட்டங்கள் இருக்குது, அப்புறம் அதுக்கு அதுக்கு பலி இருக்குது, அதெல்லாம் நம்பி முக்கியமான டெஸ்ட் கோட்டையை விட்டாங்க. அவங்க நீதியை அடைய இல்லை. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது, ரொம்ப முக்கியமான சத்தியம். அப்போ நீதிமானாய் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம அடைந்து விட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் போடுறேன், இது ரெக்கார்ட் தான், ஃபார் த ரெக்கார்ட்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா யாராவது தப்பா புரிஞ்சுப்பாங்க என்ன. அப்படின்னா நீதிமா நீதி லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள் இருந்து கிழிச்சு போடலாமா? யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. கிழிச்சு போடலாமா? இப்படி ஒரு கூட்டம் சுத்துது, பைபிள் இருந்து பழைய ஏற்பாடை கிழிச்சு போட்டணும். இன்னொரு கூட்டம் சொல்லுது எபிசில்ஸ், அதை கிழிச்சு போட்டணும். இப்படி பல கூட்டம் பைபிளை கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி கிழித்து போட்டலாம், அதை கிழித்து போட்டலாம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதையும் கிழிச்சு போட்டுறாதீங்க நீங்க. எல்லாமே நமக்கு தேவை, எல்லாவற்றிலும் சத்தியம் இருக்குது. தேவன் எல்லா வசனங்களிலிருந்து பேசுவார், அவர் அதே வல்லமை இன்னும் இருக்குது. அப்போ நம்ம கட்டளைகளை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சே, அப்போ அது நமக்கு தேவையில்லையே, அப்படியா? அப்படியா? அங்கே என்ன படித்தோம்? நம்ம தேடாதவங்க நீதியை பெற்றுக்கொண்டோம். எதை தேடல நம்ம? எதை திருப்பி சொல்லுங்க, எதை தேடல நம்ம?
1: நீதியை தேடாத புறஜாதி.
0: நீதியை தேடல, ஆனால் நீதியை பெற்றுக்கொண்டோம். எப்படிங்க? ஃப்ரீயா? ஃப்ரீயா குத்தராண்டவர். அதனால தான் நம்ம நிறைய நோட்டை டைமில் வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓசியில் கட்சா அதுக்கு வேல்யூ தெரியாது, கரெக்டா? ஆனால் இந்த நீதியை தேடுறான் பாருங்க. என்னோட எஃபர்ட் போட்டு நான் எப்படியாவது இந்த கட்டளைகளை பின்பற்றி ஆண்டவரிடத்து நான் நீதியை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி போறாங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்ணலையா? அடையவில்லை. இப்போ படிங்க, கண்டினியூ.
1: இடறதுக்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்,
1: அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று.
0: ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டே போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். என்ன சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தி வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் இந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்? இயேசுவா. நல்லா கவனிக்கணும், இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆமா, அவர் நல்லவர்ப்பா, அவரு நல்லவர். இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு ரபாய், ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் வாழ்ந்தார், இங்க இருந்தார். ஆனா என்ன எதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார் என்றாங்க, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றா, அவர் மூலமாய் வருகிற நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் கட்டளைகளை பின்பற்றி எனக்கு நீதி வரணும்ன்றாங்க, ஆனா இயேசு கொடுக்கிற நீதி எனக்கு வேண்டான்றாங்க. அப்போ இந்த இடறுதல், இந்த அப்ஸ்டக்கிள் இருக்கு பாருங்க, அது என்ன? இயேசு தருகிற நீதி. புரியுதுங்களா? இதை தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இப்போ நம்ம இப்போ மாம்சத்துல இல்லை, அப்படிதானே படிச்சோம். ரோமர், ரோமர் 9 என்ன படிச்சோம்? 8:9 என்ன படிச்சோம்? நம்ம மாம்சத்துல, நம்ம மாம்சத்தில் இருந்த போது, அப்படிதான் படித்தோம். ரோமர் 7 நம்ம மாம்சத்தில் இருந்த போதுன்னு சொல்லிட்டு 8 அதிகாரத்தில் நீங்கள் இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மாம்சத்தில் இல்லை, ஆவிலே இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. ஆவிலே, அந்த வசனம் திருப்பி போகலாம்.
1: ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? எஸ், ஆமென். கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரோட ஆளு, நம்ம ஆவியிலே பிறந்துள்ளோம். இப்ப என்ன பிரச்சனைனா, ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அதுதான் பவுல் சொல்றாரு. கலாத்தியர் கேட்டுங்களேன், அங்க காட்டுற பாருங்க, சொல்றாரு. கலாத்தியர் 5 25 வசனம் படிங்க.
1: நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும்.
0: ஹல்லேலூயா. ஆவியிலே பிழைத்திருந்தால், ஆவியில நீங்க பிழைத்திருக்கீங்களா இல்லையா? எஸ், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுல டவுட் இருக்குதா? டவுட் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆவியிலே நடக்க கடவோம் சொல்றாரு. ஆவியிலே நடக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இப்போ ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஃபாலோ எப்படி பாஸ் பண்ணுறீங்க நான் பார்க்க போகிறேன். கரெக்டாக எல்லாம் கவனிங்க நல்லா. பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை இருக்குது, நிறைய கதை இருக்குது. அதில் ஒரு கதையில் ஒரு சின்ன பையனுக்கும் ராட்சனுக்கும் சண்டை. இதில் யார் அந்த ராட்சனுக்கு ஜாயிண்ட் கூட பேர் என்ன? எல்லாம் ஃபெயில். ஒட்டு மொத்தமாக கிளாஸே ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி கேட்குறேன், அந்த சின்ன பையனுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருந்தால் பாருங்க, சண்டை வந்துச்சு. அதில் யார் வின் பண்ணா? அந்த ராட்சசன் பேர் என்ன? அங்கே தான் நம்ம பிரச்சனையே. நம்ம என்ன சொல்கிறோம்? மாம்சத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் ஆனால் தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? ஓடனா, வாடா இன்னைக்கு உன் தலையை வெட்டுறேன் ஓடுறான். சின்ன பையன், நீ எனக்கும் சம்மந்தமே இல்லையே, நீ ஒரு பிஸ்கோ தின்னு ஓடுறான். அவன் ஹார்ட்டில் யார் ஜாயிண்ட்டு? அவன் தான் ஜாயிண்ட்டு. பார்த்தீங்களா, கோட்டையை விட்டிங்க பாருங்க. சே, முக்கியமான டெஸ்ட்டில் விட்டிங்க, பரவாயில்ல. இன்னொரு டெஸ்ட் வைப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய டைமில்? நம்ம சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறோம்? மாம்சத்திலேயே பார்க்கும்போது அது பூதம் மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. அவன் தான். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க, புரியுதுங்களா? வேத வசனங்களை படிக்கும்போது அதில் இருக்கிற சிந்தனையையும் நம்மளையும் யோசிக்கணும். நம்ம அந்த அந்த அந்த வேவ் லென்த்தில் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். அப்படியே திங்க் பண்ணி அன்னி பாஷையில் பேசி படித்து முடிச்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் அன்னி பாஷையில் நடந்து கிடந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து யோசிக்கணும் அதை பற்றி. இப்போ இப்படி வேத வசனத்தை படிக்கிறது தான் ராத்திரியும் பகலும். அதுதான் அது மக்கடிக்கிறது இல்லை. மக்கடிச்சு நம்ம அப்படியே வாந்தியத்து வந்துடுவோம். பாஸ். சண்டே ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? மனப்பாட வசனம் நல்லது. ஐயோ, மனப்பாட வசனம் ரொம்ப நல்லது. ஆனால் மனப்பாடம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுறதுல கோட்டை விட்டால் அதிலிருந்து எனர்ஜி வராது. கரெக்டுங்களா? நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம்? இயேசுவை உயர்த்தி அப்படின்னு பாட்டு போடணும். நாங்கள் பாட்டு சொல்லுங்கள், திருப்பி பாடாதீங்க, அந்த வசனம் சொல்லுங்கள். அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தும், அப்புறம் பிசாச இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன? இயேசுவை உயர்த்தினா என்னங்க? பைபிளை தூக்கி மேலே வைக்கிறதா? நிறைய பேர் அப்படி மேலே வச்சுட்டாங்க, அது டஸ்ட் பிடிச்சி நிற்குது அப்படியே. இயேசுவை உயர்த்தினா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, பிசாசை மிதிச்சுனா என்ன? இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4வது அதிகாரத்தில் பிசாசை அப்படின்னா என்ன? இந்த பைபிள் எடுத்து, ஏய் வாடா வாடா, அடிக்கிறேன்டா உன்ன, டமால் ஆ இங்கே வரான் பிசா. இதுவா? நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்னங்க அர்த்தம்? இயேசுவை உயர்த்தினா என்ன அர்த்தம்? அவர் தூக்கின்னு போய் அப்படியே மேலே வைக்கிறதா? இல்லை அது மாதிரி செலை செய்து மேலே தலைமுறை செத்துன்னு போகிறதா? அவர் தான் மேலே இருக்கிறாரு. அவர் என்ன போய் உயர்த்தி? அவர் எங்கே இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. வயிற பிதாவின் வலது பரசத்தில் உட்காந்துக்கிறான்னு படிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன அவர் போய் உயர்த்தி? ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் கிளியர் ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், புரியுதுங்களா? அப்போது ஒரு சின்ன பையன், அவன் பேர் கோலியாத். அவர் அதுக்குள்ளே திருப்பி ஃபெயில். சின்ன பையன் கோலியாத். பெரிய ஆள் யார்? நம்பாள். ஏன்னா அவன் சொல்கிறான், இஸ்ரேவேலின் தேவனுக்கு. அவன் பாருங்க சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறான் பாருங்க. அவன் சிச்சுவேஷனை நார்மல் கண்ணில் பார்க்கல, இருதயத்தின் கண்களில் பார்த்துட்டு அவனை பார்த்து ஓடுறான். அவனை அடிச்சு நாஸ்தி பண்ணிடுறான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய டைமில் நம்ம எப்படி ஓடுறோம்? பிரச்சனையை பார்த்து இப்படி ஓடுறோம். இந்த பக்கம் பிரச்சனைங்கன்னா இந்த பக்கம். ஏன்னா ஐயோ, அது பெரிய பிரச்சனை, அது பெரிய பூதம், அது பெரிய பேய், பெரிய பெரிய பேய், அதுக்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும். சின்ன பேய்னா நான் ஓடிடுவேன், பெரிய பேய்க்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும்னு சொல்லி நம்மளே எல்லாம் யோசிச்சுக்கிட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்னா, நம்ம நீதிமான் என்று நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் சொன்னேன், அப்போ நான் டீச்சர் ஏடக்கூடமா நாள் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள். எங்கேருந்துடா வந்தார் இவருன்னு யோசிக்கிறீங்க. சரி, நான் மன்னிச்சு விட்ருங்க, பாஸ்டரையும் மன்னிச்சிடுங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஃபுல் நீதிமொழிகளே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ திறக்க வேணாம், இது வந்து ஹோம்ஒர்க். உடனே எடுத்து அதில் நீதிமான் நீதிமான் நீதிமான் நீதிமான் பல வசனங்கள் வரும். நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் தங்கியுள்ளது, நீதிமான் பிழைத்திருப்பான், நீதிமானுடைய உதடுகள் நல்ல கனியை பேசும், நீதிமான் நாவு வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், அப்படின்லாம் நிறைய இருக்குது. இன்னைக்கு போய் ஒரு நோட் புக் எடுத்து எந்த வசனம் நீதிமான் இருக்குன்னு போட்டிருக்குதோ அந்த நீதிமான் வசனத்தை காப்பி பண்ணி அந்த நீதிமான் பக்கத்துல பிராக்கெட்ல உங்க பேரை போட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா படிச்சுட்டு அநீதிமான் யாருப்பா அந்த நீதிமான் எங்கேயோ இருக்கிறார் பா அமெரிக்காலன்னு ஒப்பிடுவோம். இப்படிதான் இது உண்மைங்க. என்ன சொல்றது நமக்கு அது நமக்கு அதுக்கு ரிலேஷனே கிடையாது. நமக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாம பைபிளை படிச்சுக்கிறோம். பைபிள்ல யாரை பத்தி போட்டிருக்கு? இயேசுவை குறித்து போட்டிருக்கு. அப்புறம் அவருக்குள் இருக்கும் நம்மை குறித்து போட்டிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அந்த சின்ன பையன் தாவீது தேவன ஜாயிண்ட் மாதிரி இருக்கிற ஓடுறான். ஆனா ஆவியில இவன் தான் ஜாயிண்ட், அவன் தான் சின்ன பையன். ஒரு வசனம் தான் படிக்கலாமே கன்ஃபார்ம் பண்றதுக்கு. 1 யோவான் 4:4 படிங்க.
1: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஹல்லேலூயா. இப்ப நம்பிட்டீங்களா? என்ன ஒரு புருடா உடா நினைச்சீங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். கரெக்டா இந்த வசனத்தின்படி யாரு பெரிய ஆளு? ஓ, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், எங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல நான் மருத்துவனாய் பணிபுரிந்து கொண்டு இருந்த டைம்ல ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல என்னன்னா ஒரு வதந்தியோ உண்மையோ தெரியல, அங்க பேய்கள் இருக்குதுன்னு ஒரு வதந்தி. அங்கே எல்லா ஆப்ரேஷன்லையும் பேய்கள் இருக்குது, அது வேற விஷயம். இந்த ஒன்றில் வந்து யாருமே தனியாக போக மாட்டாங்க. இந்த ஒரு நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டர், அது 12 ஆப்ரேஷன் தியேட்டர் உண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டரில் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே பேய்கள் இருக்குது, தனியாக போக மாட்டாங்க, எல்லாம் ஒரு கும்பலாக தான் போவாங்க. இப்படி சொல்லி வச்சாங்க. என்னடா அதுங்க, நான் ஒரு நாள் தனியாக மாட்டிக்கினேன். நான் வந்து மயக்க நிபுணர், அதனால தூங்கிட போகிறீங்க, தூங்கிடாதீங்க. உடனே லைசன்ஸ் கொடுத்துட்டேன் நினச்சிட்டாங்க. இவர் சார் இவர் பேச தூங்கலான்னு, நான் பேச கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒளி பாருங்கள், சைடில் இருக்கலாம், இப்போ டச் பண்ணுங்கள். முக்கியமான கதையை விட்டுறாதுன்றீங்க. ஒரு குத்து குத்துங்க சார், ஆடா குத்துங்க சார், சைடில் ஒரு எல்போ ஜெர்க் கொடுங்க அவருக்கு பக்கத்தில். எல்லாம் ரொம்ப டைட்டாகிறீங்க. சரி, அப்போது நான் தனியாக இருந்தால டக்குன்னு இல்லை, நமக்கு மைண்டில் ஓடுது, ஓ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே, குட்டி சத்தம் ஓடுற மாதிரி இருக்குதே, ஒரு பயம் மாதிரி வந்துச்சு. அப்போது நான், ஐயோ நம்ம தனியாக இருந்தால் டேஞ்சர் சொல்லி வெளியே ஓடி வந்துட்டேன். நான் வெளியே ஓடி வந்துட்டு நான் சொன்னேன், ஆவியானவரே என்னை குறித்து எனக்கே வெக்கமாக இருக்குது, நான் உலகத்தை கலக்க போகிறேன், ஆண்டிருக்கோ பல காரியங்களை செய்ய போகிறேன், ஆலே ஊ ஆலே ஒலியான ஒரே உள்ள டைலாகு, அங்கே ஒரு தனியாக இருக்கிறதுக்கு பயம். பாருங்கள் இப்படி தான் நம்ம நிறைய பேர் நிறையா கட் அவுட் வச்சு செஞ்சிட்டு இருப்போம். உள்ள டான்ஸ் ஆடுண்டப்பா. சரி, ஆனால் பயம். அப்போ ஆவியனர் சொன்னார், ஆவியனர் பாருங்கள், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன், அவர் நம்மளை ஏறி மிதிக்கிற தேவன் கிடையாது. இந்த மாதிரி பயம் ஏன் அப்படின்னா, நம்ம இக்னரண்ட், நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த பயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பயம் ஏன்னா நம்ம அறியாமை, வேத வசனங்கள் சத்தியத்தின் அறியாமையில் இருக்கிறதுனால இருளிலே இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷனுக்கு இருளில் இருப்போம். புரியுதுங்களா? அப்போது ஆண்டர் சொன்னார், நீ வீட்டுக்கு போய் இந்த 1 யோவான் 4:4 எடுத்து வாசினார். அப்போ எடுத்து வாசித்தேன். அப்போ ஆண்டர் சொன்னார், என்கிட்ட உனக்கிட்ட இருக்கிற நானும் பெரிய ஆடுப்பா, எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டேன் பாருன்றார். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார், எல்லா பேய்களையும் அடிச்சு நொறுக்கிட்டார், எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டார். கொலோசியன்ஸ் 2:14-16 அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்குது. இயேசு லிட்டரலாக பரேட் எடுத்துட்டார், பிசாசோட பல்லெல்லாம் பிடிக்கிட்டார், அவனுடைய இருந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து விட்டார். எடுத்துட்டு அவன் இந்த பல்லு இல்லாத பாம்பு இல்லை, செத்த பாம்பாக்கிட்டார். ஆனால் செத்த பாம்பு பாருங்கள், பார்த்தா பயமாக இருக்கும். செத்த பாம்பு வேற அடிச்சிருக்கீங்களா? நீங்களாம் என்ன பயங்கரமாக இருக்கிறீங்களே, உயிரோட பாம்பு அடிச்சுக்கிறீங்க, யாரோ உயிரோட பாம்பு அடிச்சுக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். நான் செத்த பாம்பால் அடிச்சுக்கிறேன். நான் செத்த பாம்பு அடிச்சு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிட்டான். ஓ பரவாயில்லையே, பாம்பெல்லாம் அடிச்சுக்கிறேண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், செத்த பாம்பு நான் அடிச்சு அட என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் பிசாசு செத்துட்டான், அவனை போட்டு மிதி மிதி வச்சுக்கிறோம், அவனை கீழேருந்து எழுப்பி யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான். அவன் கீழே கிடக்குறவனத்துக்கு யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான். ஏன் திரும்ப அறியாமல்? அப்போ ஆண்ட சொன்னேன், இது தியானம் பண்ண. நான் இது தியானம் பண்ணும்போது நான் யோசித்தேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆள்னா என்ன அர்த்தம், நான் எனக்குள்ள இருந்தேன்னா தாவீது மாதிரி அவனை அடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய பார்வை மாறிச்சு. அடுத்த நாள் போய் ஏய் எங்கே இருக்கிறீங்க எல்லாம் வாங்கண்ணே, அங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, அது இருந்தோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சனா அது ஓடிப்போச்சு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்மளே ஒரு புவர் இமேஜ், ஒரு பரிதாபப்பட்ட ஒரு இமேஜ், என்ன சொல்றது, பரிதாபப்பட்ட ஒரு கண்ணோக்கம் நம்மளை குறித்து, நமக்குள்ள நம்ம குறித்து. இது ஜபம் பண்ண யாரையாவது கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லலாம், கண்டுபிடிச்சிடலாம், நான் குப்பை கூழை அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம், புழு பூச்சி அப்படிதான் ஜபம் போய் ஆரம்பிக்கும். நான் ஒன்றுமில்லை, குப்பை நான், கூழை நான், ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு நான் ஆரம்பிச்சு, உமது தயவால் உமது கிருபையான்னு ரெண்டு பட்டரை தடவி இது இவர் ரொம்ப தாழ்மையா சிஸ்டர் ஜபிச்சாங்கன்னு சொல்றோம். இதுதான் இப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். அந்த இமேஜ் ஏன் அப்படின்னா, நம்ம நீதிமான்றத இமேஜ் நம்ம அந்த நீதிமானுடைய கெட்டப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சரி, நீதிமான் என்ன, ஒரு நீதிமான் இருந்தா இவன் எப்படி சார் இருப்பான் நமக்கு தெரியாது. அவன் ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியிலே ஆண்டவரோடு நீதியாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நீதிமான்னு சொன்னால் தெரியும், ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா நீதிமான் நல்லா பைபிளில் டப்பா அடிச்சிடுவான்னு எழுதிடுவோம். அவன் சர்ச்சுக்கு ரெகுலராக போவான், அப்புறம் இப்படி தான் எழுதுவோம் நம்ம. அவன் எப்படி இருப்பான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், யாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தருமா, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டிக்கு தமிழ் என்னையா, செழிப்பு. உண்மையான செழிப்பு, உண்மையான செழிப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு நீதிமான் நிறையா நிறையா காரு, பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் வச்சிரு, அதெல்லாம் வைக்கிறது தப்பு இல்லை, தப்புன்னு நான் சொல்ல, ஐயோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. அவனுடைய ஸ்ட்ரென்த்து அதில் இருக்காது, அவனுடைய அதை சார்ந்து வாழ மாட்டான். ஹலோ, புரிஞ்சுதுங்களா? நாலு கார் வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா வச்சுக்கோங்க, வீடு சொத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா சொத்து வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவனுடைய அதை நம்பி வாழ மாட்டான். நீதிமன்றம் எப்படி வாழ்வான், கத்தரை நம்பி வாழ்வான். ஹலலூயா. அவனும் கத்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்வான். கர்த்தருடைய இயேசுவை உயர்த்துவது என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவை உயர்த்துவதுன்னு அர்த்தம். அவர் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு என்ன, அது ஒரு அவர் ஒரு ஊமையா சொல்றாரு. ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு அப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னானா, ஒருத்தர் சொன்னா போய் வேலை செய்யறான்றான். அவனை சொன்னான், ஹே என்னால நான் செய்யறேன் டாடின்னு சொல்லிட்டு செய்யல. இன்னொருத்தன சொன்னான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் செய்தான். அப்போ இதில் யார் இவனுக்கு மதிச்சாரம்னு கேட்டார் ஒரு கேள்வி. இப்போ முதலா ரெண்டாவதா, ரெண்டாவதுதான் தன் தந்தையை, ஏன்னா தன் அவருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு அவன் செய்யலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் போய் செய்தான், அதான் அந்த வார்த்தையை மதித்தான். அவன் தான் இயேசுவை உயர்த்தியவன், உயர்த்தின மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து சில பாயிண்ட்ஸ் டச் பண்ணுறேன் நான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு நீதிமான் என்று பார்த்தா இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கலாம். ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு ஒரு சின்ன ஒரு திரைப்படம் மாதிரி இயேசுவோட வாழ்க்கையை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. அவர் பாருங்க, பேயில கண்டு பயந்தாரா, பேயில கண்டு பயப்படல. ஒரு ஒருத்தன் வரா அந்த கர்கசேன்ஸ் ஊருக்கு போனால் அங்கே ஒருத்தன் மேலே லீஜியன்றாங்க, ஒரு 2000 3000ன்றாங்க, நான் இப்போ சில பேர் 10,000 கூட சொல்கிறாங்க. அவ்வளோ பேங்கி இருந்த மனுஷன் அவர் காலிலேருந்து பத்துன்னு விடுறான், அவர் போன்றார், ஓடி போச்சு, மொத்தம் ஓடி போச்சு. அவர் வேப்பில ஏற்று ஓட்டலை. அப்போது நீதிமான் எப்படி இருந்தானா, பேய்களுடைய மிரட்டல்களுக்கும் ஒன்றும். ஏன் அவன் நீதிமான்னா யாரு, அவன் எங்கே கனெக்ஷன் இருக்குது அவருக்கு, ஹல்லேலூயா, என் பிதா அப்படின்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதா, அது யாரு, பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ரெண்டு விதமான பிதாவை பத்தி பேசினார். ஒன்னு சொல்றார், பரலோகத்தில் இருக்கும் என் பிதா அப்படின்னு சொல்றாரு ஜபம் பண்ணும்போது, கரெக்டா. இன்னொன்னு சொல்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதான்றார். அது யாரை குறித்து சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட் பத்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரு அவரை சார்ந்து அவருடைய பலத்தில் சார்ந்து வாழவில்லை, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற பலத்தை சார்ந்து வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப பரிசுத்தவானுடைய ரெண்டாவது முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய பலனை சார்ந்து முடிவுகள் எடுப்பதும் கிடையாது, பிளான் போடுறதும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற நம்மள மாதிரி இல்ல, ஆவியானவரை சார்ந்து பிளான் பண்றாள். அப்போ பேய்களுக்கு மேலே இருக்கிறான், சிச்சுவேஷன்ஸ் எப்படி பார்க்குறான், ஏசு அதாவது ஆவியினார் கொடுக்குற கண்ணோட்டத்தில் பார்க்குறான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்புறம் என்ன பாருங்க, வியாதிகள் வந்தது, அவர் என்ன பண்ணார், எல்லா வியாதியும் சுகமாக்குனார். அப்போ வியாதிகளுக்கு மேலே இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீதிமான் யாருக்கு எதுக்கு மேலே இருந்தானா, பேய்களுக்கு மேலே இருந்தார், வியாதிகளுக்கு மேலே இருந்தான். அப்புறம் காற்று சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் காற்று அடிக்குது புயல் அதட்டுறாரு. அப்போது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மேலே இருந்தார். பணத்தேவை அவருக்கு பணத்தேவை இருந்துச்சா இல்லையா? இருந்தது, பைபிளில் போட்டிருக்குது. நிறைய பேர் அவருக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அவர் என்றைக்குமே எனக்கு பணம் தேவையில்லை ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் எழுதலை. அவர் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி பணத்தேவைகளை நம்பி வாழலை. அவர் மினிஸ்ட்ரியே பணத்தை வச்சு அவர் இட போடலை. அவர் தன் பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வார், அதுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்துட்டே இருக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ பணத்தை நம்பி அவர் வாழவில்லை. அப்போ பாருங்கள், ஒரு நீதிமான் எது மாதிரி இருந்தானா, இதெல்லாம் நீதிமொழிகள் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு 10வது அதிகாரம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். 11, 12, 13, 14, 15 எல்லா வசனத்துலையும் நீதிமான பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், படித்து யோசிப்பாகணும். இதுதான் நான் பார்க்கணும். ஹலோ, இதுதான் தியானிக்கிறது. நம்ம நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா? அது போர் அடிக்கும். என்ன அது படிச்சு படித்த ஞாபகத்தையே வராது, கரெக்டா? நீதிமொழிகள் புக்கு ரொம்ப கடினமான புக்கு, ஏன்னா எல்லாம் இந்த ரெட்ரெட்டையாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு ஒரு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம படித்து புரியலாம். அது ரெட்ரெட்டை டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் சீன். அதனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பொறுமையாக உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். ஒரு வசனத்தை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம், உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் நம்ம தூக்கி போட்டோமே இல்லைங்களா, கரெக்டாக? பிரதர் சொல்கிறார், ஆமான்ட்டார், இவர் பாஸ் இந்த சைடு பாஸ் ஆயிடுச்சு, இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க பிரதர், புரியுதுங்களா? அப்போது இப்படியா நம்ம, இப்படி தான் நம்ம சார் நான் என்ன பண்ணிட்டுருக்குறோம், சிச்சுவேஷன்ஸை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், வசனங்கள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வருது, விசுவாசம். விசுவாசம் எப்படி எப்படி வருது, எதனால வருதுன்னு போட்டுது பைபிளில். கேள்வி, கேள்வி வார்த்தைன்றது போட்டிருக்குது. அந்த என்ன கேள்வி, குவஸ்டினா, ரெவலேஷன். அது தமிழில் கேள்வின்னு இருக்குது, கேட்டால் கேட்குறதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்திலையும் கிரேக்கர் முதலையும் படிச்சுன்னா அது ஃபெய்த், வெளிப்பாடின் மூலமாய் வரும்னு சொல்லுது. வெளிப்பாடு வார்த்தையின் மூலமாக வரும். ஹல்லேலூயா, அதான் அதுக்கு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போது இந்த வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க உங்கள் வாழ்க்கை முதலாவதாக உள்ளே சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா, முதலாவது உள்ளே சேஞ்ச் ஆகும், அப்புறம் தான் வெளியே. நமக்கு வெளியே தான் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தப்புன்னு போ, டக் டக் முடிஞ்சுது, அதுதான். டைம் இல்லைப்பா, டைம் இல்லைப்பா. எங்கே யாருங்க டைம் இருக்குது, யாருக்கு டைம் இருக்குது, டைம் இல்லை. அது ஒரு பெரிய போய், அது பிசாசு போட்ட ஒரு பெரிய போய். மார்க் 4:24 எடுத்து படிங்களா.
1: நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
0: ஹல்லேலூயா, முடிஞ்சா பிரதர், அவ்வளோதானா? பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு போறது, இது இயேசு சொன்னது, இப்ப நான் சொல்லல. இயேசு சொன்ன வார்த்தையில சொல்றாரு, இந்த எங்க சொல்றா தெரியுமா, இந்த விதை சோவர், பாரபிள் ஆஃப் த சோவர், என்ன சொல்றது, விதை விதைக்கிறான் ஒரு பழம், ஒரு பழமொழியில என்ன சொல்றது, ஊமை. ஒரு நிலத்துல விதை விதைச்சா 4 விதமா நிலம் இருந்ததுன்னு சொல்ற, படிச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் படிங்க. அங்கே அந்த அந்த கான்டெக்ஸ்டில் இது வருது. என்ன வருது, எவன் என் வார்த்தையை கேட்டு பாருங்க,
1: எந்த அளவினால் அளக்கிறீர்களோ,
0: எந்த அளவுக்கு நீங்க அளக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ள எஃபர்ட் எடுத்து அதை படிச்சு ஆராய்ந்து. அதே தான் தாவீது சொல்றான் சங்கீதம் 1 இரவும் பகலும் தியானம். அதே தான் ஜோஷுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா 1:8 சொல்றாரு, இந்த பிரமாணத்தை எங்க வாயில வச்சு அப்புறம் இரவும் அங்கேயும் இரவும் பகலும் தான் வருது. அது என்ன இரவும் பகலும், அப்ப தூங்கக்கூடாதா, கரெக்டுங்களா? ஒருத்தர் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் ஓட்டம் போது தூங்கினுக்கிறார், இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. அப்படி இல்ல, உங்க லைஃபே ஒரு இன்டர்னல் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கணும். ஏன், உங்களுக்குள்ள இருக்கும் ஆவியானவர் உலகை காட்டலாம். எங்க இருக்கிறாரு, பக்கத்து வீட்டு மேல இருக்கிறாரா? இல்ல, நம்ம நிறைய டைம்ல ஆண்டவர் ஆண்டவர் கத்துவோம், கத்துனா இங்கேயோ மேலேருந்து வர மாதிரி. அப்படிதான் நம்ம நிறைய நம்ம நம்மளுடைய பார்வையே மாம்சத்தின் பார்வையாய் கிறிஸ்தவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஹீலிங் வேணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அப்படி வரேன், அப்படி டச்சு அவள் தான் பத்து எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஆண்டவர் பண்ணுவார். எங்கே பண்ணாரு? விசுவாசத்தோடு வந்தவருக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஹலோ, நான் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டீங்க.

0: மறுபடியும் பிறக்கவில்லை. புதுசா இருக்க மாதிரி இருக்குதா? சரிட்டு சொல்றேன், தப்பு இது இல்லையே. நான் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன். இதெல்லாம் நான் என்ன பார்த்தேன்னா, ஏன் ஹீலிங் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குது? நம்ம படிக்கிறோம், இயேசு வந்தார், டச் பண்ணார், டக்குனு ஹீல் ஆச்சு, எனக்கு அதையும் ஆற மாட்டேது. ஓ, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளே ஒரு அப்புறம் அப்போஸ்தலர் ஆக்ஸ் ஆக்ஸ் என்ன சொல்கிறோம் தமிழில், மைக்கில் சொல்லுங்கள் சார்,
1: அப்போஸ்தலர் நடப்பு.
0: ஆ, அது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த ஹீலிங் வந்து அன்பிலிவர்ஸ் தான். ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, அது ஷுவராக தெரியல. இந்த டார்காஸ்னு ஒரு அம்மா செத்துட்டாங்க, அதை பேதுரு எழுப்புறாரு. 9வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த டார்காஸ்ன்ற அம்மா இறந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து நிறைய ஊழியம் தான் செய்திருக்காங்க, அதே பேது ஜெபம் பண்ணி எழுப்புறாரு. அதை தவிர மற்ற ஹீலிங்லாம் பிலீவர்ஸ் தான், அன்பிலீவர்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அன்பிலீவர்ஸ் தான். ஏன்னா சமாரியாவுக்கு போய் அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் வருது, ஃபிலிப்பு போய் ஸ்டீஃபன் போய் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஒன்று பண்ணுறாரு. சரி, சபையில் ஹீலிங் பற்றி என்ன போட்டுக்குது எபிசில்ஸில், ரோமர் அப்படி அதில் படிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சு ஒரு 3-4 வசனம் தான் இருக்குது. ஜேம்ஸ் 5 ஒரு வசனம் இருக்குது, 3 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, இந்த ரோமர் 8 ஒரு வசனம் இருக்குது. ஏன் பல வசனங்கள் இப்படி அப்படி எழுதி வைக்கல? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஆவியனோட ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க போய் கண்டுபிடிச்சி இது நான் சொல்றது தப்பா இருந்தா அவரை அறியாமல் தெரியாமல் செய்து விட்டார்னு மன்னிச்சுடுங்க. வாட்ஸ்அப்ல போட்டுறாதீங்க, தாக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு மருத்துவரா சொல்றேன், நான் இதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். ஏன் சொல்றேன், என்னுடைய உடம்புல ஒரு சிக்னஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியஸ் ஆன இந்த மேட்டர்ல. இதை பத்தி நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் மருத்துவனா இருந்தேன், அப்புறம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, நீ வந்து பிழைக்க மாட்டே, நீ வந்து உன்னுடைய வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, கியூர் கிடையாது. அப்போ தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இயேசுடைய பலன், அவருடைய வல்லமை என்னுடைய 21 இந்த நாட்களில் ஏன் அது சராசரியாக வரமாட்டேது? அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒரு லாட்ரி மாதிரி, அங்கே ஒன்று நடக்குது, அவர் ஹீல் ஆனார், இவர் ஹீல் ஆனார், அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அதை நம்பி வரோம், ஓ இந்த ஊழியக்காரர் கை வச்சா ஹீல் ஆகும், அந்த ஊழியக்காரர் வச்சா வந்து பார்க்குறோம் அவர் ஹீல் ஆகலை, ஊழியக்காரர் சரியில்லைன்னு போயிடும். இருக்கலாம் ஊழியக்காரர் சரியில்லாமல் வந்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியை வைக்கிறேன் நான், இந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும் நீங்கள். இதெல்லாம் நல்ல கேள்விகள், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து ஆண்டவர் எனக்கு காட்டுங்க இது என்ன மேட்டர். ஏன்னா வார்த்தையை அனுப்பி தான் அவரு ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை அனுப்புனா அதை எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரியணும். அதுதான் அந்த உண்மை கொடுத்தார் இயேசு. 4 நிலை இருந்துச்சு, 4 விதமான டைப் நிலை இருந்துச்சுன்றாரு. 1 விழுந்துச்சா அது வந்து தூக்கின் போயிச்சான் பறவைங்க, 2 விழுந்துச்சா அங்கே என்ன விழுந்துச்சா அது நல்லா ஜாலியாக இருந்தாலும் ஓ அல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் ன்னு கத்துனாங்களாம். அப்புறம் சூரியன் நடிச்சுது பாருங்க, வேர் போடல, வாட்ஸ்அப்பில் போயிட்டாங்க, ஃபேஸ்புக் ஓடி போயிட்டாங்க. இங்கே நல்லா கேட்டு குதிரை ஒன்று ஓடுதாமே, வானத்தில் ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஒன்று வருதாமே, என்ன அது? உடனே ஃபார்வர்டு ஒரு 10 பேருக்கு இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு கூட ஒரு ஆக்ஷன், உடனே பில்டப்லாம் கொடுத்து அப்படி போயிடுது. வேர் வசனத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வேர் கொள்ளலான்றார். எப்போ வேர் வரும்? விதை வச்சுக்கிறேன். யாரும் தக்காளி செடி வச்சுக்கிறீங்களா? ஒருத்தரும் தக்காளி இது தெரியல, தக்காளி செடி யாருமே வச்சுருக்கா? நானே வச்சுக்கிறேன் அந்த ஊரில் தக்காளி வளராது, வச்சுக்கிறேன். விதையை நோண்டி ஒரு விதையை போட்டு வச்சிடுறீங்க, அப்புறம் என்ன அது? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நோண்டி பார்க்குறீங்களா, அதை விட்டுறோம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றுறோம், அது வெயில் படுற மாதிரி வைக்கணும், அது ரொம்ப வெயிலும் படக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கண்ணாடி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம்? வேலை செய்கிறோம், அந்த விதையோடு சேர்ந்து நம்ம வேலை செய்தால் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, டக்கலி டைங் வந்துட்டா வரல, என்ன வருது, வேறு ஃபஸ்ட்டு போடுது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹலோ, நம்ம கண்ணுக்கு வேறு போடுறது தெரியாது, ஆனால் தக்காளி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஆடு மேய்ப்பனா இருக்கும்போது அவன் ஆடு மேலே உட்காந்து என்ன பாட்டு பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரு இப்படின்னு பாட்டு பாடுகிறான். அங்கே தான் அவன் வேறு போடுறான். ஹல்லேலூயா. ஆவிலே வளருவதுக்கு எங்கே வேறு போடுறான்? யாரும் தெரியாத இடத்துல உட்காந்து இயேசு சொன்னாரு, ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் புட்டுட்டு போய் தனியாக உட்காந்து எல்லாத்தையும் முடியும் பிதாவிடத்தில். ஹல்லேலூயா. அங்கே தான் வேறு போடுறது, போய் வேத வசனங்களை உட்கார்ந்து தியானித்து நீதிமான் சொன்னாரு. இது பத்தி என்ன நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா.

0: நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் வந்தார் தியரி மாதிரி பேசுறேன்றீங்க? ஐயா, நான் சில பல சாட்சிகளை சொல்லலாம், பல பல பல சாட்சிகளை சொல்லலாம். ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன். நான் என் பொண்ணுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு ஐயா. அந்த ஊரில் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகணும். அந்த ஊரில் குழந்தைங்களுக்கு சிக்காயிடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிருவோம்ல. போலீஸு இங்கே மாதிரி நம்ம விட்டு நம்ம கவனிக்க இருக்க முடியாது. உடனே எடுத்துன்னு போகணும். ஆண்டர் சார் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ தான் வேறு போட்டுக்கிறோமா, வேறு இருக்குதா, வேறு இல்லையா, டெஸ்ட்டு பிசாசு நம்மளை புரட்டி எடுப்பான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிரும் ஆண்டவர் என்னை சோதிக்கிறான்றோம். அது இன்னொரு ரைட், இன்னொரு ரூட் அது, அது அப்புறம் போவோம். அப்போது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு ஜெபம் என்ன பண்ண தெரியும், என்ன சார் என்ன ஜெபம் பண்ணுறது, இயேசு நாமத்தில் சுகம் பண்ணுறேன். அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வறுப்பறுப்பு வேலை என்ன மேட்ரு. இது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஜெபம் பண்ணுறது. அன்னி பஸ்ஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். பொண்ணு துடிச்சு நிற்குது வழியில். என்னுடைய மருத்துவ ஞானம் தான் சொல்லுது, எடுத்துன்னு ஓடுறா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நமக்கு தான் ஒரு வழி வந்துச்சுன்னா உடனே நம்ம கூகுளில் போய் பார்த்துப்பேன், ஓ ஐயோ அவள்தான், உடனே நம்ம அழக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு கல்றைக்கு சீரியஸாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏ இங்கே ஒரு வழி வந்துச்சு, எனக்கு ஒரு கசின் இருக்கிறான், ஒரு சின்ன அடிப்பட்டால் போதும், நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்றான். டே இதுக்கு கை இந்த கதவுல நசுங்கிருச்சு, கொஞ்சம் ரத்தம் கண்டுடுல, அதுக்கு சொல்கிறான் ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நான் சார் கையை வெட்டிட்டுறேன். கத்தி எடுத்து எடுத்து வெட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிடுறேன். பயம், பயம் கரெக்டாக இல்லைங்களா? நமக்குன்னு வரும்போது ரொம்ப பயம், அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம். ஹாய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு செய்வார் எல்லாத்து. என்னம்மா கரெக்டா? அடுத்தவங்களுக்கு விசுவாசம், என்ன ஒரு விசுவாசமே இல்லை, என்ன ஒரு ஊழியக்காரர் இவர் அப்படின்னு. நமக்கு வரும்போது தான் ஐயா அங்கே தான் டான்ஸ் ஆடேன்டப்பா. பாருங்கள், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை. என் மனைவி கூப்பிட்டேன், பேக்கப், நமக்கு இப்போ பேக்கப் தேவைப்படுது, மனைவிகள் பேக்கப் தேவைப்படுது, வெரி குட் பேக்கப். நம்ம மனைவி நமக்கு பேக்கப் பண்ணுறது நல்லது, மற்ற பிரச்சனை தான் பிரச்சனை, அது நல்ல பேக்கப். ஜபம் நடக்குது, ரெண்டு மணி நேரம் அணிய பஸ்ஸில் ஜபம் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. மூணு மணி நேரம் அணிய பஸ் ஜபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கல. என் பொண்ணு தடி வலிக்குது வலிக்குதுன்னு துடிக்குது. நாலு மணி நேரம் ஜபம் பண்ணுறேன், ஏன் நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு தெரியல. நாலு மணி நேரம் கழிச்சு எனக்குள் விசுவாசம் எழும்பு எழும்புனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம 2000 வருஷமா மாம்சத்தின் கதையில நம்ம சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், மாம்சத்தின் சிந்தனையிலே வளர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம சிந்தனைகளை. அதனால மாம்சத்திலிருந்து ஆவிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு மாம்சத்திலே கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆவியிலே நிரம்பி அப்படின்னா உடனே டபல் அபல் அபல கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசுறது தான் ஆவி என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆவி தான், அதனால தான் குறை சொல்ல. புரியுதுங்களா? என்ன பைபிள் என்ன போட்டிருக்குது, பைபிள்ல ஆவியிலே நிரம்பின்றதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், பைபிள் என்ன போட்டிருக்குது நமக்கு, அதுதான் நாங்கள் சத்தியம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆவியிலே நிரம்பி வாழ வேண்டும். சரி, பைபிள் என்ன போட்டுருது, ஆவி ஆவியில எப்படி நிரம்புறதுன்னு பைபிள் எப்படி போட்டுருக்குது. டெஸ்ட், நோபடி இஸ் டேக்கிங் த குவஸ்டன், யாருமே இந்த கேள்வியை பாஸ். பைபிள் இருக்கு, நம்ம அதுக்கு வரும், அதுதான் வரணும்னு ஆசைப்படுறேன். பரிசுத்தாவே சொன்னது, என் ஜனத்தை ஜனம் என்ன பிடிச்சிக்கிறதுக்கு சில சத்தியங்கள் நீ சொல்ல வேண்டும் சொல்லி சார். அப்போ நாலு மணி நேரம் கழிச்சு என் பொண்ணு மாதிரி சொன்னேன், ஹீல் ஐட்டமா ஏந்திரினா ஏஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஹீலிங். ஹல்லேலூயா. ஓ இது மேஜிக்கா? சிம்பிள், ஒன்றும் இல்லையா, என்னுடைய சிந்தனை மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன், மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் மாம்சத்தின் பார்வையிலேருந்து எடுத்து ஆவியில் வைக்கும் போது தான் உள்ளிருந்து பலன். ஒரு வசனம் படிக்கலாமே, யோவான் 4 பாருங்க. இயேசுவும் அந்த ஒரு ஸ்திரீயும் அந்த கிணத்தடியில் டயலாக் நடக்குது ரெண்டு பேருக்கும். எல்லாரும் தெரியுங்களா, ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஒரு ஸ்திரீ தண்ணி குடிக்க வரா, தண்ணி எடுக்க வரா, அப்போ இயேசு தண்ணி கேட்குறாரு. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. அது தூக்க மாட்டாங்க, தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஓகே, ஸோ குயிக்காக சொல்லிடுறேன், ரெண்டு பேரும் டயலாக். ஏசு டயர்டாக வந்து உட்காந்துக்கிறாரு, ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க கிணத்துல. கிணத்துல தண்ணி இருக்குது, ஏசுட கயர் இல்லை, பக்கெட் இல்லை. ஏசு சொல்கிறாரு, எங்க தண்ணி கொடுன்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ தான் யூதராச்சே, அந்த அம்மா சமாரியா, யூதராச்சு, நீ எப்படி யூதர் என்ற தண்ணி கேட்குறேன்னு கேட்குது அந்த அம்மா. உடனே அவர் டயலாக் அடிக்கிறார், ஒன்று சொல்கிறார், ரிப்ளை சொல்கிறாரு, நீ பேசி கொண்டிருப்பது யாருன்னு தெரிந்தாள்னு சொல்கிறார். ஒரு டீப் ரெவலேஷனை கொடுக்குறாரு. அந்த அம்மா தலையை சொரிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. புரியுங்க. இந்த டைமில் ஒரு அங்கே ஒரு சத்தியம் இருக்குது, படிக்கலாமே, 15:14 வசனம் படிங்க சார்.
1: நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. சமாதியாழத்துல கரெக்ட் தான், சிச்சுவேஷன்ல கரெக்ட், வரப்போற உண்மையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அசலரு, நான் கொடுக்குற தண்ணி எப்படி வருமா, எங்க இருக்குமா, எங்க இருக்கும் போடுக்குது
1: தண்ணீர் அவனுக்குள்ளே,
0: அவனுக்கு எங்க, யாருக்குள்ளங்க சொல்லுங்க, எனக்குள்ள சொல்லுங்க. ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கும் கிறிஸ்து. உலகத்தை காட்டிலும் அதுல அதான் அர்த்தம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வெளியே அங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க விட்டுட்டு உள்ள பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பண்றது கிடையாது. எனக்குள், எனக்குள் கிறிஸ்ட் இன் மீ, தி ஹோப் ஆஃப் க்ளோரி. ஒரு வசனம் இருக்கீங்களா, கொலோசியன்ஸ் 1:27. தமிழ் எப்படி வரும், கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்ட். சொல்லுங்க சார்.
1: நம்பிக்கையாக,
0: எனக்குள் இருக்கும் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து. அப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட், இயேசு ஹெவன்ல இருக்கிறாரா இங்க இருக்கிறாரா? ஆன்சர் பண்ணாதீங்க, ஆன்சர் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப முக்கிய, இதை நீங்க ஆராய்ந்து படித்து இந்த முடிவை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா இயேசு உங்களுக்குள் வாசம் செய்து செய்து கொண்டிருக்கிறாருன்னா வசனம் சொல்லுது. ஹெவன்லையும் இருக்கிறார், வலது பாட்டில் இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. எப்படி ரெண்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலை. ஆனா எனக்கு தெரியும் அவன் எனக்குள்ள அந்த சத்தியத்தில் நான் ஆழமா நின்றாதான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவோடு நான் இடைப்பட முடியும், ஃபெலோஷிப் பண்ண முடியும். அந்த ஃபெலோஷிப் நிமித்தம் தான் விசுவாசம், வெளிப்பாடுகள், விசுவாசம் எல்லாம் கிளம்பி அதான் இங்க சொல்றாரு. உங்களுக்குள் எடுத்துறீங்க வசனத்தை, உங்களுக்குள் பாருங்க, படிங்க சார்.
1: அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: எப்போங்க, எவ்வளவு நாளைக்கு இருக்குமா, நித்திய. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு ஓட்டு வரா? பாருங்க, நித்திய உங்களுக்குள்ளே நீரூற்றை போல. யாராவது இந்த இந்த அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஆர்டிசன் வெல்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இருக்கிற கிணறு, ஆனால் தண்ணி ப்ரெஷரில் இருக்கும் அடியில், அப்படிப்பட்ட ஒரு கிணறு, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு சொல்லணும், அந்த மாதிரி. அது ஸ்ப்ரிங்கை காட்டிலும் ஆர்டிசன் வெல்ன்றது வந்து ஒரு கிணறு, ஆனால் தண்ணி உள்ள ப்ரெஷரில் இருக்கும், அதனால் தண்ணி உள்ளேருந்து பொங்கி வர்றத அளவுக்கு டென்ஷனாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் திறந்தாலே அச்சுன்னு வரும். அதுதான் உனக்குள்ளே இருக்கிற ரியாலிட்டி, அதுதான் நமக்குள்ளே இருக்கிற உண்மை சத்தியம், அதுதான். ஆனால் நம்ம அதை நோக்கி கண்களை திருப்பலைன்னா என்ன பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம கண்களை. நம்ம ஃபோக்கஸ் வெளி வெளியரங்காக பார்த்தோம்னா கோலியாத்து பெரிய பூதமாடுவோம். அசுரரு, டேய், நான் இஸ்ரேல், இஸ்ரேலை காக்கும் தேவனுடைய ஆர்மிடா நான் நின்றான். என்ன சொல்றான், இஸ்ரேல ஐ ரெப்ரசன்ட் தி ஆர்மிஸ் ஆஃப் தி லிவிங் காட்ன்றான் சொல்றான். என் தேவன் உயிருள்ளவர். அவன் பாருங்க, அவன் பார்வை வெளியரங்கமா இல்லை, வெளியரங்கமாய் உள்ளரங்கமாய் பார்வையை வைத்திருந்தான். ஏன் ஏன் வைத்திருந்தான், தான் ஏ கடவுளோட உடன்படிக்கையுள்ள மகன் அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா, இஸ்ரேல் ஜனம் தானே உடன்படிக்கை இருக்குது, பழைய உடன்படிக்கை தானே. கடவுள் மனிதனோடு எப்படி இடைப்படுறாரா, உடன்படிக்கை மூலமாக தான் இடைப்படுறாரு. புரியுதுங்களா, மற்ற எல்லா நாட்டு மக்களும் புறஜாதியான மக்களும் யாருமே உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையின் படி கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார்ன்றத அவனில் ஒரு டவுட் இல்லை, அவனுக்கு ஒரு நமக்கு டவுட்டு. இதுதான் உண்மை, அதுக்கு தான் 4 மணி நேரம் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா நேசிக்கலையா, கர்த்தர் எனக்கு என் மேலே கோவ கும்பத்து நடிக்கிறது ரெடியாகிறாரா இல்லை நம்மளை நேசிக்கிறாரா, இப்படிப்பட்ட நமக்கு டவுட்டு நிறைய உண்டு. ஏன்னா நமக்கு நம்ம நீதிமான்ற சத்தியத்தில் நம்ம வேர்கொண்டு நம்ம பாவிகளாய் நம்மை பாற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாவி, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் கூலை, இப்படி ஜபித்து கொண்டிருக்கா நம்ம பார்வை எது மேலே இருக்கேன், நம்ம மாம்சத்து மேலே வைத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நம்ம மாம்சத்தில் நம்மெல்லாம் அதுதான், நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாமே வேஸ்ட்டு தான், நம்ம தான் மாம்சத்தில் இல்லையே, நம்மளும் ஆவியில் பிறந்து விட்டோமே, எடுங்க, ரோமர் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, ரோமர் எடுங்க சார், 7வது அதிகாரம். இதை கம்ப்ளீட்டா கிளாரிஃபை பண்ணி நினைக்கி, 18வது வசனம் படிங்க சார்.
1: அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: நன்மை, ஸ்டாப் ஸ்டாப், அவர் என்ன சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அந்தபடியால் என்னிடத்தில், ஹா பாத்தீங்களா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நன்மை இல்லையே அப்படி சொல்லிக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்னிடத்துல ஒரு நன்மை இல்லும் சொல்ல அவரு, என்னிடத்தில் அப்புறம் கிளாரிஃபை பண்றாரு, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான்
1: அறிந்திருக்கேன்.
0: ஹல்லேலூயா, இந்த சத்தியம் நமக்கு தெரியாதே, என்னுடைய ஃப்ளஷ்ல ஒரு நன்மை இல்லைன்றதை அவர் அற்புதமா சூப்பர் அறிந்து வச்சிருந்தார். நமக்கு தெரியாது, நம்ம நினைச்சுக்கிறோம் ஃப்ளஷ் போய் பாலிஷ் போடுறோம், கொஞ்சம் பாலிஷ் போட்டு ஷைனிங் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரோட மாம்சத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் மாம்சத்தை அதான் சொல்றாரு, ரோமர் 8ல சொன்னாரு, நான் மாம்சத்தை, புரியுதுங்களா ஐயா, நம்ம மாம்சத்திலே ஆண்டவரோட 40 நாள் உபவாசம் இருந்தேன் ஐயான்றோம், அதனால் நீங்க எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும், 40 நாள் இருந்த ஜபம் வேஸ்ட். ஹல்லேலூயா, ஐயா என்ன இப்படி சொல்றீங்க, ஐயா ரொம்ப உங்களை நான் விடு, ஐ எம் டெலிவரிங் யூ, இந்த சத்தியம் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்க நானோ நீதிமான், எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருப்பதனாலே நீங்க 40 நாள் தியானம் உபவாசம் இருந்து தியானித்து அதில் எப்படி அந்த வல்லமையில வேலை செய்யணும்னு கத்துக்கினீங்கன்னா அது நற்கிரியை, அது நற்கிரியை. ஆனா நான் 40 நாள் உபவாசம் இருந்து நான் நீதிமான ஆக போறேன்னு யோசிச்சீங்கன்னா அது டெட் ஒர்க்ஸ், என்ன சார், செத்த கிரியை. இன்னைக்கு நம்ம மாம்சத்திலே பாக்குறதுனால மாம்சத்திலேயே பாலிஷ் போடுறோம், ஹே நான் 20 நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவன் 10 நாள் தான் ஜெபம் பண்ணிக்கிறான், உடனே கம்பாரிசன், ஆண்டவர் முன்பாக நான் கரெக்டாக தசமாவை குத்துறேன், நான் எல்லாம் பண்ணிடுறேன், நீங்க ஹீல் பண்ணி ஆகணும், அங்கே காலி, அங்கே ஏன் காலி, உங்க பார்வை எங்க இருக்கு, உங்க மாம்சத்துல. பவுல் சொல்றாரு, நான் நல்லா அறிஞ்சுக்கிறேன், என் மாம்சத்துல ஒன்னும் நன்மையே இல்லை. இது நமக்கு தெரியாதனால நம்ம மாம்சத்தை பாலிஷ் போட்டு நம்ம ஒரு ஏரியாவில் போட்டுருவோம் பாலிஷு, நம்ம சொல்கிறோம், நானும் தண்ணி அடிக்கிறதில்லப்பா, நானும் ஸ்டடி அது இல்லைன்னு, அவன் ஒருத்தனை தண்ணி வச்சுட்ருப்பான், அவன் ஆல்கோஹாலில் வீக்னஸ் இருக்கலாம், அவன் மகாப்பாவி, ஏன்னா அவன் நீங்கள் தண்ணி அடிக்கிறது நீங்கள் அவன் கம்பாரிசன். ஆனால் நான் கோபம் வந்துடுங்க, எனக்கு சில டைமில் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க, புரியுதுங்களா சொல்கிறது, நான் சொல்கிறது புரியுதுங்களா, நம்ம மாம்சத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் எட்டு பெருசாகிடுவோம், நம்ம வீக்னஸ்ஸை சின்னதாக போட்டுருவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குறாரு, அவருக்கெல்லாம் பெருசாக தெரியுது, அவருக்கு 20/20 விஷன், கரெக்டாக கிளியராக எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, அவருக்கெல்லாம் எஸ்கேப்பு, ஹல்லேலூயா, நான் எல்லாமே பர்ஃபெக்ட் சார், ரெட் சிக்னலை குதிச்சுக்கிறீங்களா, முடிஞ்சுதே கதை, ஐயோ ஐயோ நான் எப்படி சொல்றீங்க, ரெட் சிக்னல் குதிக்கிறது ஒரு பாவமா அப்படின்றீங்களா, ரோமர்ல இருக்குதே, ரோமர் 13ல இருக்குதே, உன் நாட்டு சட்டங்களை நீ அடங்கி போன இருக்குது, நான் ஏன் இப்படி சொல்லிட்டீங்க, மொத்தமே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்றீங்க. நம்ம என்ன பண்றோம், இது பெரிய பாவம், இது அடுத்து இந்த லெவல் பாவம், இது 1 ரூபாய் திருடினா அது என்னங்க சின்ன பையன் திருடாமல் திருட்டுக்கிட்டான் அது அப்படின்றோம், 1 ரூபாய் திருடினீங்கன்னா ஒரு பாவம் கிடையாது, ஏதோ போய் பேங்க்ல கொலை அடிச்சிங்கன்னா பேங்க்ல போய் கொலை அடிச்சிட போறீங்க ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, அது 10 லட்சம் திருடினா பெரிய பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கண் பார்வையில் எல்லா பாவமும் ஒரே லெவலு, ஆனா நம்மளுடைய செயலில் ஒரு பாவத்துக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இருக்கும். 1 ரூபாய் திருடினீங்கன்னா நீங்க போலீஸ் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடாது, 2 தட்டி விட்டுருவான், புரியுதுங்களா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை குறித்து நம்ம கர்த்தருட கணக்கில் கண்ணில் இப்படி தான் இருக்கும். நம்ம யாக்கோபு 2:9 எடுத்து படிச்சு பாருங்க, வீட்டில் போய் 2 கத்தியில் ஃபுல்லாக படிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, நீ எல்லா கட்டளைகளையும் வச்சுட்டு கரெக்டாக டைப் பிடிச்சிட்டு ஒன்றில் கோட்டை விட்டா கூட என்ன சொல்றாரு, யுவர் கில்ட்டி, நீங்கள் எல்லா கட்டளைகளும் மீறினதுக்கு நிமித்தம் ஆயிட்டீங்க. அவர் சொல்றாரு, பா நீங்கள் 9 ஃபாலோ பண்ணிட்டுப்பா, 1 தான் சரி ஓகே ஓடி போக சொல்ல, அவர் கண்ணில் 10 வச்சிங்கன்னு அர்த்தம், இதுதாங்க சத்தியம். அப்போ ஐயோ என்னை விட்டுறப்பா, என்னை இயேசு கொண்டா பண்ணுவோம், அங்கே தான் வரணும். ஹல்லேலூயா, அங்கதான் நம்ம பார்வை இயேசுவை நோக்கி வச்சு, அதான் சொல்ற ஹீப்ரூஸ் 12 சொல்ற கண்களை அவர் மேல வச்சு நம்ம ஓட்டத்தை ஓடணும். நம்ம அவர் சொல்றாரு எழுவா இருக்கிற பாவங்களை இழுக்க, அந்த எழுவா இருக்கிற பாவங்கள் திரும்ப மாம்சத்திலே பார்ப்பது தான் அந்த பார்வை. தம்மி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது பாவம் தான், நம்மளை மாம்சத்தில் பார்க்க தருமா அதுதான். பிலிப்பியர் 3 போங்க, 3 படிங்க சார்.
1: ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
0: ஹாலேலூயா. யார் மேல நமக்கு நம்ம நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நம்ம நம்மளுடைய முயற்சிகள் மேல நம்பிக்கை இல்லை, யார் மேல வச்சுக்கிறோம் நம்ம கண்ணு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே உண்மையான இஸ்ரேல் ஜனம் சொல்றாரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்போ குயிக்கா நமக்கு டைம் ஆயிடுச்சு. குயிக்கா ஆவிலே நிரம்பி அப்படின்னா என்ன? ஒரே வசனம், 2-3 வசனம் பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன் அதை பற்றி. ஆவிலே நிரம்பு அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு சொன்னார் உங்களுக்குள்ளேருந்து எப்படி வருதான், புறப்பட்டு வருதுன்னு நல்ல எஃபிஷியன்ஸ் எஃபிசியர் பாருங்கள் 5:18-19-20
1: பதினெட்டுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறை.
0: ஸ்டாப். ஆவி என்ன சொல்றார்? ட்ரங்க், போதைக்கு ஆல்கஹால், என்ன போடுது?
1: துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
0: மதுபானம், மதுபான வெறி கொள்ளாமல். இப்ப சொல்ற ஆவியில் நாள் நிறைந்து, ஆவியினால் நிறைந்துன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல. என்ன அடுத்து சொல்ல போறாரு? எப்படி ஆவியினால் நிறையணும்னு சொல்ல போறாரு, கரெக்டா? அங்கதான் இந்த இடத்துல தான் அவருக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு கிளியரா ஒரு டீச்சிங், ஒரு போதனை கொடுக்கிறார் சபை, புரியுதுங்களா? எப்படி ஆவியினால் நிறைய வேண்டும் என்று அறியவில்லை என்றால் நம்ம இப்படி நிறையணும் அப்படி நிறையணும் நம்மளே ஒரு கற்பனை பண்ணி விட்டுட்டு அதனால என்ன ஆகுது? அதனால இந்த வல்லமை நமக்கு, ஹாலேலூயா, அந்த வல்லமை இல்லாததுனால தான் நமக்கு மாம்சத்திலே நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு வியாதிகளை எதிர்த்து நிற்கவும், சாபங்களை எதிர்த்து நிற்கவும், பேய்களையும் எதிர்த்து நிற்கவும் பலன் இல்லாதவர்களைப் போல நம்ம இப்படியே ஆடி நிற்கிறோம். பாருங்க ஆவியிலே நெருங்கு. அடுத்தது படிங்க தம்பி.
1: சங்கீதங்களினாலும்,
0: ரைட், சங்கீதங்களினாலும், சங்கீதம் சாம்ஸ் இல்லைங்களா, கீர்த்தனை சொல்லுங்க,
1: கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி.
0: ஹாலேலூயா. என்ன அக்கில் சொல்றார் பாருங்க, ஆக்சுவலா இங்க என்ன போட்டிருக்குன்னா, இங்க போட்டிருக்கு பாருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்னு போட்டிருக்கு. இப்ப நான் அவருக்கு புத்தி சொல்றேன், அவர் எனக்கு புத்தி சொல்றேன் இல்லைங்களா, அப்படித்தானே? ஒருவருக்கொருவர்னா ஆக்சுவலா அது அப்படி இல்லை. கிரேக்க மொழியில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆங்கில பைபிள் அப்படிதான் போட்டுருக்குது, ஆங்கில பைபிள்ல கிரேக் மொழியில் போட்டு கரெக்டா போட்டிருக்குது, புரிஞ்சுதுங்களா? கிரேக் மொழி எப்படி போட்டிருக்குன்னா, உங்ககிட்ட பாருங்க, சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டினாலும் உங்களுக்கு உங்ககிட்டயே, ஹாலேலூயா, புரிஞ்சுதுங்களா? எனக்குள்ளே ஏன்ட்டியே நான் பேசணுமா, புரியுதா? இன்னைக்கு அடுத்தவனுக்கு போதனை கொடுக்க ஓட்டுருவோம், அடுத்தவனுக்கு ப்ரீச் பண்றோம்னா ஒரே நம்ம தான் ஸ்டேஜ் ஏறிடுவோம், மைக்கு கட்சா விடுறது கிடையாது, கரெக்டா? நான் சீக்கிரம் விட்டுறேன் மைக்கு பாருங்க உங்க, அதுதான் அங்கே சொல்றது. இங்க வந்து தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர், அதுவும் தப்பு கிடையாது. ஒருத்தரை வசனங்களை சொல்லி என்கரேஜ் பண்றது தப்பு கிடையாது, அந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்புறது தப்பு கிடையாது. ஓகே, கரெக்ட். என்ன சொல்றாராம்? புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுக்கே நீங்க பேசி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. ஹல்லேலூயா. அடுத்து பாங்க,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிதாவை என்ன பண்ணுமா? ஐயா என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருனா, நீங்க மறுபடியும் பிறந்ததுனால கர்த்தருடைய வசனம் உங்களுடைய ஆவியில இணைந்திருக்கிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோட இணைந்திருக்கிறார் ஆவியில. உன் ஃபோக்கஸ் அங்க வைக்காத, நீ உனக்குள்ள என்ன நடந்ததுன்னு வேத வசனத்துல படித்து அதை ஆராய்ந்து உனக்கிட்டே பேசிட்டு இருன்றார். செல்ஃப் டாக், என்ன சொல்றது? செல்ஃப் டாக்ன்றாங்க, உங்ககிட்டே பேசுறது. நான் ஃபுல்லா பண்ணுவேன், ஆவியில நிரம்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது, தப்பு நான் தப்புன்னு சொல்லலை, கரெக்ட் ஃபார் த ரெக்கார்ட்ஸ். உடனே யாராவது புரிஞ்சுக்கூட, ஐயா அந்நிய பாஷை அகேன்ஸ்டாக பேசுறேன், ஐயா நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், ஐயா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவேன், அதனால அந்நிய பாஷைக்கு அகேன்ஸ்ட் நினச்சிட போறீங்க கிடையாது. அதில் மிகுந்த வல்லமை இருக்குது, மிகுந்த வல்லமை இருக்குது. ஆனால் பவுலுடைய சொல்ற காரியம் என்னது, உங்கள் சங்கீதங்களை எடுத்து, ஏன்னா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் பைபிள் எழுதும் போது சில புக்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது. நம்ம கையில் பைபிள் எல்லாத்துலையும் இருக்குது, எல்லாரும் ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அவங்க காலத்தில் என்ன புத்தகம்லாம் காமனாக இருந்தது, சங்கீதம், சில இந்த டோரான்றாங்களே இந்த நீதி ஆதியாகமம், அந்த புக்ஸ், சில புக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ப்ரெவலண்ட்டாக இருந்துச்சு. எல்லா புத்தகங்களும் எல்லா இடத்துலையும் ப்ரெவலண்ட்டாக இல்லை, அதனால அவர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறார். புரியுதுங்களா? அவருக்கு இருந்த கான்டெக்ஸ்டில், அவருக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு, ஹே உனக்கு இருக்கிற பைபிள் எடுன்றார், அவ்வளோதான் சொல்கிறார். புரியுதுங்களா? ஆனால் சங்கீதத்தில் பயங்கர வல்லமை இருக்குது. ஏன் இந்த வல்லமை இருக்குது சங்கீதத்தில்னா, சங்கீதக்காரன் எழுதின ஒரு ஒரு சங்கீதமும் ஆவியினால் நிரம்பி எழுதுனான். நீங்கள் அதை பற்றி புதிய ஏற்பாடில் இருக்குது நிறைய இடத்துல பேதுரு சொல்கிறாரு. அவன் எப்படி எழுதுனா, ஹே அங்கே ஒரு பூச்சி போது பார், நல்லா இருக்குது, ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி எப்படி எழுதலாம். அவன் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி அவன் தரிசனங்களை பார்த்து எழுதுறான். மெசையா இயேசு குறித்து எழுதுறான். சங்கீதம் 22, சங்கீதம் 40, சங்கீதம் 100, இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் யாரை குறித்து எழுதுறான், மெசையாவை குறித்து எழுதுறான். அவன் எப்படி எழுதுறான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து எழுதுறான், ஆவியிலே நிரம்பி எழுதுறான். இப்போ ஆவியிலே நிரம்பி எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தை நம்ம திருப்பி படித்து அதை தியானித்து நம்ம கிட்டே நம்ம பேசும்போது நம்ம ஆவி குயிக்கன் ஆயிடுது உள்ளேருந்து. ஹல்லேலூயா. அப்போ ஆவியில நம்ம நிறைய அப்படிதான் நிறைய. இப்ப பாருங்க, சிம்பிளா சொல்றேன், எப்படி பிராக்டிக்கல். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பு இப்படிதான் பேசிருப்பேன், இப்படிதான் நம்ம பேசணும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஜபம் பண்ணணும். நான் வேஸ்ட், நான் புழு பூச்சின்னு ஜபம் பண்றதுக்கு பதிலா இப்படி ஜபம் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது பாருங்க. சங்கீதம் 91, உயர்ந்த அடக்கில மேல் வாசம் செய்கிறேன். மனப்பாடம் பண்ணல, இப்படி நீங்க பேசிட்டு மனப்பாடம் ஆயிடும், அதை வேற விஷயம். புரிஞ்சுதுங்களா? மனப்பாடம் பண்ணுவது என்பது உங்க மைண்ட்ல ஏத்துறீங்க, தியானிப்பதுன்றது வந்து இருதயத்தில் ஏற்றுறீங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 3வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இருதயின் இருதயத்தின் பலகையில் எழுதி, இப்படி தான் எழுதணும். எப்படி எழுத போகிறோம், இப்படி தான். இதை பண்ணும்போது தான் நம்ம இயேசுவை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தின் பாடத்தினால் இயேசுவை உயர்த்தது கிடையாது. இயேசுவை உயர்த்தி கண்களை, இதான் கண்களை வைத்தினா வானத்தில் இருக்கிற மேகலை குதிரை ஓடுறதுக்கு மேலே கண்ணை வைத்தில்ல. வேத வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேச பேச பேச விசுவாசம் எழும்பிவிடும், வெளிப்பாடுகள் வந்துவிடும். மனப்பாடம் பற்றி மகிழ்ச்சி எழுதிட்டு, ஆ மனப்பாடம் பண்ணிட்டேன், அப்படி அல்ல. யோசித்து நீங்கள் பார்க்கணும், அவர் என் ஆட்டு என்னது, என் மேய்ப்பராக இருக்கிறான். ஒரு ஆடு ஆடு மேய்க்கிறவன் யோசிக்கணும், அங்கே ஆடு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும், அந்த ஆடு போல் நான் இருக்கிறேன், அவர் என்னை காத்துக்கொள்கிறார், அவர் என்னை அப்படி அரவணைக்கிறார் பார்க்குறேன், அவர் அவன் என்ன அவன் வந்த தண்ணீர் என்ற அப்போ யோசிக்கணும், ஆ ஒரு அழகான தண்ணீர்லாம். இதுதான் தியானம். தியானிப்பது என்றால் அந்த வசனம் இப்போ ரியலாக இருந்தது, நான் இறுதியில் நான் எப்படி பார்க்குறேன், அதுதான் தியானம். புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஹீலிங் பற்றியெல்லாம், ஹீலிங் ஹீலிங்றோம் இல்லையா, ஐயா எனக்கு சொன்னாங்க 1 நாள் இனிமேல் பிளேனு ஏறக்கூடாது, போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன், டாக்டர் தேங்க்யூ வெரி மச், நான் வீட்டுக்கு போகிறேன்னு. நான் தியானிக்க பண்ண ஆரம்பித்தேன், தியானம் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி தியானம் பண்ணேன், 1 பேதுரு 2:24 போடுங்க சார், கடைசி வசனம் முடிச்சிடலாம்.
1: நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
0: ஹல்லேலூயா. அவர்களுடைய தழும்புகளால் குணமாக போவீர்கள் எழுதியிருக்கா, அது பாஸ்ட் டென்ஸ். ஐயா நம்ம எப்ப சுகமானோம் தெரியுமா, இயேசு உயிர் தெழுந்து போது நம்ம எல்லாம் சுகமாயிட்டோம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை குறித்து நான் அதிக ஆழமாக உங்களுக்கு டீச் பண்ணால் ஒரு 3 நாள் ஆகும். படிப்படியா ஐயா பிரவீன் ஐயா சபையில படிப்படியாக எடுத்துன்னு போனோம். அதுக்கே டைம் பார்த்துல, டைம் பார்த்துச்சா பாஸ்டர், டைமே பார்த்துல. ஏன்னா அவ்வளோ டீப் இருக்குது, அவ்வளோ சத்தியங்களை அறிய வேண்டியது இருக்குது. சுகமாயிட்டோம். இப்போது இந்த வசனத்தை எடுத்து எப்படி தியானம் பண்ணுறது? அந்த டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன், புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இப்படி தான் தேவ மனிதர்கள் எல்லாருமே தியானம் பண்ணார்கள். காலையில் ஏப்ராமை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன், அவன் எப்படி தியானம் பண்ணான், வயசு வசனத்தை வச்சு. தாவீது எப்படி தியானம் பண்ணான், மோசே எப்படி தியானம் பண்ணான், பைபிள் இருக்குது சார். இயேசு எப்படி தியானம் பண்ணார், பவுல் எப்படி தியானம் பண்ணார், எல்லாமே பைபிள் இருக்குது. நான் சொல்கிறது பைபிளில் இல்லாமல் இல்லை. அதனால நீங்கள் வீட்டில் போய் நீங்களும் ஆவியாரோட சண்டை போடுங்க, எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க, டைம் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து நினைத்து நம்ம போனேன், என் இறுதியில் வச்சேன், நான் தழும்புனால் சுகமாட்டேன். அப்படி சுகமானதுனால என் உடல் எப்படி இருக்கும், என்னுடைய உடம்பு, நான் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். ஐயா நான் இன்னும் பத்து தான் இருக்கிறேன், அசைய முடியாது. ஆனால் என் இறுதிய கண்களில் நான் பிளேனில் போகிறத பார்த்தேன், சூட்கேஸ் எடுத்ததை பார்த்தேன், அடிக்க வைக்கிறத பார்த்தேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இப்படி போறத பாக்குறேன், அந்த மீட்டிங்ல பேசுறத பாக்குறேன், இந்த மீட்டிங்ல பேச பாக்குறேன். இதெல்லாம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு, அஞ்சு வருஷம் இந்த மீட்டிங்ல பேசுறதெல்லாம் அஞ்சு வருஷம் பாத்துறேன். எப்ப பார்த்தேன், சூப்பா சூப்பரா அப்படி உடம்ப வச்சு நிக்கிறார் ஐயா பிரவீன் ஐயா படி மேல ஏறும்போது ரெண்டு மூணு பேர் அப்படி நிக்கிறாங்க போஸ்டர்ல, ஜிம்முக்கு இது கீழே எல்லாம் அப்படி ஏடி நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் ஒரு காய்ச்சல் அடிச்சு அப்படி படுத்துடுவாங்க. ஆனால் தேவனை அறிந்த மக்கள் எப்படி நம்ப நான் எப்படி தான் பார்த்தேன், என்ன அப்படியே துள்ளி எழுந்திருக்கிற மாதிரியும் என்னால் அசைக்கூட முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படியா என்னை பார்த்து கொண்டே இருந்தேன், என் இருதயத்தில் அந்த படத்தை எழுதிவிட்டேன். ஹல்லேலூயா, என் இருதயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பொங்கி ஆவியார் பொங்கி என் உடல் அந்த பார்த்த இமேஜுக்கு வந்துச்சு. நீங்கள் எந்த இமேஜை உங்க பார்க்குறீங்களோ அந்த இமேஜ் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இதை எழுதி வச்சுருங்க ஐயா, இந்த எழுதி ஒட்டிடுங்க. நீங்க எந்த மாதிரி உங்களை பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க உங்கள் வாழ்க்கையில செயல்படுவீர்கள். அதனால நான் சொன்னேன், நீங்கள் நீதிமானாய் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்றத பைபிள் படி நடத்துது. ஆவியானவர் காட்டுங்க, ஒரு நீதிமான் இருப்பான், அவன் ஒரு பனைமரத்தை போல இருப்பான். ஒரு ரசனம் இருக்கு 92 சங்கீதம் 92, அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். அப்படி எப்படி இருப்பான், கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? அதை போய் கூகுள்ல தேடி பாருங்க. கேதுரு மரம் ப்ராடா இருக்கும், நல்லா தடிப்பா இருக்கும். பனை மரம் நேரா இருக்கும். என்ன சொல்றான், ஒரு நீதிமான் இருப்பான், நேரா ஸ்ட்ரைட்டா இருப்பான் ஆண்டவருக்கு. ஆனா சிச்சுவேஷன் வரும்போது அசைய முடியாத ஒரு கேதுரு மரை போல இருப்பான். அப்படிதான் உங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கிறது தான் என்னது, தியானிக்கிறது. மகிழ்ச்சி போறது தியானம் கிடையாது. மகடிங்க நல்லது, ஆனா ட்ரெயின்ல போகும்போது அது யோசிக்கணும். ஓ நான் கேதுரு மரம் போல இருக்கிறேன், நான் இப்படிதான் பேச, இதுதான் சங்கீதக்காரர் சொல்றான். அப்ப உள்ள இருந்து பாட்டு வரும், ஒரு நீதிமான்னு உங்களை பார்க்கப்போ உள்ள என்ன ஆகுது?

மகிமை. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே.

தேங்க்யூ ராஜா, மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர், இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர், இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர், இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர், இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர், இதுவரை தப்புவித்தீர், இனிமேலும் தப்புவிப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya unda nanbai ninaikkayile. Ullamella murugudaiya unda nanbai

அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத் தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனோ தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத் ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சதே அப்படின்னு. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்திருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர். இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவன் உம்முடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கர்த்தர் கட்டுவீராக. கர்த்தர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவனென உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளிடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பானே, இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:6 நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அன்பானே, இந்த பரிசேயர் யாரு, சதுசேயர்லாம் யாரு, அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இது சீஷர்களுக்கு சொல்லும் போது அவங்க ரொம்ப குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறாரு. 11 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்ப அதுக்கு டெபினேஷன் கொடுத்த பிறகுதான் அவங்க உணர்றாங்க. 12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவு அப்படின்னாலே உபதேசத்தை குறிக்கிறது. புளித்த மாவு உபதேசம், சொல்லுங்க, புளித்த மாவு. அப்ப அதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்ற, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாருடைய உபதேசத்தை குறித்து? பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்ப பரிசேயர்கள் யார், சதுசேயர்கள், பரிசேயர்களும் இன்னைக்கு சதுசேயர்கள் யார் என்பதை நாம கொஞ்சம் அலசி ஆராய்வோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆராய்ஞ்சதுல, நான் என்னுடைய பைபிள் கிளாஸ்ல படிக்கும் போது, பரிசேயர் யார் என்றால் கிரேக்கர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் பரிசேயர். பரிசேயர்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த கிரேக்க தத்துவத்துக்கு மாறாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தான் பரிசேயர்கள் என்று அழைத்தார்கள். கிரேக்க தத்துவம் என்ன? எல்லாத்தையும் சந்தோஷமா இரு, நல்லா ஜாலியா இரு, இந்த செத்து போன உயிரோட இருந்திருக்கு இந்த கதையெல்லாம் கிடையாது, செத்தவர்கள் எப்படியும் உயிரோட எழுந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பரிசேயர்கள் இல்லை இல்லை, செத்து போனவங்க உயிரோட எழும்புவாங்க, உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். இந்த குரூப் தான் பரிசேயர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் கிரேக்க தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். அப்ப இவர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஒரு குரூப், உயிர்த்தெழுதல் இல்லை நம்பாத ஒரு குரூப். இன்னைக்கு இப்படிதான் அன்பாவிலே யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்களுக்குள்ள ஒரு கொள்கை, ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் நாம் பிரிந்து கிடக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உபதேசம் என்பது நாம் ஒவ்வொருவரையும் பிரித்து கொண்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலே, நான் கிறிஸ்துவன் ஆன பிறகு 25 நான் திங்க் பண்ண காரியம் தான், இந்த உபதேசத்தினால நாம் வேறுபட்டிருக்கிறோம். அப்ப எந்த உபதேசம் சரியான உபதேசம்? எல்லாருமே தான் தான் சரி என்று சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாம் சரியல்ல, இந்த உபதேசம் சரியல்லன்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக எந்த உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருந்த போதிலும், அவருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டே இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, உபதேசத்தை குறித்து வேறுபாடை மக்கள் மத்தியிலும் நம்மத்திலும் திணித்து கொண்டிருக்கிறார்கள். அதே பைபிள் தான் பேசுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய பீப்புள் எங்கள் சபையில் இருக்கிற சில விசுவாசிகளை வந்து குழப்பினார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது சரியில்லை, நீங்கள் ஞாயிறு ஆராதனை கொண்டாடுவது சரியில்லை, சனிக்கிழமையில தான் ஆண்டவர் ஓய்வு நாளை சிருஷ்டித்தார், அதுதான் கொண்டாட வேண்டும், இப்படி எல்லாம் ஒரு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அன்பாலே, இன்னைக்கு இதெல்லாம் தெரியாதபடிக்கு இந்த ஓய்வு நாளை குறித்து கலாத்தியர் 3 ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் போல் மூலமாக. ஆனா அதெல்லாம் அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளவும் இல்லை, விளங்கி கொள்ளவும் இல்லை. ஆனா அவங்க அதுல கட்டுப்பாடா இருக்கிறாங்க, அதுல அதை முன்னேறி செல்கிறார்கள், அதை வந்து அதுதான் சரி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எங்களுடைய பாணிதான் சரி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உபதேசம் என்ன? தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, ஏக சிந்தனை உள்ளவர்களாயிரு, அன்பாயிரு. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, அன்புல நிலைத்திரு. 1 Cor 13 ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பாஷை பேசினாலும் பரவாயில்ல, நீ தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கொள்கையினால் மற்றவர்களை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையிலே நான் தாய் சபை விட்டு வந்த பிறகு என்னிடத்துல பேசுவதே யாரும் கிடையாது. அநேகர் பேசினாலே பயம், ஏன்னா என்னுடைய தலைமை ஸ்தாபனம் அவர்களை தண்டித்து விடும், அவர்களை எந்த விதத்திலையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூடாது, கொடுக்காது, இப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு சொந்த சகோதரனை பயக்கிற மாதிரி பயக்குறாங்க. அப்போ கொள்கைகள் வேறுபட்டது. இன்றைக்கி அதே தான் நான் நினச்சேன். ஆண்டவர்கிட்ட நான் இந்துவிலேருந்து ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது எங்கள் அண்ணன் என்னை வந்து பகைச்சார், வெளியில் போ நாயே பேயன்னு திட்டினார், கெட்ட வார்த்தை சொல்லி. நீ எங்கள் மதத்துலேருந்து நீனு வேறு புறஜாதி மதத்துக்கு செஞ்சிட்ட, ஃபாரின் மதத்துக்கு போயிட்ட நீனு அப்படின்னு வேசியின் மகனாகிட்டேன்னு சொல்லி திட்டினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து அழுதேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னது, ஆண்டவர் நீங்கள் மதத்தை ஸ்தாபித்துங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் மனுஷனுக்கு மார்க்கத்தை தான் காண்பிக்க வந்தேன், மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதனாக மதத்தை உருவாக்கி கொண்டு இன்றைக்கி வேறுபட்டு இருக்கிறான் என்று. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே இத்தனை 1008 பிரச்சனைகள், 1008 பிரிவினைகள், 1008 சண்டைகள் இருக்கிறதை பார்த்து ஆண்டவரத்தில் மன்றாடும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் இதையும் நான் சொல்லவில்லை, மனிதனாக அவனுடைய சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட குரூப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான், என்னுடைய போதனையை நீ நல்லா உற்று கவனின்ன. அப்போ தான் உண்மையிலே நான் இந்த மாதிரி கருத்து வேறுபட்ட மனுஷருடைய முன்னாடி வந்தானாக்கா போய் பைபிள் காலேஜ் படி, இல்லைன்னா நிருபங்களை படி, இல்லை சுவிசேஷத்தையும் புதிய ஏற்பாட்டையும் நன்றாக படியுங்கள், ஆண்டு உங்கள் கண்ணை திறப்பார் என்று சொல்லுவேன். அநேகருக்கு அந்த மாதிரி திறந்து விட்டுருக்கிறேன். அநேகர் அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு இன்றைக்கு தவறான கொள்கையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு குரூப்பு, ஒவ்வொரு சபைகள், ஒவ்வொரு காரியங்களை முன்ன வைத்து நிறுத்தி அதுதான் சரி என்று சொல்லி சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பாவில் இதை கேட்கிறேன், யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்திச்சுப்பார். ஆண்டவர் சொன்னது அந்த காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னது, தன்னை பின்பற்றுவர்களுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதுதான் புளித்த மாவு என்று சொல்கிறார். நமக்கு இந்த புளித்த மாவு உபதேசம்லாம் தேவையில்லை. உயிருள்ள ஜீவனுள்ள உபதேசத்தை, நாம் ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை, ஆண்டவர் சொல்கிறபடி ஆண்டவர் என்ன இயேசு ஆண்டவர் வாயால் சொன்ன உபதேசத்தை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவலாய் மாறுவோம். அதனால் தான் எல்லாரும் என்னுடைய சபையில் எல்லாருக்கும் சொல்லுவேன், ரெட் எழுத்து பைபிள் வாங்குங்க, சிவப்பு எழுத்தை கொண்ட வேதகாமத்தை வாங்குங்கள், அதில் இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சிவப்பு எழுத்துல இருக்கிறது. அப்போ அதில் நம்ம மற்ற கருப்பு எழுத்துக்கும் சிவப்பு எழுத்துக்கும் வித்தியாசம் என்ன? இயேசு ஆண்டவருடைய வாயால் வந்த வார்த்தைகள், அந்த சிவப்பு எழுத்து வார்த்தைகள் இயேசு சொன்ன உண்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதை நாம் தியானித்தோம் என்றாலே நாம் அவர் எந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பாவில்லை அவர் சொல்றது, நான் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் அன்பாக இருங்க, நான் தாழ்மையாக இருக்கும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க, நான் ஏக சிந்தை உள்ளவனாக இருந்து எல்லாரையும் நான் நேசிப்பது போல் மன்னிப்பது போல் நீங்கள் மன்னிங்க. இப்போ இயேசு ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு மன்னிக்க முடியாத இருதயம், நேசிக்க முடியாத இருதயம், ஆனால் கொள்கை ரீதியில் இப்படியாக வேறுபட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை தான் புளித்த மாவு என்று சொல்கிறார். இந்த உபதேசத்துக்கு தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம், வேறுபாட்டை கலைந்து போடுவோம், பகைமையை கலைந்து போடுவோம், உபதேசத்தினால் வந்த குழப்பங்களை எல்லாம் கலைந்து போடுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கும்படியாக ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக இந்த பரிசேயர் சதுசேயனுடைய புளித்த மாவை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த புளித்தமாவை வேத வசனம், இந்த உபதேசம் என்று சொல்லியிருக்கிறீங்க, அந்த உபதேசத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீர் என்ன உபதேசம் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரோ அந்த உபதேசத்தில் நாங்கள் செல்ல எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர்களுக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் தவறான உபதேசத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய உபதேசத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன்ஜுன்ல தகப்பனே, ஆமென். அன்பாலே நல்ல வேதத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டையும் மத்தேயு மார்க்கு யோவான் சுவிசேஷத்தை நல்லா வாசிங்க. நிருபங்களை வாசிங்க, நம்ம கண்கள் தெளிவுபடும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

கடைசி நாட்கள் நாமே சமுத்திரம் நிலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும், ரட்சிப்பு பெருகட்டும், அவை தகர்க்கப்பட்ட மதிப்பிடங்கள் எல்லாம் எரியட்டும், ஓராபா சீகாராபா எல்லா மதிப்பிடங்கள் எரியட்டும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளுக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவாராக. யாத்திராகமம் 32 அதிகாரம் அதனுடைய 26 வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து தேவனுக்கு கொடுக்கிற மகிமை அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கீழே இறங்கி வந்து பார்த்து மிகவும் கோபம் அடைந்து அதை அடித்து உடைக்கிறான். உடைத்த பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார், அவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வரக்கடவர்கள் என்று. அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு கூட்டத்தார் சற்றும் யோசிக்காமல் மோசையின் பக்கத்திலே வந்து நின்றார்கள். அவர்கள்தான் லேவி புத்திரர். இந்த லேவியை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது, யாக்கோபுக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவன் தான் இந்த லேவி. இந்த லேவியும் சிமியோனும் செய்த ஒரு செயலின் நிமித்தமாக யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தான் மரணமடைவதற்கு முன்பதாக 12 பிள்ளைகளையும் தன்னிடத்தில் வரவழைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் இந்த லேவியை சபித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லார் தலையிலும் ஆசீர்வாதம் விழும்போது லேவியின் தலையிலே சாபம். சாபம் என்பது அது நீங்கும் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் தொடரக்கூடியது. அப்படிதான் இந்த லேவியின் மேல் விழுந்த சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சத்தம், இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. என்ன, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார், அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரக்கடவர்கள். எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது சாபத்தை தலையிலே சுமந்து கொண்டிருந்த லேவி அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் கொடுத்த அந்த கிருபையை அவன் கொஞ்சமும் யோசிக்காமல் பயன்படுத்தினான். அவன் என்ன செய்தான் தெரியுமா, மோசேயின் இடத்தில் வந்து நிற்கிறான். லேவி புத்திரர் மோசேயின் இடத்தில் வந்தார்கள். எதற்காக, கர்த்தர் பட்சத்தில் நிற்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே சொல்ல விரும்புகிறேன். தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இயேசுவின் இடத்திலே வாருங்கள். இந்த லேவி புத்திரர் மோசேயின் இடத்திலே வந்தார்கள். எதற்காக, கர்த்தர் பட்சத்தில் நிற்க. அதன் பிறகு மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொரு கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது, உபாகமம் 33:11 லேவியை குறித்து ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் அவன் சம்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அன்று தகப்பனிடத்திலே சாபத்தை கேட்டவன் இப்பொழுது ஆசீர்வாதத்தை கேட்கிறான். அதற்கு காரணம் என்ன, அவன் கர்த்தர் பட்சத்திலே வந்து நின்றான். கர்த்தர் பட்சத்திலே நிற்பது என்பது கர்த்தரோடு இருப்பது, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து அதை செய்ய ஒப்பு கொடுப்பது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதிருப்பது. இவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வந்தபோது இவர்கள் தலைமுறையினர், இந்த கோத்திரத்தார் முழுவதுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதனுடைய மேன்மை என்னவென்றால், ஒவ்வொரு கோத்திரத்திற்கு என்று ஒவ்வொரு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவிக்கு எந்த சுதந்திரமும் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், நானே அவனுடைய சுதந்திரம், நானே அவனுடைய பங்கு என்று. அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா, எல்லா கோத்திரத்துக்கும்

நல்லவர், அப்படியே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? ஆமே. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணுகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பட்சத்திலே வந்திருக்கிறோம்ப்பா, உன் பட்சத்திலே வந்திருக்கிறோம். தயவாய் அங்கீகரித்து கிருபையாய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசியர் 3:19. அமெரிக்காவின் ஜனாதிபதியாயிருந்த ஹாரி ட்ரூமேன் தன் மனைவி பெஸ்ஸுக்கு எழுதிய கடிதங்களில் 1300 கடிதங்கள் மிசௌரியில் உள்ள இண்டிபெண்டன்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கும் அவருடைய நூலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதங்கள் சுமார் 50 காலங்களில் எழுதப்பட்டவை. அவர்கள் இருவரும் பல்வேறு அலுவல்களின் நிமித்தம் பிரிந்திருந்த நாட்களில் ஹாரி ட்ரூமேன் தன் மனைவிக்கு தினந்தோறும் கடிதம் எழுதுவதை தன் வாழ்க்கையில் வாடிக்கையாக வைத்திருந்தார். சில சமயங்களில் அவருடைய மனைவி தான் நேசித்த ஊரான இண்டிபெண்டன்ஸுக்கு போகும்போது அவர் தன் மனைவிக்கு தினமும் கடிதம் எழுதுவார். அதில் தன் மனைவி பெஸ்ஸை நேசித்து எழுதிய கடிதங்கள், அரசியல் சமாச்சாரங்கள் மற்றும் பல விஷயங்கள் அடங்கும். அவர் எல்லாவற்றையும் தன் மனைவியோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்று அந்த கடிதங்களை ஆராய்ச்சி மாணவர்கள் பலரும் பல கோணங்களில் அதை ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றனர். ஹாரி ட்ரூமேன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் இருந்த போதிலும் தன் அலுவல்களின் நிமித்தம் மனைவியை பிரிந்து வேறு இடத்தில் இருக்க நேர்ந்தால் மனைவிக்கு கடிதம் எழுதுவதற்கு நேரம் எடுக்க அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் தன் மனைவி பெஸ்ஸிடம் எதையும் மறைக்கவில்லை. தான் ஒரு ஜனாதிபதி, இவள் ஒரு சாதாரண பெண், இவளிடம் போய் ஏன் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் தன் மனைவிக்கு எழுதிய கடிதங்கள் டியர் பெஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகமாகவே வெளிவந்துள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்று அநேக கணவன்மார் தங்கள் மனைவியிடம் பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. அநேக மனைவிமாருக்கு தங்கள் கணவனின் வேலை எத்தகையது, அவருடைய வருமானம் என்ன, வரவு செலவு விவரங்கள் என்ன, கணவன் யாரிடம் கடன் கொடுத்திருக்கிறார், யாரிடம் கடன் வாங்கியிருக்கிறார், வங்கி கணக்கு விவரம் என்ன என்று எதுவுமே தெரியாது. காரணம், கணவன்மார் அதை தங்கள் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளிடம் போய் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று தங்கள் மனைவியை அற்பமாக எண்ணுவதே இதற்கெல்லாம் காரணம். முடிவில் அது பெரிய ஆபத்திலே போய் முடிகிறது. இதே போல மனைவிகளும் தங்கள் புருஷரிடம் உண்மையை பேச வேண்டும். கணவன் அறியாத வரவு செலவுகள், உறவுகள் என எதையும் வைக்கக்கூடாது. அது கணவன் மனைவி உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அன்பாய் வாழ்ந்து குடும்பம் நடத்திய பல தம்பதிகளை வேதாகமத்தில் தேவன் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்துள்ளார். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை மிகவும் நேசித்தார். தன் மனைவி மன வருத்தப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவளுக்கு ஆறுதலாக கூடவே இருந்தார். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கர்த்தருடைய ஊழியத்தை இணைந்தே செய்தார்கள். கூடாரம் செய்யும் வேலையையும் சேர்ந்தே செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் படைத்த கணவன் மனைவி உறவு மிகவும் ஆசீர்வாதமானது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசித்து உண்மையாய் வாழ்ந்தால் நம்முடைய குடும்ப வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களில், பிரயாசங்களில், முடியாது என்று இருக்கிற செயல்களிலெல்லாம் உங்களுக்கு முன்பாகவே அவர் சென்று கோணலான சகல காரியங்களையும் அவர் செவ்வையாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தீர்மானங்களை, முடிவுகளை எடுத்து செயல்படுத்தியும் அதற்காக பிரயாசங்களை எடுத்தும் வருகிறீர்கள். அது உங்களின் பிள்ளைகளை குறித்ததோ, பணியிடங்களில் அதிகாரிகள் இடத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகளோ, மருத்துவ ஆலோசனைகளோ, மற்றும் நீங்கள் விரும்புகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவற்றில் தடைகள் எதுவும் காணப்படாதபடிக்கு நன்மையான பதில்களை, ஆசிர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி உங்களுக்கு முன்னே அவர் கடந்து சென்று உங்களுக்காய் கோணலானவைகளை செவ்வையாக்கி பரிந்து பேசுகிறார். காரியங்களை ஜெயமாய் முடிக்கிறார். நீண்ட நாட்களாய் காணப்பட்ட தடைகளை உடைக்கிறார். தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சூனேமியாளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் சூனேமியாள் என்கிற ஸ்திரீ எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சம் வரும் முன்னே வேறு தேசத்திற்கு போக ஆலோசனைகளை கேட்டு செல்கிறாள். சென்றவள் தன்னுடைய ஆஸ்திகளான வீடு, நிலம், வருமானம் எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டிய நிலை உண்டாகிறது. அக்காலத்தின் வழக்கத்தின்படி, சட்டத்தின்படி ஒருவர் 3 ஆண்டுகளுக்கு மேல் தன் சொந்த ஊரில் இல்லை என்றால் அவர்களுடையது அத்தனையும் அரசுக்கு சொந்தமாக்கப்படும் என்பது சட்டம். ஆனால் சுனேமியாளோ 7 வருடங்கள் பஞ்சத்தினால் ஊருக்குள் வராமல் இருக்கிறாள். 7 வருடத்திற்கு பிறகு திரும்புகிறாள். தன்னுடையவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டி ராஜாவிடம் முறையிட செல்லும் முன்னே கர்த்தர் அவளுக்காய் ஊழியக்காரர்களையும் தன்னுடைய வார்த்தைகளையும் கனம் பண்ணினபடியினால் கேயாசியை முன்னே அனுப்பி ராஜாவின் இருதயத்தை மாற்றி தயவை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் நிறைவாய் ஆசிர்வதித்து நடத்தினார் என்பதை வாசித்தருகிறோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கலாம். சத்ருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுக்கும்படி பல தடைகளையும், போராட்டங்களையும், எதிர்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கலாம். உங்கள் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனத்துடனும் எல்லாம் நம் கைவிட்டு போய்விடுமோ என்றும், போய்விட்டதே என்றும் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடினபடியினாலும், முழு இருதயத்தோடு அவரின் வார்த்தையை விசுவாசித்தபடியினாலும், உங்களால் இயன்றதை கர்த்தர்க்கென்று உண்மையாய் செய்து வந்தபடியினாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் உங்களின் காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் செல்கிற இடங்களில் பேசுகிற மனிதர்களிடத்தில் தயவையும் இரக்கத்தையும் பெற்றுத்தருகிறார். மேலும் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ அது சுகத்திற்காகவோ, குடும்பத்தில் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்காகவோ, வேலை, வீசா, படிப்பு, இப்படி எவையெல்லாம் தேவனிடத்தில் நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து அவைகளுக்காக முயற்சியும் செய்து வருகிறீர்களோ அவைகளில் தடைகளை விலக்கி போடுகிறார். சத்ரு விதைத்திருக்கிற சகல ஆமானின் திட்டங்களை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். உங்களுக்கு எதிரான அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை இன்றைக்கு உங்களுக்காய் அபத்தமாக்கி போடுகிறார். சூனேமியாளுக்காய் கேயாசியை கொண்டு பேசி அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் அவள் திரும்பி வந்த நாள் வரையில் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், நிலத்தின் வருமானங்கள் முதலானவற்றை கர்த்தர் எப்படி அவளுக்கு கிடைக்கும்படி செய்தாரோ, அதே போல் இன்றைக்கு நீங்கள் இதுவரையில் இழந்த ஆசிர்வாதங்கள், நன்மைகள், சரீரத்தின் சுகம், பலன், குடும்ப சமாதானம், பிள்ளைகளின் உறவு, மகிழ்ச்சி போன்ற நிறைவான ஆசிர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் திருப்பி தருகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுக்காய் உங்கள் காரியங்கள், இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளில், பிரயாசங்களில், பணியிடங்களில் உங்களுக்கு முன்னே சென்று தடைகளை விலக்கி போட்டு ராஜாவாகிய கர்த்தர் முன்னே சென்று உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் கடந்து போக முடியாத சூழ்நிலைகளின் மத்தியில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணிவேங்கட். காட் பிளஸ் யூ.

தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த மாதம் எப்படி இருக்கும்? அநேக மாதங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா? இந்த மாதமாவது கர்த்தர் செய்வாரா? இந்த மாதம் எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நன்றாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு நல்லா அல்லாததா இருக்கலாம். இந்த மாதம் எப்படி முடியுமோ என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், நான் எப்படி தாண்ட போகிறேன், யார் முன்பாக நான் நிற்க போகிறேன்? ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே அழகாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு அற்பமாயிருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவில் கர்த்தர் ஒரு திருப்தியை கட்டளையிட போகிறார், ஒரு சமாதானத்தை, நன்றாய் கரங்களை தட்டி ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த மாதம் ஆண்டவரே உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றி, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உன் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுவார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, நடக்கிறதை பார்த்தால் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை கர்த்தர் ரொம்ப வெற்றியாய் கிருபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சில நேரத்திலே நம்ம எல்லாருடைய கண்களும் ஆரம்பத்தை தான் பார்க்கறது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதுக்கு அதற்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கணும், அது ரொம்ப பொதுவாக ஒரு கல்யாணம்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த கல்யாணம், ஒரு திருமண காரியம் ஏற்பாடு செய்யும் போது அந்த திருமண நாள் அன்று நடக்கிற அன்னைக்கு பெரிய பெரிய கற்பனைகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு போடலாம், இந்த மாதிரி ரூம் புக் பண்ணலாம், இந்த மாதிரி டெக்கரேஷன் வைக்கலாம், இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம், ஆயிரக்கணக்கான நல்லா பண்ணணும், கிராண்டா பண்ணணும். ஆனா நிறைய பேர் முடிவை பார்க்கிறது அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, சில காரியத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கும். எனக்கு கோயம்புத்தூர்ல தெரிந்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு செல்வந்தரா இருக்கிற மனுஷர், அவருடைய திருமணத்திற்கு அவர் வாங்கின அந்த சட்ட பேண்ட் ரெண்டையும் கடனாக வாங்கினாராமா. அந்த கடனாக வாங்கி அதை கட்டுவதற்கு 5-6 வருடங்கள் தாண்டி தான் அந்த பணத்தை அவரால் கட்ட முடிஞ்சிச்சாமா. ஆனா இன்று அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு, அவருடைய பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பட்டணத்திலே உயர்ந்த மனிதனாய் கர்த்தர் அவரை வச்சிருக்கிறார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்க பிசினஸ் ஆரம்பம் ஒருவேளை மற்றவங்க கிண்டல் பண்றது மாதிரி இருக்கலாம், நக்கல் பண்றது மாதிரி இருக்கலாம், என்ன இப்படி பண்ணி இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருக்க வேண்டியதானே. ஆனா அதையே நீங்க ரொம்ப கடினமாய் பார்த்து பண்ணி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் அற்பமான ஆரம்பமாய் தெரிகிறதோ, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், ஹாலேலூயா, கர்த்தரதை சம்பூரணமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய முடிவு மிக ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த கடைசி நேரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். இந்த மாதத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாய் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணமாய் கரங்களை தட்டும் போது ஹல்லேலூயா, அந்த வார்த்தை ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை, உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அப்போ ஆரம்பத்தை பார்த்து நம்ம சோர்ந்தே போக வேண்டாம். ஆரம்பத்தை பார்த்து இது எப்படி முடியுமோ என்று நினைக்க வேண்டாம். சிலர் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சில காரியங்கள் கைகூடி வராததுனால நிறைய பேர் அதை கை விட்டுருவாங்க. இது வேண்டாம், இதுக்கு நமக்கு செட் ஆகாது போல தெரியுது. கவனிங்கள், ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பம் அது ரொம்ப ஜெக

ஜோதியா இருந்தாதான் அதுல கவனமா இருக்கணும், அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஆரம்பம் டல்லா இருக்கா, ஆரம்பம் கிண்டல் பண்றது மாதிரி இருக்கா, ஆரம்பம் அற்பமா இருக்குதா, உடனே நீங்க ஒரு முடிவு பண்ணணும். அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. எனக்கு தெரிந்த ஒரு ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னா ரொம்ப நல்ல எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதுல அவர் ரொம்ப அழகாய் செய்வார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல அந்த மகனோட நான் பேசிட்டு இருந்தேன், நீ அவன்கிட்ட கேட்டேன், நீ எத்தனை தொழில் தேவ கிருபைக்காக ஞானத்திற்காக ஜெபிப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்க கையில கொடுத்த அந்த காரியத்தின் மூலமாய் பெரிய வெற்றியை கர்த்தரே தருவார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து மாத்தலாமா மாத்தலாமா, இதை தாண்டி அதில் பார்க்கலாமா, அதை தாண்டி இதில் பார்க்கலாமா, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இந்த வேலை நல்லா இருக்குமா, நான் சொல்றேன், வேலை கர்த்தர் கொடுக்கிறது. எல்லா வேலையும் நமக்கு நல்ல வேலை. எந்த இடத்திலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமென் சொல்லுங்கள். வெறும் எருசலேமிலே மட்டுமல்ல, அப்பத்தின் வீட்டிலே மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஆண்டவர் உங்கள் கையிலே இருக்கிற சாதாரணமான காரியத்தையும் அசாதாரணமான காரியமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாசரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னா, நாசரேத்து என்கிற இடத்திலிருந்து நன்மை வராது, உயர்ந்தவர்கள் அங்கிருந்து எழும்ப மாட்டார்கள். அந்த நாசரேத்திலே இருக்கிற ஒரு கூட்டம் வந்து ரொம்ப குறைந்த கூட்டம், அங்கே இருக்கிறவர்கள் பெரிய ஞானிகள் அல்ல, படிப்பாளிகள் அல்ல. அங்கிருந்து ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவது வந்து கூடாத காரியம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் அப்படின்னா, நாசரேத்திலிருந்து அந்த நன்மை வந்தது. அது பட்டணத்திற்கு மட்டுமல்ல, தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அதனால எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ துவக்கம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்க கூடாது, முடிவு சம்பூரணமா இருக்கும். நான் வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது, விசேஷமா இது யோபுனுடைய புஸ்தகத்திலே யோபுவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ அவனுடைய இருதயத்துல வந்து நாட்கள் தாண்ட தாண்ட ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஐயோ, என் வாழ்க்கை என்னமாய் முடியுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமாய் முடியுமோ அப்படின்ற இந்த நாட்களெல்லாம் எப்படி முடியும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த யோபுவுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான முடிவுகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த முடிவைத்தான் தேவன் நமக்கும் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் நீங்கள் 42 அதிகாரத்திற்கு வாருங்கள். கடைசி அதிகாரத்திலே 42 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சொல்லுங்கள், வாசிக்கலாமா? யோவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தினுடைய 11 வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு
கொடுத்தார்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோபுனுடைய துவக்கம் அற்பமா இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருந்துச்சாமா, அவனை சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை மேன்மையாய் கர்த்தர் வைத்தார். நான் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆரம்பம் ஒருவேளை நிறைய மனிதர்களுக்கு முன்பாக ஏளனமானதா இருக்கலாம். எப்படி அந்த யோபுவை நீ தப்பு பண்ணியிருப்ப, நீ அந்த மாதிரி நடந்திருப்ப, அதனாலதான் உனக்கு வந்துச்சுன்னு நிறைய பேர் அவனை சொல்லுகிறார்கள். அவனுடைய வேலைக்காரர்களுடைய பார்வைக்கு அவன் ரொம்ப குறைஞ்சவனாய் போயிட்டான். ஒரு நாள்ல வேலைக்காரங்களை கூப்பிட்டா ஒரு டைம் கூப்பிடும் போது 10 பேர் வந்து நிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அவனுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டா யாருமே காது கொடுத்து கேட்கல. அவன் வேதம் சொல்கிறது, அவனுடைய மனைவிக்கு அவனுடைய சுவாசம் வந்து வெறுப்பா தெரியுதாமா. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடம்புல ரொம்ப குஷ்டரோகம் போல ஒரு வியாதி வந்து உடம்பு முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்து ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் முடிவை எப்படி மாற்றினார் என்றால், ஆரம்பம் மனிதர்களாலே தள்ளப்பட்டான், ஆனால் முடிவு மனிதர்களாலே அங்கீகரிக்கப்பட்டான். நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். எந்த நாவு நீங்க இருந்தா நல்லா இல்லைன்னு நினைச்சாங்களோ, உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி பேசினார்களோ, அவர்கள் சொல்ல போகிறார்கள், நீ இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும், நீங்க இருந்தாதான் சந்தோஷம், உங்க ஜபத்தினாலதான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. ஹாலேலூயா! கரங்களை தட்டி இந்த மாதத்தினுடைய முடிவை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அங்கீகரிக்க பண்ணுவேன். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்க போகிறார்கள். உன் சொந்தக்காரர்கள் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள். ஆமென். ஆரம்பம் புறக்கணிக்கப்பட்ட ஆரம்பம், ஆரம்பம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஆரம்பம். ஆனால் யோபுனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அறிமுகமானவர்கள் கூட வந்து என்ன பண்ணாங்களாமா, ஒவ்வொரு தங்க காசை கொடுத்து ஆண்டவர் உன்கோடு இருக்கிறார் என்று அவனிடத்துல சொன்னார்களாம். காணா ஒரு கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமாக வித்தியாசமாக இருக்குது, எல்லாருக்கும் திராட்சரசம் இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக அந்த இடத்துல. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே இருந்ததுல பெரிய ஹீரோ வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரரோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு கல்யாணத்திற்கு வந்தால் எப்படி தடால் புடால்னு காரியங்களை ஒழுங்குபடுத்துவாங்களோ, அன்னைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் அப்படி நடக்குது. ஏன் அப்படின்னா, இயேசுவை குறித்து அப்பதான் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. அப்ப இயேசுக்கு அங்க ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அப்ப ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றது மாதிரி இயேசு உள்ள வர்றாரு. ஆனா ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு, அந்த திருமணத்தினுடைய முடிவு போக போக போக, நான் நம்புறேன் சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு இதுல சொதப்பிட்டியடா, இதுல சொதப்பிட்டியே, ஒரு கணக்கு போட வேண்டாம். நான் நம்புறேன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஒருவேளை இயேசு வர்றாருன்னு வந்ததும் பார்த்தோம், சாப்பாடு போடுறாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டே போயிடலாம்னு நினைச்சாங்களோன்னு தெரியல, கூட்டம் அதிகமாகி போயிருச்சு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அந்த வீட்டினுடைய எஜமானன் அதை யோசிக்கவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. ஆனால் இயேசு அங்கே இருந்தார். முந்தின ரசத்தை பார்த்திலும் பின்பு கர்த்தர் டேஸ்டாக கர்த்தர் கொடுத்தார். எந்த நாவு அவர்களை குறைவாய் பேசுவதற்கு துணிந்ததோ, அதே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் அந்த திருமண வீட்டிலே பெரிய அற்புதம் செய்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முடிவிலே உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இந்த மாதத்தினுடைய முடிவிலே ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன். உன்னை வெறுத்த மேனேஜர் இடத்துல கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்த தொழில் செய்கிறவரிடத்துல கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்தவனுடைய குடும்பத்திடத்திலே கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே உண்டாகும். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தினே எனக்கு முடிவு, எல்லார் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை கத்த நல்ல நல்ல அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கத்தரே தரப்போகிறார். ஸோ சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மேன்மை. அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தரப்போகிறார். நம்பர் டூ, இரண்டாவதாக நான் ஒரு வசனத்தை நான் தியானித்தேன், எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 42 10 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவருடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் இந்த யோபுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு முடிவை கொடுக்கிறார். என்ன முடிவு கொடுக்கிறார்னா, ஆரம்பத்திலே இருந்தது நாளுக்கு நாள் அவனை விட்டு ஒன்றொன்றாய் கடந்து போனது. அவனுடைய சம்பாத்தியங்கள், அவனுடைய பிள்ளைகள், அவன் குடும்பத்தில் இருந்ததெல்லாம் ஒன்னொன்னா கடந்து போயிருச்சு. அவ்வளவுதான், நாளுக்கு நாள் அந்த மனுஷன் குறைஞ்சிட்டே வந்தான். ஆனால் கடைசி வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு 2 தேவன் அவனுக்கு திரும்பி தந்தார். நீங்கள் ஒருவேளை இந்த பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் நடக்குது. நான் நாளுக்கு நாள் ஒன்றொன்னா நான் இழந்துட்டே இருக்கிறேன், நான் குறைவுபட்டுட்டே இருக்கிறேன். இப்படியே போனால் எல்லாத்தையும் வித்துட்டு போயணும், எல்லாத்தையும் முடிஞ்சிருமோ, நான் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட முடியாதோ. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய முடிவு இனி நாளுக்கு நாள் குறைவு அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்ப பல மடங்கு தருவாராக. இழந்து போன அந்த பலனை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன, ஆமேன் சொல்லுங்கள், அந்த வேலையை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன அந்த ஆர்டரை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன அந்த குடும்ப சமாதானத்தை கர்த்தர் 2 கர்த்தர் தருவாராக. இழந்து போன அந்த வீடு, இழந்து போன அந்த சொத்து, இழந்து போன அந்த கிருபைகளை எனக்கு மறுபடியும் மறுபடியும். ஹாலேலூயா. யோபு தான் இழந்ததை 2 பெற்று கொண்டது போல கரங்களை தட்டி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்படியே அப்படியே, ஹாலேலூயா, ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக இங்கே இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இழந்து போனதை திரும்ப கர்த்தர் தருகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதற்கு முன்பாக பல விசை இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன். முதலாவதாக நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே இதுவரைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் அல்ல, இன்னொரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க போகிறதற்காய் நன்றி என்று காலையில் ஜெபித்தேன். இரண்டாவதாக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் என்னென்ன இழந்தேனோ எல்லாத்தையும் கர்த்தர் இந்த முடிவில் எனக்கு திரும்ப 2 நீ தருவீர் என்று நான் ஜெபித்தேன். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக என்னுடைய கண்கள் காணப்போகிறது. அன்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய எல்லாருடைய கண்களும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவே இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதத்தினுடைய முடிவில் நான் இழந்த எல்லாம் என்னை தேடி வரப்போகுது. சொல்லுங்க, அந்த கிருபைகளை கர்த்தர் தரப்போறாரு, அந்த ஜப ஆவிய ஆண்டவர் தரப்போறாரு. ஹாலேலூயா. நல்லா சொல்லுங்க, அப்பா அப்பா என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அது நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும் ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்கிறேன். இந்த மாதம் முடிவு, ஓ உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் இழந்த எதுவாக இருந்தாலும் ஓ அந்த ஸ்தானம் திரும்ப இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்வதாக.
வந்து சேருவதாக. ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், யோபுவின் புஸ்தகம் 42:16-17 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபுனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய முடிவு அற்பமாய் கிண்டல் பண்றது மாதிரி இருந்தாலும், நிறைய பேர் அவனுக்கு வாக்குவாதம் பண்றது மாதிரி இருந்தாலும், முடிவை குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தர் முடிவிலே திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாராமா. அவனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தன் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். சரி, எவ்வளோ அழகான வார்த்தை. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போன பிள்ளைகளை அடக்கம் கூட பண்ண முடியலை பாருங்களேன், அது எவ்வளோ கொடுமையான ஒன்று. ஆண்டவர் அப்படி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு அவங்க மேலே இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டில் அவங்க மூடி போயிட்டாங்க. ஒரே நாள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே சாக கொடுத்தார். சில நேரத்தில் நம்ம யோபு போல சோதிக்கப்படுறோன்றோம், ஆனால் யோபுனுடைய சோதனை மிகப்பெரிய சோதனை, அவ்வளோ பெரிய பாடுகள். ஆனால் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பாரு உன் கூட கத்த இருந்தா ஒரு பிள்ளையாவது உனக்கு ஜீவனா இருந்திருக்கும்ல, இந்த பிள்ளையும் செத்து போயிருச்சா, உங்களுக்கு மொத்த பிள்ளைகளையும் இழந்துட்ட, மொத்த பிள்ளைங்களையும் இழந்துட்ட, உன் குடும்பம் கட்டப்படாது, இனி என்ன உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும். ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவர் ரொம்ப அழகாய் முடிவில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். சத்தத்தை கேட்குற உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை என் தேவன் மாற்றுவாராக. உங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் நல்ல இடத்துல, தேசத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், பட்டணத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், தெருவிலே கர்த்தர் அவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். உன் பிள்ளைகளை சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம். ஆமென். கரங்களை தட்டும் போது அது நடக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கும், பெரிதாய் இருக்கும். கர்த்தர் ஒரு சமாதானத்தை, ஒரு திருப்தியான வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் தரப்போகிறார். ஹாலேலூயா. மனைவியை குறித்த ஒரு திருப்தி, கணவனை குறித்த ஒரு திருப்தி, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு திருப்தி, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னாலே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, ஒரு நல்ல திருப்தியை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த மாதமே அதை ஆரம்பிக்க போகிறார். நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய உடைவுகள் மாறப்போகிறது, சண்டைகள் மாறப்போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் திருச்சபைக்குள்ளே போகாத நிறைய பேர் திருச்சபைக்கு வரப்போகிறார்கள். உங்களுடைய கணவனார் முதல் முதலே காலடி எடுத்து வைக்க போகிறார், உங்கள் மனைவி காலடி எடுத்து வைக்க போகிறார். அவர்களுக்குள்ளே ரட்சிப்புக்கான ஏது உண்டாக போகிறது. குடும்பத்திலே இருக்கிற சத்துருடைய அந்த குழப்பங்கள் மாறி குடும்பத்திலே ஒரு சமாதானமான வாழ்க்கையை, திருப்தியான வாழ்க்கையை கர்த்தரே இந்த மாதத்தினுடைய முடிவிலே கர்த்தர் தரப்போகிறார். உங்க வேலையில ஒரு திருப்தியை கர்த்தர் தரப்போறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். போகிற இடம்லாம் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா, மனரம்யமா இருக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல இருக்கிற கரை கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க மனரம்யமா இருக்க போறீங்க. கர்த்தர் முடிவிலே உங்களை மனரம்யமாய் வைக்க போறாரு. நம்முடைய இருதயம் சில நேரத்தில் அலபாய்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைஞ்சிருக்குது, ஆனால் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த மாதம் ஆளுகை செய்வதாக. பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி மலை போல இருக்கும், ஆனால் உங்கள் மனசு மட்டும் எப்படி இருக்கும்னா, சமாதானமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனையும் பார்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறீங்களே அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள்.
உங்களை சுற்றி இவ்வளவு சூழ்நிலை இருக்குதே, இல்லை, நான் கர்த்தருடைய கரத்திலே சுகமாய் இளைப்பாறுவேன். ஆமேன். இந்த மாதம் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை தோட்டத்தினுடைய நிழலிலே உங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமா நீங்கள் தங்கி இருக்க போகிறீர்கள். உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. நிறைவாய் நிரம்பி வழிய பண்ணுகிற மாதம். ஹாலேலூயா. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உங்க தலை மேல கைய வச்சு 10 டைம் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யுங்க. உன் பிள்ளையினுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் பிள்ளையினுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். இந்த பிரச்சனையினுடைய முடிவு அற்பமாய் காணப்பட்டாலும், சாதகமே இல்லாமல் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. இந்த தொழிலினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய், இந்த ட்ரீட்மெண்ட்டினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய். இந்த வருஷத்தை துவங்கினேன், நான் ஒன்றும் செய்யவில்லையே, இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் நான் ஒரு வெற்றியையும் காணவில்லையே, இல்லை, இந்த மாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கம்ஃபர்ட் சர்ச் சபை ஜனங்களுக்கு, கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய். இயேசுவே அதை நிறைவேற்ற வல்லவர், கர்த்தரே அதை நிறைவேற்ற வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, ஹாலேலூயா ஹாலேலூயா.

ஆமென் சொல்லுங்க. பகலும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னா, நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய முடிவிலே சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம், சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்களுடைய துவக்கம் கிண்டல் பண்றது, ஆனா உங்களுடைய முடிவு உங்களை அங்கீகாரம் பண்ணுவது. சோ நம்பர் டூ, இரண்டாவதாக நம்முடைய முடிவு எப்படி இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது இழந்த எல்லாவற்றையும் முடிவிலை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதம் நான் நம்புகிறேன், பரலோகம் உங்களுக்கு ஒரு எழுத்து எழுதுகிறது. என்ன எழுத்து அப்படின்னா, என் பிள்ளை இழந்து போன சகலவற்றையும் அவனுக்கு ரெண்டு மடங்கு திரும்பி கொடுப்பேன் என்று எழுது எழுது எழுது. ஹாலேலூயா. பரலோகம் இந்த மாதம் இழந்து போனதை திரும்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ஆமென். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்கிறார் முடிவு எப்படி இருக்கும் என்றால், கர்த்தர் நம்மை திருப்தியான வாழ்க்கை, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஹாலேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு திருப்தி, வீட்டுக்குள்ள போனா ஒரு திருப்தி, சாப்பாடு சாப்பிட்டா ஒரு திருப்தி, தூங்கினா ஒரு திருப்தி, எல்லாத்துலயும் ஒரு திருப்தி. ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது எதுலையுமே திருப்தி இல்லாம இருக்கலாம். வீட்டுக்குள்ள போனா திருப்தி இல்லை, வேலை ஸ்தலத்துல திருப்தி இல்லை, சாப்பாட்டுல திருப்தி இல்லை, எதுலையுமே ஒரு விரக்தியான வாழ்க்கை. ஆனால் பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு திருப்தியான வாழ்க்கை. கரங்களை தட்டும் போது நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, என்னுடைய முடிவு சம்பூரணமாய். ஹாலேலூயா. உங்கள் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார், நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், கரங்கள்

ஸ்தோத்திரம். மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கரம் முழுவதும் நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லல, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு கார ஜி மேஜர்.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வதிப்பு.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 100:2 வசனம். ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரியாக சென்ற ஒருவர் தன் முதல் பிரசங்கத்தை அந்த நாட்டு சபைகள் ஒன்றிலே பிரசங்கித்தார். காணிக்கைக்கான நேரம் வந்தபோது அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே வந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்திச் சென்றனர். அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பாடல்களை பாடி நடனமாடி வந்து காணிக்கை செலுத்தினர். வேதவசனம் சொல்கிறபடி அவர்கள் துதித்தலுடனே தேவனுடைய சன்னதிக்கு முன் வந்தார்கள். ஆராதனை முடிந்த பிறகு அந்த மிஷினரி சபை விசுவாசிகளிடம், நீங்கள் உங்கள் காணிக்கைகளை படைக்க முன் வந்தபோது ஏன் ஆடல் பாடலோடு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் எப்படி ஆடிப்பாடாமல் இருக்க முடியும்? தேவன் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அடிமைகளாக இருந்த எங்களை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். எங்கள் பாவங்களை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இதை நினைத்தால் எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. ஆகவேதான் நாங்கள் நடனமாடிக்கொண்டே வந்து தேவனுக்கு காணிக்கை படைக்கிறோம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பது என்பது மிக உற்சாகமான ஒரு செயலாகவும் சந்தோஷமான ஒன்றாகவும் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவும் உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வந்தபோது ஆடி பாடி தேவனை ஆராதித்தார். தான் ஒரு ராஜாவாக இருந்தும் நடு வீதியிலே தேவனுடைய பெட்டிக்கு முன் நடனமாடுகிறோமே என்று அவர் நினைக்கவில்லை. தாவீதின் மனைவியாகிய மீகாள் தாவீது வீதியிலே நடனமாடியதை பார்த்து தாவீதை ஏளனமாக பேசினாள். ஆனால் தாவீதோ மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தும் நம்மில் அநேகர் சபைக்கு வரும்போது ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிப்பதில்லை. சத்தமாக வாய்களை திறந்து ஆராதியுங்கள் என்று போதகர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒரு அசைவுமே இருக்காது. அநேகர் மௌனமாகவே இருப்பார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தான் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம்.

ஒன்று ராஜாக்கள் 4 அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். சீசாவின் குமாரனாகிய எலிகரோப்பும் ஆகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனையா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் ஆசாரியா மணியக்காரனும் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிசர் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான். ராஜாவுக்கு அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஊரின் குமாரன், இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தெக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்சிலும் சல்பீனிலும் பெச்சிமேசிலும் ஏலோன் பெத்தானியாவிலும் இருந்தான். ஏதோனின் குமாரன், இவன் அறுபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்ரோ சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாப்பின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூத்தின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தாராகும் மெகிதோவும் சர்தனாவுக்கு பக்கமாகவும் ஜோஸ்ரயேலுக்கு கிழக்காகவும் பெத்சியான் தொடங்கி ஆபேல் மெக்கொல்லா மட்டும் யக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சியான் அனைத்தும் இருந்தான். கேபேரின் குமாரன், இவன் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கிலேயாத்தில் உள்ள மனேசேயின் குமாரனாகிய ஜாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாக்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களில் உள்ள ஆர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. தோவின் குமாரன் அகினதாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ் இவன் நப்தாலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சிமேயி, இவன் பெஞ்சமீனில் இருந்தான். ஊரின் குமாரன் கிபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கிலியாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். ஜூதாவும் இஸ்ரவேலும் கடற்மணலத்தனை ஏராளமாயிருந்தது. புசுத்து குறித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் ஒளிமான்களையும் வரையாடுகளையும் கொடுமையான பறவைகளை தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சம் முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கிய பெர்சபா மட்டும் ஜூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள்.
சாலோமோனுக்கு 4000 இரத குதிரைகளாகங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரர்கள் ஒருவரை ஒருவரும் தன் தன் மாதத்திலே சாலோமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வட்கொதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலோமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனியான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலோமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ட்ராஹியானாகிய எத்தானியிலும் ஏமான் கல்ஹால் தர்த்தா என்னும் மகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தார். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டு 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலோமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து ஞானயதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

ஒரு பறவை பறக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பக்கமுமே இறக்கைகள் மிக அவசியம் அல்லவா? ஒரு விமானத்திற்கு இரண்டு பக்கமும் இறக்கைகள் வேண்டும். ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியால். அந்த அடிப்படையில் வேதாகமத்திலும் கூட இப்படிப்பட்ட இரண்டு பக்கங்களை நாம் பார்க்க வேண்டும், அதை தான் பேலன்ஸ்டு ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது சாத்தானவன் வந்து சோதிக்கிறான். அந்த சமயத்துல அவன் வேதாகமத்திலிருந்து முக்கியமா உபாகமம் மற்றும் சங்கீதம் இந்த புத்தகத்திலிருந்து இப்படி எழுதியிருக்கிறதே, ஆகையால் அதை நீ செய்து காண்பிக்க வேண்டும் என்று சவால் விடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார், இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று இன்னொரு வேத பகுதியை எடுத்து அவனுடைய வாயை அடைக்கிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை பரீட்சித்து பார்க்க சொல்லுகிறான். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனை பரீட்சித்து பார்க்க கூடாது என்றும் எழுதி இருக்கிறதே. அப்ப பேலன்ஸ்டு ட்ரூத் என்று சொன்னால் ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அப்படியே பயணிப்பது அல்ல, இன்னொரு வசனம் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று தேவனுடைய முழு ஆலோசனையையும் புரிந்து கொள்ளுவதுதான் ஒரு சமநிலையான வியாக்கியானம். இன்றைக்கு அதிகமான கள்ள உபதேசங்கள் பெருகி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ஒரு பக்கம் இருக்கக்கூடியதான வசனத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுவது, மறுபுறம் இருக்கக்கூடியதான இப்படியும் எழுதி இருக்கிறதே என்கிற வசனத்தை காற்றில் விட்டு விடுவது. இதுதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. எப்படி வேத வசனம் இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கிறது, எந்தெந்த வசனங்கள் அப்படி இருக்கிறது, நாம் எவற்றையெல்லாம் சரியாக கவனிக்க தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆராதனை குறித்ததான ஒரு சமநிலை போதனையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். எபிரேயர் 13:15 வசனத்தை பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இது ஒரு பறவையினுடைய இறக்கை என்று வைத்துக் கொள்ளுங்க. நாம அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் என்ன செய்யணும், செலுத்த கடவோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அன்றியும் அது மாத்திரமல்ல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பக்கம் வேதவசனம் என்ன சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அது ஒரு ஆராதனை, ஆனால் அதோடு கூட நம்ம நிறுத்தி கொண்டு விடுகிறோம். இந்த பக்கம் பேலன்ஸ்டு ட்ரூத் என்ன, நன்மை செய்வது தானம் தர்மம் பண்ண மறவாமல் இருப்பது இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். தீத்து 3:5 பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்களோ நானோ செய்த நல்ல செயல்களுக்காக தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் சில சபையார் இதை மட்டுமே மையப்படுத்தி அடுத்த வசனத்தை காற்றிலே பறக்க விடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அங்கதான் நம்ம சமநிலையை நம்ம இழந்து விடுகிறோம். அடுத்து பாருங்க 8 வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். இதுக்கு முன்னாடி வேதவசனம் என்ன சொல்லுகிறது, நம்மளுடைய நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்யும்படி திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, பேலன்ஸ்டு ட்ரூத், நம்ம நற்கிரியைனால ரட்சிக்கப்படலன்னு சொல்ல வேண்டிய அதே இடத்துல இந்த பக்கம் நம்ம என்ன சொல்லணும், நற்கிரியைகள் விசுவாசமானவர்கள் செய்ய வேண்டும் என்று போதிக்க வேண்டும். அப்பதான் அது ஒரு காயினுடைய இரண்டு பக்கத்தை போல யாக்கோபு சொல்லுகிறார் அல்லவா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ விசுவாசம் இல்லாத கிரியை செத்து போனது என்பதும் வேதத்தின் போதனை தான். அந்த சமநிலையான அந்த போதனையை நாம் என்ன செய்ய வேண்டும், போதிக்கத்தான் வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு

அது வாங்கினா இது இலவசம், இது வாங்கினா அது இலவசம், இலவசம் இலவசம்னு ஒரே பேச்சு. இந்த இலவசத்துக்கு பல பேர் அடிமையா இருக்காங்க. ஒரு தம்பதியினர் ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்த்தா அவங்க நிறுத்தின இடத்துல அவங்க காரை காணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, எங்கேயும் இல்லை. ஒரு மணி நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து தேடிட்டு வந்தா அவங்க நிப்பாட்டிட்டு போன இடத்துலயே கார் இருந்துச்சு. அவங்க கார் கதவை திறந்து பார்த்தாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. லெட்டரை பிரிச்சு படிச்சாங்க. அதுல இப்படி எழுதி இருந்துச்சுது, என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு, எனக்கு வேற வழி தெரியல, உங்க கார் தான் இங்க இருந்துச்சு, நான் கள்ளச்சாவி போட்டு அவசரத்துக்கு அதை எடுத்துட்டு போயிட்டேன், உங்க மன உளைச்சல போக்கும் பொருட்டு உங்களுக்கு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சிருக்கேன், இது காமெடி படம், இதை நான் இலவசமா உங்களுக்கு தர்றேன், இந்த படத்தை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுங்க. லெட்டர் கூடவே ரெண்டு சினிமா டிக்கெட்டும் இருந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு படத்துக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த வீடும் காலியா இருந்துச்சு. வீட்டுல எதுவுமே இல்லாம எல்லாம் திருடு போயிருந்துச்சு. ஒரு லெட்டர் இருந்துச்சு, என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன் இல்லையா, பெண் குழந்தை பிறந்துச்சு, அவளுக்கு சீர் சனத்தியெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க, அதனால உரிமையோட உங்க வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு அந்த திருடன் எழுதி வச்சுட்டு போயிருந்தான். உலகத்துல இலவசமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து பெருசா ஏதோ திருட போறாங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் மட்டும்தாங்க நமக்கு இலவசமா நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறாரு. கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. இந்த நித்திய வாழ்க்கையை பெற நம்ம ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிச்சு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்புனா போதும், உங்களுக்கு நித்திய வாழ்வு நிச்சயம்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7வது வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றே, வசனம் தியானிக்கின்றே.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபிக்கிற கூட்டங்களிலே சில நேரங்களிலே சில காரியங்களை பார்த்து நாம் திருப்திப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதோடு கூட சில நேரங்களிலே இனி என்ன ஜெபித்து 6 வருடங்களை ஜெபித்து முடித்து விட்டோம், இன்னும் 7வது வருஷம் கூடுறாங்க, இதேதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நடக்கிறது அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கும் என்று தொய்ந்து போகிறவர்கள் உண்டு. கவனிங்க நான் சொல்கிறதை. ஆனால் ஒரு கூட்ட ஜனமோ இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன் என்று சொல்கிற யாக்கோபை போல, நான் என் கண்களால் அதை காண மட்டும் நான் அயந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிற அநேக ஜப வீரர்களைப் போல துணிச்சலாக நிற்பதற்கு தேவனுக்கு என்று எழும்புகிறதை நீங்கள் சரித்திரத்திலையும் வேதத்திலையும் வாசிக்கலாம். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Book of Revelation chapter 1. எல்லா வசனங்களையும் காண்பித்துக் கொடுக்க போகவில்லை, ஒரு சில காரியங்களை காது கொடுத்து கேளுங்கள், அதற்கு பிறகு நான் சொல்ல போகிற காரியத்திற்கு இந்த வசனத்திற்குள்ளே வருகிறேன். நீங்களும் நானும் அறிந்தபடி பத்ம தீவில தனியனாக விடப்பட்டிருக்கிறான் யோவான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இயேசுவினுடைய இதய துடிப்பை எல்லாரை காட்டிலும் ஆழமாய் அறிந்த ஒரு தெய்வீக மனிதன். அவனோடு கூட ஊழியத்தை ஆரம்பித்த, அவனோடு கூட ஓடி விளையாடின, அவனோடு கூடிய தேவனால் அழைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். இஸ் தி ஒன்லி ஒன் ஆல் அலோன். சரித்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், பொங்குகிற எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே யோவானையும் தூக்கி போட்டார்கள். ஆனால் அதன் மேலேயும் நின்று அவன் பிரசங்கித்தான் என்று சரித்திரம் வாக்கு சொல்கிறது. இவன் மாத்திரம்தான் சாகவில்லை. இயேசுவும் பேதுரு அவரிடத்தில் கேட்ட போது இந்த யோவானை குறித்து என்னன்னா, நான் வர்றது வரைக்கும் இருந்த உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு போயிட்டார். He didn't know when he will die. அவனுக்கு தெரியாது எப்பொழுது மறிப்போம், எப்பொழுது இயேசு வருவார் என்று அவனுக்கே தெரியாது. ஏனென்றால் இயேசு சொன்னார் அல்லவா, நான் வருமளமும் இருக்க சமயம் உனக்கு என்னடா என்று கேட்டாரு. அதனால அவனுக்கும் தெரியாது. ஒருவேளை இயேசு வந்த பின்புதான் நான் சாவேனோ அல்லது எடுத்துக் கொள்ளப்படுவேனோ தெரியாது, நோ ஐடியா. கூட ஊழியத்தை தொடங்கினவர்கள் எல்லாரும் அழிந்து மரித்து அல்லது இரத்த சாட்சிகளாக மரித்து, ஒருவன் வாளால் வெட்டப்பட்டான், ஒருவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டான், ஒருவன் குதிரையின் கால்களிலே கட்டப்பட்டு கரடு முரடான தெருக்களிலே இழுத்து போகப்பட்டு அழிக்கப்பட்டான், ஒருவன் எரிக்கப்பட்டான். எவ்ரிபாடி, எவ்ரிஒன், எல்லாரும் அப்படித்தான் மரித்தார்கள். இப்பொழுது யோவான் தனியாக இருக்கிறான். இவனை சாகடிக்க முடியவில்லை என்று அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு அவனை பத்மு என்று தீவில தனியாக போடுகிறார்கள். Listen to me. தன்னோடு உடன் பிறந்த யாக்கோபு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே வெட்டப்பட்டு மறிக்க விட்டு விட்டான். Why? No idea. ஏன் தெரியாது. தன்னுடைய மரணத்தையும் குறித்து தெரியாது. சகோதரனை ஏன் இடிமுழக்கத்தின் மக்கள் என்றுதானே எனக்கும் என் தம்பிக்கும் பெயர் கொடுத்தார் ஆண்டவர், அல்லது அண்ணனுக்கு. இடிமுழக்கத்தின் மக்களாக நானும் இருந்தேன், அவனும் இருந்தான். இயேசுவே எங்களை அப்படித்தான் அழைத்தார். ஆனால் சபை ஆரம்பிக்கும் போதே அவன் பட்டயத்தால் வெட்டுண்டு போய்விட்டான். Why? No understanding, no answer. கவனியுங்கள், யோசித்து பார்க்கிறான் யோவான். ஆண்டவரே, முதிர் வயதாகி விட்டது, பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். எனக்கு ஒன்றும் தெரியல சுவாமி, தெரியல. நானும் பேதுருவும் ஒரே தேவாலயத்துக்கு போகும்போதானே ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜபிச்சு பிறவி சப்பானியாய் பிறந்தவனை உம்முடைய நாமத்திலே நெழுந்து நடக்க வைத்தோம். எங்கே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனான். பத்ம தீவில தனியாக விடப்பட்டிருக்கிறான். அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்னால வந்து போகிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, அவன் கேட்கதெல்லாம் 4 விதமான சத்தங்களே. ஒன்று, அந்த பத்ம தீவு ஒரு விசாலமான தீவு. அன்றைக்கு அதுதான் அந்தமான். அங்கேதான் சிறை கைதிகள், ஆயுள் கைதிகள், மரண தண்டனைக்கு என்று நியமித்து சாகரிக்காமல் கொண்டு இங்கேயாயிலும் வேலை செய்ய வேண்டும் என்று ரோம பேரரசுவால் தள்ளப்பட்டவர்கள் கல் உடைக்க வேண்டும். இன்றைக்கும் ஐரோப்பாவிலே, ரோமிலே, இத்தாலியிலே, ஐரோப்பாவின் பல இடங்களிலே, பிரான்ஸிலே போய் பார்த்தீர்கள் என்றால் ரோமர்கள் கட்டி வைத்த கட்டடங்கள் இன்றைக்கும் உண்டு. கற்கள், சில கற்கள் பத்மதீவில் இருந்து வந்தது. கல் உடைக்க வேண்டும். ஒரு கைதி இன்னொரு கைதியோடு பேசக்கூடாதபடி காணாத இடத்துல வைத்து அவனை தனியாக உடைக்க வைத்திருப்பார்கள். ஏஜை பிரித்து அவனுக்கு கவலை இல்லை, இத்தனை கற்கள் உடைக்க வேண்டும் என்று. அவன் காதில் கேட்டதெல்லாம் வெறும் கல் உடைக்கிற சத்தம். சில வேளைகளிலே அலறல் சத்தம் கேட்கும். ஏனென்றால் ஏதாவது ரோம சேவகன் ஏதாவது ஒரு கைதியினுடைய காரியங்கள் சரியில்லை என்று சொல்லி அல்லது அவன் சோர்ந்து போய்விட்டான் என்று வாரால் அடிக்கும் போது அவன் கத்துவான், கேட்கும் யோவானுக்கு. ஆனால் ஆறுதல் செய்வதற்கு, கரணீட்டுவதற்கு, அழாதே என்று சொல்லுவதற்கு முடியாது. கவனியுங்கள், இன்னொரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? அடி வாங்கின உடனே கட்ட வார்த்தைகளை பேசி ரோம சேவகர்களுக்கு விளங்காத மொழியில, எபிரேய மொழியிலேயோ, லாத்தின் முறை மொழியிலேயோ, கிரேக்க மொழியிலேயோ திட்டி தீர்க்கிறவருடைய சத்தம் யோவான் காதுகளுக்கு வரும். ரோமர்கள் விளங்காது, அவர்கள் ரோம வாசை அறிவார்கள். இவன் என்ன சொல்லி திட்டுகிறான் என்று தெரியாது, ஆனால் யோவானுக்கு தெரியும். அந்த சத்தம் கேட்கும். இன்னொரு பக்கத்துல இந்த ரோம சேவகர்கள் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வீசுவதற்கு வருவார்களே, அவருடைய குதிரை சத்தம் கேட்கும். அதுவும் டொக் டொக் டொக், நதிங் எல்ஸ். இரவு வேளையில அவன் தங்கியிருந்த பகுதியில் இருந்த கடல் அலைகளின் சத்தம் கேட்கும். அந்த கவனிங்கள் அவனுடைய நிலைமை. மார்பிலே சாய்ந்திருந்தேன் ஆண்டவரே, கெஸ்ஸமனேலே ஜெபிப்பதற்கு என்னையும் கூட்டிக் கொண்டு போனீர் ஆண்டவரே. நான் சுவிசேஷத்தை எழுதும்போது இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் என்று தானே எழுதினேன். நான் நேசிக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, உம்மால் நேசிக்கப்பட்டவன் என்று தானே நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினேன் ஆண்டவரே. நான் கிரியை செய்ய முடியாது, என் நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் உம்மை அறிவிப்பேன் என்று சொன்னேன். To whom? To whom I can serve? To whom I can preach? யாருக்கையா நான் பிரசங்கம் பண்ணுவது? யாருக்கு ஊழியம் செய்வது? அழுகிறான் ஒருவன், அவனுக்கும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. கெட்ட வார்த்தைகளை பேசி ஒருவன் பேசுகிறான், அழிந்து போகிற நேரத்திலையும் இன்னும் வேகமாக அழிவுக்கு நேராக ஓடுகிறான். அவனுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காட்டி கொடுக்க முடியாது. எனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வருகிற ரோம சேவகருக்கும் நான் சொல்ல முடியாது, But why should I be alive? ஏன் இங்கே நான் இப்படி உயிரோடு இருந்து இந்த பொல்லாத வயதிலேயும் கல்களை உடைத்து அவனுடைய எண்ணிக்கைக்கு, அவனுடைய சுகத்துக்கு, ரோமர்களின் சுகத்திற்கு நான் வேலை செய்ய வேண்டும். Listen sir, that was his condition. அதுதான் அவனுடைய condition. கூடவே தன் அலைந்து திரிந்து ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலே ஊழியம் செய்தது கொஞ்சம் ஏறட்டு பார்க்கிறான். சரி, என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் தான் இப்படி இருக்கிறது. நான் நடந்து திரிந்து ஊழியம் செய்தேன். என்னை போல பவுல், என்னை போல மற்ற சீஷர்கள் அப்பல்லோ, பர்னபாஸ், அவர்களும் உபயோகப்படுத்தப்பட்ட சபைகளை கொஞ்சம் பார்க்கிறேன் பார்க்கிறான். எபேசு சபையை பார்க்கிறான், ஆதி அன்பை இழந்து நிற்கிறது. சிமிர்னா சபையை பார்க்கிறான், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வாசிக்கலாம். 2:9 உன் கிரியைகளையும்
1: உன் உபத்திரவத்தையும்
0: உபத்திரவத்தையும்
1: நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும்.
0: Only one thing I would like to say, ஒவ்வொரு சபைக்கும் ஒன்னும் காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும் எபேசு சபை என்னென்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்ங்கிற பிரசங்கத்தை நாம் ஏராளமாய் தாராளமாய் கேட்டிருப்போம். சிமிர்னா சபையை எப்பொழுதும் பாராட்டுவார்கள் ஜனங்கள். ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு காரியத்தை மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்கள், கிரியைகளையும்
1: உன் உபத்திரவத்தையும்
0: உன் உபத்திரவத்தையும்
1: நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும்.
0: நான் மூன்றாவது காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் உள்ளவன் தான்,
1: உனக்கு இருக்கிற தரித்திரத்தை.
0: You cannot enjoy. You have resources, but you cannot enjoy. My church, you have resources. You have wealth. But you have, you are forced to live like a poor man. பார்க்கிறான் சிமர்னா சபைக்குள்ளே அத்தனை ரிசோர்ஸஸ் நிறைந்திருக்கிறது, ஆனால் உபயோகிக்க முடியாமல் தரித்திரத்தை வாழ்கிறதே என்று கதறுகிறான். சபையிட்டு பார்க்கிறான். அங்கே இன்னொரு காரியம் அவனை அதிர்ச்சி உரை செய்கிறது. எல்லா அப்போஸ்தலரும் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பெர்கமுவே உனக்கு பீலயாமின் உபதேசம் உள்ளே வருவதற்கு இடை கொடுத்து விட்டாயே. நிக்கோலாய் மதஸ்தாருடைய கொள்கையும் நான் மறுக்கிறது என்று தெரிந்து நீ உள்ளே விட்டு விட்டாயே. அலறுகிறான். The condition of those days, the condition of the churches during that time, ஆண்டவர் அவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து காண்பிக்கிறார், ஸ்கேன் எடுத்து காண்பிக்கிறார். உன் பேரில் குறை உண்டு பெர்கமுவே, உன் பேரில் குறை உண்டு. பீலேயாமின் போதகம் உள்ளே வந்து விட்டது. இங்கேயே தங்கி விடுவதுதான் பீலேயாம் மீதியானியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. மேக் இஸ்ரேலைட்ஸ் ஸ்டே ஹியர். எப்படியா இங்க கல்யாணம் கட்டி இங்க இருந்துட்டான போக மாட்டான்பா. டேக் அவே தி பில்கிரிம் நேச்சர் ஆஃப் தி சர்ச். மூவ் பண்ணி கொண்டு தன்னை பரதேசியாக நாடோடியாக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சபையை இங்கேயே நிறுத்தி விடுப்பா. பெண்கள் இருக்கிறதே இருக்கிறார்கள். அதான் பீலேயாமின் உபதேசம். நான் இதை குறித்து பேச வரவில்லை இன்றைக்கு. அடுத்தாற்போல் நிக்கோலாய் மதஸ்தார் கிளரிஜிக்கல் ஆர்டர். கிளரிஜிக்கல் ஆர்டர், கோ பேக் அண்ட் ரீட். கமெண்ட்ரி வைத்திருந்திருந்தால் படியுங்கள் அல்லது உங்கள் போதகரை கேட்டுக்கொள்ளுங்கள். நிக்கோலாய் மதஸ்தாருடைய கொள்கை என்ன? Right Reverend, Left Reverend, Out Reverend, In Reverend. That is the order. பார்க்கிறான் ஆண்டவரே. 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே
1: நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை,
0: மதத்தருடைய போதகத்தை
1: கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்.
0: ஆண்டவரே, நீங்க மனதார வெறுக்கிற காரியத்தை கை கொள்ளுகிற சபையாயிருக்கிறது பெர்கமுஸ். In the times of apostles, தியத்ராவை பார்க்கிறான். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, conditions of the churches. தியத்ரா சபையை பார்க்கிறான். அங்க ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்ற கட்டில் கிடையாக்கி, ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்காள். எங்க தெரியுமா ஏசபேலுக்கு கட்டில்? சபைக்குள்ள. ஐயா அம்மா, நெஞ்சமெல்லாம் எரியும் அல்லவா, யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய துணி அவனுடைய செவிகளிலே கேட்கிறது. லார்ட், இஸ் இட் தி சர்ச் யூ ஆர் பில்டிங்? இது நீங்க கட்டுற சபையா? நீங்க சொன்னீங்களே ஏன் சபையை நான் கட்டுவோம் பான்னு. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஏசபேல் உள்ள வந்து கட்டில் போட்டு படுத்திருக்கிறாள் ஆண்டவரே. Again I don't want to go into that. ஆழமாய் போக விரும்பவில்லை. பார்க்கிறான். அடுத்தால உங்களுக்கு தெரிந்தபடி சரதை 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம்.
1: தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: செத்தவனாயிருக்கிறார். ஆனா நல்லா இருந்ததுதான். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது, நீ கேட்டு பெற்று கொண்ட வகை fasted and prayed to receive some new grace. ஒரு புதிய கிருபைக்கு, ஒரு புதிய அபிஷேகத்துக்கு, ஒரு புதிய வெளிப்பாட்டுக்கு கேட்டு கேட்டு அழுது அழுது

கணக்குல போனா 70 இயர்ஸ், 70 வருஷத்துக்குள்ள பலனெல்லாம் குன்றி போய் நிக்குது. சபை மறுதளிக்கல. ஐ அப்ரிஷியேட் தட், பட் தட் டசன்ட் மீன் இட் இஸ் சோ ஸ்ட்ராங் இட் கேன் கோ ஃபோர்த் லைக் ஜயண்ட், கோ ஃபோர்த் லைக் எ ஜயண்ட் கில்லர். நோ, லவோதிக்க சபையை பார்க்கிறான், மேல சட்டை இருக்கிறதே தெரியல. நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியலப்பா. என்னதான் குருடனா இருந்தாலும், குருட்டு பிள்ளையா இருந்தாலும் சட்டை போட்டதும் தெரியாது. பெங்களூர் பட்டணத்துல ஒரு நல்ல தம்பதிக்கு முதல் பிள்ளை பிறந்தது. ரெண்டு பேரும் ஏராளமா கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஐடியில. பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ஏன்னா ரெண்டு பேரும் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இப்ப ஐடியில அள்ளி கொடுக்குறோம். ரெண்டு பேரும் ரெண்டு கம்பெனியில நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகா பிறந்த, அழகான மழகா. ரொம்ப ஆசை ஆசையா அந்த பிள்ளை வளரவத பார்த்தாங்க. கொஞ்சி கெஞ்சி மகிழ்ந்து அவளுக்கு 4 வயசான உடனே பெஸ்ட் ஸ்கூல்ல கொண்டு அதை அட்மிட் பண்ணாங்க. சேர்ந்த 2வது வாரம் பிள்ளை போற அழகெல்லாம் பார்த்தாங்க. டேடியே போய் விட்டுட்டு வருவார் கார்ல, ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வருவார், மம்மி வந்து கூட்டிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில். ஏன்னா நல்ல ஒயர் கிரேட்ல இருந்ததுனால அவங்க டைமிங் அப்படி, டாடிஸ் ஜாப் இஸ் டு டேக் த சைல்டு டு த ஸ்கூல், மம்மிஸ் ஜாப் டு டேக் பேக் ஹோம். ஆனால் 2 வாரத்திலேயே மம்மி காத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை போனா உள்ள போனா வருவா வருவா வருவான்ட்டு பிள்ளையை காணும். ஓடி போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, ஐ வாண்ட் டு சீ த பிரின்சிபல். பிரின்சிபல் கேட்டு, என் பிள்ளை உள்ள வந்தவ வெளியே வரலையாங்க. நல்லா கவனிங்க, எப்படி அட்டெண்டன்ஸ் பாருங்க. ஆமா, உங்க பிள்ளை வந்தது மத்தியானமும் சாப்பிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது. உங்க பிள்ளை மத்தியானமும் ஆப்டர்நூன்லயும் ஸ்கூல்ல இருந்திருக்கு மேடம். அப்போ மறுபடியும் வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த வழியா தானே என் பிள்ளை வந்திருக்கும். ஆமா மேடம், என்னால 2 வாரமா நான் பாக்குறேன், உங்க பிள்ளை அழகா இருக்குது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்குது, அதனால கொஞ்சம் கண் இருந்தது, நான் பார்த்தனேன், வெளியே வந்துச்சேன். எங்க எங்க என் பிள்ளை எங்க? என்ன நடந்தது தெரியுமா? இந்த அம்மா காரை லேசா ஒருத்தன் தட்டிட்டான், பார்க் பண்ணி இருந்த இடத்துல லேசா தட்டிட்டான். அதனால இந்த அம்மா அந்த கார்ல ஸ்கிராச் விழுந்திருக்கான்னு பார்க்க போற நேரத்துல ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். Somebody loved the child. 4 வயசு பிள்ளை, அழகான பிள்ளை. ரெண்டு பேருக்கும் வானமே இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருந்தது. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, சம்பாத்தியம் புளிச்சு போச்சு, ஏதோ செத்த பணம் மாறி நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு, லிசன், 2 வருஷம் கழிச்சு கூட ஒர்க் பண்றவர் சொன்னாரு, மேடம் நேத்து ஒரு பிள்ளைய இந்த ஊர்ல பார்த்தேன், கர்நாடகாவிலே ஒரு ஊர்ல, அசல் உங்க பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு. உங்க பிள்ளை ஏஜா தான் இருக்கும், ஏன்னா நீங்க பிள்ளைய 4 வயசுல காணாம போட்டீங்க, அது 6 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை உங்க பிள்ளையோ? நான் யோசித்தேன், ஆனா நானே போய் செக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டி போறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உடனே கணவனுக்கு போன் அடிச்சா, ரெண்டு பேரும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு சொல்லியிருந்தாங்க, எங்க பிள்ளை கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி. அங்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, உங்க பிள்ளையான்னு முதல்ல செக் பண்ணுங்க. நான் கண்ட கோலம் ரொம்ப மோசமானது. என்னப்பா கண்ட? அதுக்கு 2 கண்ணும் இல்லை, குருடா இருந்தது. ஒரு துண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது, பிச்சை கறியா நாங்கள் பார்த்தேன். அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக். ஆனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு காரில் வேகமாக போலீஸ் ஆஃபீஸரையும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனால், நிச்சயமாகவும் அவங்க பிள்ளை தான். நான் தூக்கிட்டு போனவன் 2 கண்ணையும் ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டு அதை பிச்சை எடுக்க வச்சுருந்தான். இவங்க போய் ஆசையா அந்த பிள்ளைய மினு மினுன்னு கூப்பிடுறது வழக்கம். மினு, see your daddy. அம்மா கத்துறாங்க, மினு.

0: See your mummy.
1: அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் டேடி 5 o'clock தான் வருவாங்க. நீங்கள் நீ ஏமாத்துறீங்க, உங்களுக்கு விளங்கலை. என் பிள்ளையே இனி அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. நடந்தது சொல்கிறேன். அந்த பிள்ளைய தூக்க போனா தட்டி விடுது.
0: நோ, உங்கள் சத்தம் எங்கள் டேடி சத்த மாதிரி இல்லை. எனக்கு மம்மியெல்லாம் கிடையாது. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. தான் தான் பேசுது.
1: தான் பிள்ளைய நிறுத்தி பார்த்த இடத்துலயே 5 மணி எப்போ வரும், ஏன்னா 5 மணிக்கு டேடி வந்து என்னை கூட்டு போறேன்னு சொல்லுதே. போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு ஆள் 5 மணிக்கு வந்தான். துண்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பிள்ளைய தூக்கணும்னு பிள்ளை அவன் கழுத்தை கட்டிட்டு போறதை பார்த்தாங்க. போலீஸ் அவனை பிடிச்சது. அப்பந்தான் தெரிஞ்சது, பிள்ளையை தூக்கிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சுருக்கான். இதை மாதிரி பல பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சுருக்கான அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சது. என் ஆண்டவர், நான் உன்னுடைய பரமபிதான்னு சொன்ன பிள்ளைய சத்துரு கடத்திட்டு போய் குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்க இந்த உலகத்தில். அது அப்பாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியல, அம்மாவையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. சத்தமே வழங்கல. தூக்கிட்டு போனவன அப்பாங்குது, சாத்தான தன்னுடைய அப்பாங்குது. Is it not the condition of many sinners around you? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தெய்வத்தை பார்க்க முடியவில்லை, தன்னுடைய தெய்வத்தின் குரலை கேட்க முடியவில்லை, அதற்கு செவி கொடுக்க மறுக்கிறது. பவுல் 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது போல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி இருக்கிறானே. நல்லா படிச்சவங்க தான், ஆனா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. Let me come back to the origin. 7 சபையும் காட்டுறாரு, நெக்லஸ் மாதிரி இருக்குது. ஏசியா மைனர்ல யோவான் யோசிக்கிறான், ஆண்டவரே எங்க காலத்துல நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க இந்த இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். உனக்கு அன்பு இல்லைங்கிறீங்க, ஒண்ணு தரத்திரத்துல இருக்கீங்க, இருந்தும் ரிசோர்சஸ் இருந்தும் சர்ச்சுக்குள்ள இவ்வளவு ரிசோர்சஸ் வந்துட்டு சொல்றீங்க. இன்னொன்னுக்குள்ள ஏசபெலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க, இன்னொன்னு செத்து போயிருக்குதுன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு உணர்வே இல்லைன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க கட்டின சபையா? இதுதான் நீங்க கட்டின சபையா? இதுதான் நீங்க கட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டீங்களா? நீங்க பிலிப்பு செசரியா எல்லை ஓரங்களில், அதுதான் உங்க சபையா? Why Lord, why? ஆனா என் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? A man crowded with so many things, issues which is pressing him hard, making him to cry, thinking about the past. பழைய காலத்தில் நடந்தது, தோழர்களுக்கு நடந்தது, உடன் வேளையர்களுக்கு நடந்தது, இதெல்லாம் பார்த்து அழுது புலம்பி தனியாக கிடந்து அடிக்கடி சொல்லப்படுகிற வசனம் என்ன? 10th வசனம் வந்திருக்கிற நீங்கள் ஆவில நிறைந்து ஜெபித்ததற்காக நன்றி. பிரதர் ராபின்சன் உங்களை நன்றாக ஆவில் நினைக்கிறதுக்கும், தம்பி நல்ல கீபோர்டு போட்டு உங்களை தட்டி விழிப்பதற்கும், வெஸ்லி பாடும்போது முதலில் ஆராதிக்கும் போது ஆவின் நிறைவோடு கூட பாடி வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பட் இஃப் தட் வர்ஷிப் இஸ் நாட் டேர்னிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஐ டெல் யூ, வர்ஷிப்பை குறித்து ஏராளமாக கேட்டிருக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, இஃப் யூ ஆர் ரியலி ரியலி இன் த ஸ்பிரிட், you will see something else, you will see something else, you will not see what is happening around, you will not remember what happened, you will not remember the suffering, you will not remember the torture. அங்க பாடுபடுறதையும் பார்க்க மாட்டேன், சஃபரிங்கையும் பார்க்க மாட்டேன், சபை நிலைமாடு பார்த்தேன், அங்க இயேசுவை மாத்திரம் பார்ப்பான். இயேசு காட்டி கொடுத்துறேன் எங்க இருக்கிறான்னு மட்டும் காட்டி கொடுத்தேன், என்ன செய்யறான்னு காட்டி கொடுத்துறேன். நல்ல கவனிங்க, ஒன்னாவது அதிகாரம் 13வது வசனம்,
2: அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே,
1: அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே
2: நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன்.
1: பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கீழ்படிங்க, இதுக்காவது கீழ்படிங்க, நான் எப்போதாவது வர்றவன் தான். சொல்லுங்க, சபை எவ்வளவு அழுகி போனாலும் சபையின் நடுவிலே சபையின் நாயகர் நிற்கிறா. உன் கண்ணு மட்டும் அதை பார்க்கமா, மத்தியில தான் நிற்கிறாரு. 7 குத்து விளக்கு நிலைமை மோசம்தான், வாந்தி பொண்ண போடுற நிலவில் தான் இருக்குது, வாய்க்குள்ள வைக்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, விற்கவும் முடியல, அப்படித்தான் இருக்குது சபை. ஆனாலும் கூட

0: இப்ப பக்கத்துல உங்க கைய பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். ஆதியும் அந்த அவர் தான், அல்பாவும் ஒமேகாவும் அவர் தான், ஏழு குத்து விளக்கின் மத்தியிலும் இருக்கிறவர் அவர் தான். சுத்தி ரோம சேவகர்கள் குதிரையில டொக்கு டொக்குன்னு வந்தாலும் அவர் சென்டர் பிளேஸ்ல தான் இருக்கிறாரு. சபையே கலங்காதே. Things are happening around. Every day I get news from North India. Here something happened. Here in our own fields. ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேசத்துல, பீகாருடைய சில பகுதிகளில வேலை செய்யற இடங்கள்லாம் ஏதாவது நடக்கத்தான் செய்யுது. நான் எங்க பிள்ளைங்களையும் எங்க விசுவாசிகளையும் இந்த 50வது வருடத்தை கொண்டாடுறதுக்கு, 50 வருட நிறைவை கொண்டாடுறதுக்கு 25 இடத்துல நாங்க என்ன ஒரே இடத்துல கூட முடியாது. உங்களை மாதிரி பெரிய இடம் இல்லை. ஒருத்தனுக்கு பாடணும்னு ஆசை இருந்தது, பழைய பாட்டு ஞாபகம் வந்துட்டு. ரிவைவல் டைம்ல அவன் பாட்டு படிச்சிருந்தான், அந்த பாட்டை பாடணும்னு ஆசை இருந்தது. கையில ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டு ஒரு மலையில தனியா உட்கார்ந்து பாடினத நாலு பேர் போலீஸ்ல சொல்லி கொடுத்தான். நீ சிரிக்க கூடாதுன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூப்பிட்டாங்க. யார பாடின? என்ன பாடின? என்ன, தாத்தா தான் செத்து போனாரு, என் கிறிஸ்து என்னோடு கூட என்னோட உயிரோடு இருக்கிறார்ல, அவரை பாடின. நடந்தது என்ன தெரியுமா? அவன் நாக்கை இழுத்து அதுல ஆணிய வச்சு கீழே ஒரு பெரிய கட்டையை வச்சு அடிச்சு விட்டான். இப்ப பாடுற, இப்ப பாடு சார். நமக்கு வெளியில் நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு நடக்கும் காரியங்கள் தெரியாதனாலதான் நம்முடைய ஜபங்களில் இன்னும் உறவில்லை, அசைவு எனக்குள்ளே வரவில்லை. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அவர் கல்யாணம் கேட்டாரு, எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ரெடின்னு எல்லாரும் சொன்னீங்க, சொல்றது மாதிரி சொன்னீங்க. உங்களை பிடிச்சிட்டா புண்ணு ரெண்டு அடி அடிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணும், எனக்கு பேர பிள்ளை இருக்குது உற்று சொல்வீங்களே, பிள்ளை இருக்குன்னு சொன்னா விட மாட்டான், பேர பிள்ளைன்னா அவுந்துருவான்னு சொல்லிட்டு. பேர பிள்ளை இருக்குப்பா, நான் தான் காலையில எல்கேஜி கிளாஸ் கூட்டிட்டு போனோம், கொன்னுறாதப்பா, அது வளர்ந்து அதுவா காலேஜ் போறது வரைக்கும் இந்த களத்தை உயிரோடு வைப்பா. கவனியுங்கள், கவனியுங்கள். It's easy to say, I will die for Christ. ஆனா ஒரு ஆணி உன் நாக்குல குத்தி கட்டையோடு அடிச்சு இப்ப பாடுடான்னு சொல்லும் போது பாடுவது எளிதோ? நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு நாக்கு கிழிஞ்சு போச்சு. இப்ப மாதிரி இனி பாடுவியா? அவன் சொன்ன, முதல்ல ஒரு நாக்கில் பாடின, இப்ப ரெண்டு நாக்கில் பாடுவேன். There is Christianity, sir. There is Christian faith. எத்தனை நாவால் பாடுவேன், இங்க பாடிடலாம். ரெண்டா கிழிச்சு போட்டு இப்ப ரெண்டு நாவல பாடுபாருன்னு சொன்னதான்.
1: எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று

தூங்கி தரித்தவர் ராஜா கோலத்துல என் ராஜா மத்தியில தான் நிக்கிறாரு, மத்தியில தான் நிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, எனக்கு அந்த அதிகாரத்துல இன்னொன்னு விளங்காது, எனக்கு விளங்கல, இன்னைக்கு வரைக்கும் விளங்கல, நான் எழுதியிருக்கனால விசுவாசிக்கிறேன். வலது கையில ஏழு நட்சத்திரம், இந்த தூதனால தான் அந்த சபைக்கு வேதனையே. ஹலோ, இந்த தூது கொண்டு வந்தாங்கல்ல, நியமிச்சிருந்தார்ல, இதுதான்ப்பா செய்து, இதுதான் செய்யிச்சுக்கன்னு, இந்த தூதனால தான் இந்த சபையில ஏசபேலுக்கு கட்டிலு, பீலையாமுக்கு கழுத, எல்லாம் பரிசு. நிக்கலை மதஸ்தார் உள்ள விட்டது யாரு? தூதன். எந்த சபைக்கு கொண்டு வர்ற தூதன் தான் உள்ள விட்டது. இவன் எங்க போட்டிருக்கணும்? காலுக்குள்ள போட்டு மிதி மிதி மிதிச்சு, நான் என் சபையை கட்டுறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டா நீ ஓ ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு பிடிச்சு அடிச்சிருக்கணும். அவர் வலது கையில் இன்னும் வச்சிருக்காராம் கரங்களை தட்டி, ஆண்டவர் பயன்படுத்துங்க பார்க்கலாம். நீ என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் உன்னை அழைச்ச தேவன் மாறாதவரா? உன்னை கையில தான்ப்பா வச்சிருக்கிறாரு, உன்னைய கையில தான் வச்சிருக்கிறாரு, உன்னைய கையில தான் வச்சிருக்கிறாரு. அநேக ஊழியர்கள் இங்க வந்திருக்கிறதுக்கா காண்டோருக்கு சோத்திரம். அநேக தேவ ஊழியர்கள் இந்த நாங்களும் ஜெபிக்கிறோம், நாங்களும் பாரப்படுகிறதுக்கு வருகிறோம் என்று இணைந்து இங்க வருகிறதற்காக கோடி சோத்திரங்கள். பட் லிசன், அவர் சொன்னார் என்ன, இங்க காவல்காரன் ராபீஸ் சொன்னார்ல, காவல்காரன், காவல்காரன் தூங்கிட்டானோ? ஹல்லேலூயா. லிசன் சார், என் இயேசுடைய கிருபையை கொஞ்சம் பாருங்க. எப்படியாயிலும் ஒரு நாள்ல நாங்கள் ஒரு நாள் ரியலைசேஷன்ல வந்து செஞ்சிருவான்னு சொல்லி வலது கையிலே வச்சுட்டு இருக்கிறாரு. What a God we have, what a grace we enjoy. இந்த கிருபையை தான் எவனோ என்னெல்லாம சொல்றான் அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கிருபை தான் தெரியும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவள் என் இயேசு ஒருவரே.

நடத்த வேண்டிய ஆட்கள் சரியா பிறக்கல, ஆனாலும் கையை விட்டு தூக்கி தூர போடல. நானா இருந்தனா தூக்கி போட்டிருப்பேன் இல்லையா? ஸ்டில் கீப்பிங் தோஸ் பீப்புள் பிகாஸ் எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, என் ஊழியத்தில் பாஸ்டர் மோகன் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் கல்யாண் சொன்னாரு, அன்னைக்கு இருந்த துடிப்பு இன்னைக்கும் மாறலன்னு காரணம் தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சொன்னார், நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இல்லடான்ட்டு. அப்பப்போ என் காதில் கேட்குது, நீ இல்லைன்னா சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். அது அடிக்கடி என் காதில் கேட்கறதுனால தான், நான் இல்லைன்னா மற்றவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும். அவர் என்ன நம்புறாருல, என்ன நம்புறாருல, என்ன நம்பி தானே கொடுத்தாரு, என்ன நம்பி தானே வாழ்றாரு, என்ன பண்ணி தானே செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ நானும் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி தான் அந்த துடிப்பு மாறாமல் ஓடுவதற்கு என் தேவன் எனக்கு கொடுத்து பேசியிருக்கிறார். நான் மிஷினரியாக போகும்போது எனக்கு ஒரு டெடிக்கேஷன் சர்வீஸ், பாஸ்டர் தயானந்த் இருந்த வீட்டு முன்னால் இருந்த வாடகை வீட்டில் இருந்தோம், ரெண்டோரும் சேர்ந்துருந்தோம். அந்த வீட்டு முன்னால் இருந்த சின்ன ஒரு இடத்துல தான் ஒரு சாயங்காலத்தில் வச்சாங்க. பாஸ்டர் பாஸ்கர் தாசன் தான் ப்ரீச்சர். உங்களுக்கு பாஸ்கர் தாசனை தெரியுமோ தெரியாதோ? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சித்தாலும் ஒரு செய்தியெல்லாம் இப்போ இல்லை. அந்த இந்த நாட்களில் எல்லாம் வந்துடுது, பேசுனது பேசாதெல்லாம் வந்துடுது. அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி என்னத்தையோ போட்டுறானுங்க. அதனால் பேசுனதும் வருது பேசாததும் வருது, எனக்கு இதெல்லாம் இல்லை. அவர் பிரசங்கத்தை முடிச்சு அவருக்கு அவ்வளோ கணீர்னு ஒரு குரல் உண்டு. அவர் அப்படியே ஜனங்களை நடத்தி எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, உனக்கு காலேபின் ஆவியை தருவேன்னு சொன்னி, அந்த பழம் பெரும் முற்கோபியான பாஸ்கரதாசன் அவர்கள், ஏன்னா மகனையே கிட்டார் தப்பாக போட்டான்னா தூக்கி எரிஞ்சிருவார், ஆனால் கோபத்தோடு இல்லை மிகவும் பாசத்தோடு என் மேலே கை வச்சு காலேபினாவே தர்றன்னாரு. அந்த தேவ மனிதன் மூலமாக வந்த அதே கிருபைகள் இன்றைக்கு என் சரீரத்திலையும் ஆவியிலையும் என் ஆத்மாவிலையும் பொங்கி ஒழிகிறத நான் பார்க்கிறேன். எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் உடுக்க உடை இல்லாமல் போனாலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்ன தன்னுடைய வலது கையிலேயே தூக்கி சுமந்தார். ஐயா என்னை தூக்கி சுமந்தா, போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும், சாரணன் அவர் அழகா பாடினாங்க, போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபை இல்லை. அதான் கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, எவன் வேணும் என்னெல்லாமோ சொல்றான், சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்ற சொல்லிட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க, அங்கே போய் அங்கே ஜெபக்குமார்னு வந்தாரு, அவர் எங்களெல்லாம் அப்படி கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாருங்க. எவனோ கிருபை என்னன்னு சொல்றான், போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரன் விசுவாசத்தில் நான் ஜீவித்து சேவிக்க வல்லநடித்த. நான் பாடுறேன் ஐயா, நான் பாடுறேன், நான் பாடுறேன், கிருபையில் நிக்கிறேன் பாடுறேன். கிருபையால் நிலை நிக்கிறோன்னு பாடுறது இல்ல, நிக்கிறேன். என்ன வந்தாலும் சரி கிருபையில் நிற்கிறேன், கிருபையில் நிற்கிறேன். அவருடைய விசுவாசம், அவர் மேலே வச்ச விசுவாசத்தினால. நீங்கள் பக்கத்தில் திரும்பிக்காளுங்க, நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? கிருபையும் சத்தியமும் நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவினால் உண்டாயிற்று. அதில் தான் நினச்சி நிற்கிறோம். டூ நாட் ஃபர்கெட் தி சிம்பிள் ட்ரூத்ஸ், டூ நாட் டீவியேட் ஃப்ரம் சச் ட்ரூத். இப்படிப்பட்டவர்களிருந்து விலகி போகாதபடி தேவன் காத்துக்கொள்வாராக.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்த

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு உடன்படிக்கையின் இரத்தம். அதற்கான ஜீவ வார்த்தை, உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9:11. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். இது சாதாரண உடன்படிக்கை அல்ல, தேவகுமாரனுடைய இரத்தத்தின் மூலமாய் வருகிற உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் அநேக உடன்படிக்கைகள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அது கல்வாரியின் இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு செய்த உடன்படிக்கையாகும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த நாளில் கையிலே திராட்சரசத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொன்னார். மட்டுமல்ல, நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுமாயிருப்பதை நினைவு கூறுங்கள் என்ற நியமத்தையும் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல்

0: ஜனங்கள் சிறிய அளவு இரத்தத்தின் மூலம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். நுனித்தோல் வெட்டப்பட்டு ஒரு சில துளிகள் இரத்தம் சிந்தி விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை செய்தார்கள். அதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன? நாங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் எங்களுடையவர், நாங்கள் எப்போதும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமென்றால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி வரவேண்டும் என்பதாகும். ஒருமுறை கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது இஸ்ரவேலர் அந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை மறந்து போனார்கள். ஆனால் தாவீது மறக்கவில்லை. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கும் தேவ பிள்ளைகளை எதிர்த்து நிற்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? நான் கொன்ற மிருகமான சிங்கத்தை போலவும் கரடியைப் போலவும் அவன் இருப்பான். அவனை பாதுகாக்க அவனுக்கு ஜாரமில்லையே என்றது மாத்திரமில்ல, கோலியாத்தை சிறிய கால் கொண்டு ஜெயம் பெற்றார். நம் ஆண்டவருடைய பெயர் என்ன? அவர் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்பதாகும். அதிலும் அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உபாகமம் 7:9 கூறுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை சகல இஸ்ரவேலரும் நினைவு கூறும்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த பட்டியில் பானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை வைத்திருந்தார். இஸ்ரவேலர் இந்த உடன்படிக்கையை செய்யும்படி கொடுத்த 2 கற்பலகைகளில் நியாய பிரமாணத்தை எழுதியிருந்தார். ஆம், நியாய பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர் நடக்க வேண்டும். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினபடி அவர்களுடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் உங்களையும் உடுத்துவிப்பார். ஆம், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் குளியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். உங்களுடைய நினைவுக்காக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. ஆம், அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ செய்திகளையும் உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சிகளையும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்தின்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர்.

தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் இந்த வேளையிலே அப்பா இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுகவும் நீர் எவ்வளவேனும் பெருகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை செய்யும். யார் யார் இந்த ஆராதனையில இணைந்து கொள்ள நீர் சித்தமாய் இருக்கிறீர்களோ அவர்களை இணைத்து கொள்ள கிருபை செய்யும். அதற்கான அனுகூலங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கதர் சீக்கிரம் மாற்றப் போகிறீர், அதற்காய் நன்றி. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க நீர் எங்களை பழக்குவிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, தேங்க்.

மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட. ஹல்லேலூயா. ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அவே நாம் ஆராதிக்கிறவர், நம்மை என்றென்றும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

கூடாரத்திலிருந்து ரட்சிப்பின் சத்தம் வெளிப்படுவதாக, துதியின் சத்தம் எழுப்புவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக.

எல்லாத்தையும் மறந்து, சூழ்நிலையை மறந்து, நிலைமையை மறந்து அவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Father. ஆராதனைக்குரியவரே நன்றி. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Amen. Thank you Father. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பு

உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறைக்கும் சேர்த்து சொல்லுகிறார். இன்றைய சூழலை குறித்து ஒரு நாள் கலங்காதே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ சந்திக்கிற பிரதிகூலங்கள் அல்ல, உன்னை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளும் அல்ல, மனிதர்களும் அல்ல. தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர். ஓ, சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், இனி சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு நாட்களை வைத்திருக்கிறார் மகிழும்படியான. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நாங்கள் துன்பத்தை கண்ட, வேதனை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக எங்களை இன்பத்தை காண செய்யும். காரணம், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தையும், வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனையும், முச்சடிக்கு பதிலாய் தேவதாறு விருட்சத்தையும், புலம்பலுக்கு பதிலாய் களிப்பையும் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன்.

0: பாடுங்க.
1: வெட்கப்பட்டு போகாதபடி
0: எல்லாரும் கண்களை மூடி நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 100:2 வசனம். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரியாக சென்ற ஒருவர் தன் முதல் பிரசங்கத்தை அந்த நாட்டு சபைகள் ஒன்றிலே பிரசங்கித்தார். காணிக்கைக்கான நேரம் வந்தபோது அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே வந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்திச் சென்றனர். அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பாடல்களை பாடி நடனமாடி வந்து காணிக்கை செலுத்தினர். வேதவசனம் சொல்கிறபடி அவர்கள் துதித்தலுடனே தேவனுடைய சன்னதிக்கு முன் வந்தார்கள். ஆராதனை முடிந்த பிறகு அந்த மிஷினரி சபை விசுவாசிகளிடம், நீங்கள் உங்கள் காணிக்கைகளை படைக்க முன் வந்தபோது ஏன் ஆடல் பாடலோடு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் எப்படி ஆடி பாடாமல் இருக்க முடியும்? தேவன் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அடிமைகளாக இருந்த எங்களை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். எங்கள் பாவங்களை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இதை நினைத்தால் எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. ஆகவேதான் நாங்கள் நடனமாடிக்கொண்டே வந்து தேவனுக்கு காணிக்கை படைக்கிறோம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பது என்பது மிக உற்சாகமான ஒரு செயலாகவும் சந்தோஷமான ஒன்றாகவும் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவும் உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வந்தபோது ஆடி பாடி தேவனை ஆராதித்தார். தான் ஒரு ராஜாவாக இருந்தும் நடு வீதியிலே தேவனுடைய பெட்டிக்கு முன் நடனமாடுகிறோமே என்று அவர் நினைக்கவில்லை. தாவீதின் மனைவியாகிய மீகாள் தாவீது வீதியிலே நடனமாடியதை பார்த்து தாவீதை ஏளனமாக பேசினாள். ஆனால் தாவீதோ மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தும் நம்மில் அநேகர் சபைக்கு வரும்போது ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிப்பதில்லை. சத்தமாக வாய்களை திறந்து ஆராதியுங்கள் என்று போதகர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒரு அசைவுமே இருக்காது. அநேகர் மௌனமாகவே இருப்பார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தான் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம்.

பிலிப்பியர் 3 அதிகாரம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேசனம் உள்ளவர்கள். மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நாணம் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்து மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8 நாளில் விருத்த சேசனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றை நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரும் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பாலே, இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:13 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அன்பானே, சம்பவத்தின் வாயிலாக நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அறிய ஆர்வம் காட்டியிருக்கிறார். ஆனால்தான் மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டு, அதற்கு ஆன்சராக, சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா சொல்றாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. இந்த ஏசாண்டவரை இன்னைக்கு அநேகர் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில சர்வே எடுத்தா, அவர் ஒரு நபி, அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை வந்து குமாரன்னே சொல்லவே இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான், யெகோவாதான் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவர் மக்களிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன யாருன்னு சொல்றாங்க, என்ன எப்படி சொல்றாங்க, என்னுடைய நடக்கையோ, என்னுடைய செயல்களையோ, என்னுடைய பழக்க வழக்கத்தையோ, என்னுடைய பிரசங்கத்தையோ மக்கள் எப்படியாக புரிந்து கொண்டு என்னை எப்படியாக அங்கீகரிக்கிறார்கள், என்னை எப்படியாக சொல்றாங்க என்று என்னை நான் முதலாவது ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ அன்பானே, அப்போ அப்படி போயிட்டு நம்ம கேட்கும்போது தான் நம்மை நாமே திருத்தி கொள்ள முடியும், நம்மை நாம் செப்பனிட்டு கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பாணியிலே போயிட்டே இருப்போம், ஆனால் மக்கள் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டி நம்ம திருத்தி கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல கொள்ள ஆசைப்படுகிறேன். 10வது முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு நான் இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஒத்த ஒரு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, மாமா மகள், என்னோடு வந்து பேசிட்டு இருக்கும்போது அவள் ஒரு வார்த்தை சொன்னார். டே கேஸ், இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாதான், எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட பேசுறத பார்த்தா என்னை அடித்து கொண்டுடுவாரான் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஏன் என்கிட்ட பேசுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவள் சொன்ன வார்த்தை, நீ பொறிக்கியான், அதனால் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் என்ன கட்டுமானம் பண்ணுறாருன்னா. அப்போ என் இருதயம் உடைந்தது. என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ என்னை குறித்து இந்த சமுதாயத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு பொறுக்கி, ஒரு ரவுடி, என்னிடத்தில் யாரும் பழகக்கூடாது, அதுலேயும் பெண் பிள்ளைகள் பழகக்கூடாது என்று அவர்கள் கட்டுமானம் பண்ணுகிறார் என்றால், அப்போ நம்முடைய குணாதிசயமும் என்னுடைய கேரக்டரும் எப்படியாக மக்களுக்கு வெறுப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி என்னை சீர்தூக்கி பார்த்து என்னை திருத்தி கொண்டேன். அப்போ நான் அது அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னை யார் பொறுக்கி அவங்க கூட பழகக்கூடாதுன்னு சொன்னாரோ, அவர் வாயால் இவன் நல்லவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்படியாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய உறவுக்காரர்களில் இருந்த என்னுடைய கெட்ட பேரை, அவல நிலைமையை நான் என்ன செஞ்சேன், அதன் பிறகு என்னுடைய கிரியின் மூலமாக எல்லாரையும் நேசிப்பது, நல்ல காரியம் செய்வது, இப்படி எல்லாத்தையும் செய்யறதுனால இஸ் ஏ நல்ல குட் கேரக்டர் அப்படின்னு, நல்ல பையன் சொல்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றிக்கொண்டேன். இது நம்மளை நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காரியம். ஏனென்றால் நம்மளை பற்றி என்ன மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம நாமளே திருத்தி கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நான் அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், பட் அன்னைக்கு நான் பைபிள்லாம் படிக்கவில்லை, நான் ஒரு இந்துவாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அதே கேரக்டர் அந்த இயேசு சாமியிடம் இருக்கிறதை நான் பார்த்து கொண்டு உண்மையிலே மேய்த்து இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பிஹேவியரை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க என்று நான் அடிக்கடி கேட்பது உண்டு. அதனால் அப்போ தான் நம்மளை நாமளே திருத்தி கொள்ள முடியும். இங்கு இயேசாண்டவரை பற்றி சீமோன் பேதுரு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீங்கன்னு பேதுரு சொல்கிறாரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு இவர் கரெக்டாக சொல்கிறார். நீ வந்து குமாரனாகி கிறிஸ்து மேசியா நீ தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவரான சபாஷ் பாராட்டார், நீ வந்து பாக்கியவனாக இருக்கிற, உனக்கு இது மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தலை, உனக்கு பரலோகமே இதை வெளிப்படுத்தியிருக்குது, பிதாவே உன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவது, நீ பேதுருவாக இருக்கிற, இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன், பரலோகத்தினுடைய திறவுகளை உனக்கு கொடுப்பேன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவர் ஆண்டவரை பற்றி சரியான உண்மையை அவர் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அந்த பாராட்டுகள். இன்று அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேதுருவை சபைக்கு ஒரு கல்லாக ஒரு கட்டி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா, நாம் இன்றைக்கு அறிகிற சத்தியம் என்னவென்றால், இன்னைக்கு அநேகர் இயேசுவை யார் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பு அவரை தீர்க்க தரிசிகள் என்றும் நபி என்றும் சொல்கிறார். ஒரு குறிப்பு அவர் ஏதோ ஒரு ஃபாரின் கடவுள் என்று சொல்கிறார். இல்லை ஃபாரின் ஒரு மனுஷன் சொல்கிறார். இன்னைக்கு மனுஷன் சொன்னதுனால்தான் புத்தர் இயேசு காந்தி பிறந்தார் என்று சொல்லி பாடலும் பாடுறோம், படமும் வச்சுக்கிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தரையும் இயேசுவையும் காந்தியும் இயேசுவோடு ஒப்பிட்டு அவருக்கு சேமான மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் அவரை ரிஜெக்ட் பண்ணுது. அன்பானலே, இன்னைக்கு நாம இயேசுவை யார் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாக வெளிவந்தவர். அவர்தான் தேவன், அவருக்கு தான் பரலோகம் அவருக்குரியது. அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே இருந்தார் என்ற அந்த திரித்துவ கொள்கை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்ற அந்த திரித்துவ கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பால் இந்த திருத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர் என்று சொல்லி கொண்டு பைபிளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவரை நாம் எப்படியாக பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம எப்படியாக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இன்னைக்கு பேதுரு அதை கரெக்டாக தெரிந்து கொண்டார். அதனால பேதுருவை ஆண்டவர் என்ன செஞ்சார், பாராட்டினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதை கேட்கொண்டிருக்கிற நீயும் நானும் நம்மளை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள், நம்மளை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் நிச்சயமாக தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், பாக்கியவானாக நாம் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மனுஷன் என்றோ அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றோ அல்லது ஒரு ப்ராஃபசி என்றோ அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம பாக்கியவனாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் திரியோக தெய்வம், அவர்தான் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர், அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்தவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம யார், சமுதாயத்தில் நம்மளை என்னென்னு சொல்கிறாங்கன்றதையும் நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், நம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள முடியும், நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பானிலே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. நாங்கள் எப்படியாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியணும், நீர் யார் என்பதை நாங்கள் அறியணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. நீரே தேவன், நீர்தான் காட், நீர்தான் ஆண்டவரே இறைவன், நீர் ஆண்டவரே இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் என்று நான் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். உம்மை விசுவாசிக்கிற என்னை இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் அறிந்து அதன்படியாக நான் செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே.

எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

கிரியைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

வாழ்க்கையில இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது வாங்கினா இது இலவசம், இது வாங்கினா அது இலவசம், இலவசம் இலவசம்னு ஒரே பேச்சு. இந்த இலவசத்துக்கு பல பேர் அடிமையா இருக்காங்க. ஒரு தம்பதியினர் ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்த்தா அவங்க நிறுத்தின இடத்துல அவங்க காரை காணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, எங்கேயும் இல்லை. ஒரு மணி நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து தேடிட்டு வந்தா அவங்க நிப்பாட்டிட்டு போன இடத்துலயே கார் இருந்துச்சு. அவங்க கார் கதவை திறந்து பார்த்தாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. லெட்டரை பிரிச்சு படிச்சாங்க. அதுல இப்படி எழுதி இருந்துச்சு, என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு, எனக்கு வேற வழி தெரியல, உங்க கார் தான் இங்க இருந்துச்சு, நான் கள்ளச்சாவி போட்டு அவசரத்துக்கு அதை எடுத்துட்டு போயிட்டேன், உங்க மன உளைச்சலை போக்கும் பொருட்டு உங்களுக்கு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சிருக்கேன், இது காமெடி படம், இதை நான் இலவசமா உங்களுக்கு தர்றேன், இந்த படத்தை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுங்க. லெட்டர் கூடவே ரெண்டு சினிமா டிக்கெட்டும் இருந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு படத்துக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த வீடும் காலியா இருந்துச்சு. வீட்டுல எதுவுமே இல்லாம எல்லாம் திருடு போயிருந்துச்சு. ஒரு லெட்டர் இருந்துச்சு, என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன் இல்லையா, பெண் குழந்தை பிறந்துச்சு, அவளுக்கு சீர் சனத்தியெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க, அதனால உரிமையோட உங்க வீட்டுல உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு அந்த திருடன் எழுதி வச்சுட்டு போயிருந்தான். உலகத்துல இலவசமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து பெருசா ஏதோ திருட போறாங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் மட்டும்தாங்க நமக்கு இலவசமா நித்திய வாழ்க்கைய கொடுக்கிறாரு. கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. இந்த நித்திய வாழ்க்கையை பெற நம்ம ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிச்சு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்புனா போதும், உங்களுக்கு நித்திய வாழ்வு நிச்சயம்.

சேனை அதிபனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு துணிந்தவன் தாவீது, டேரிங் டேவிட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேல் 17:37-51. தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அதை அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 4:4. உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். He who is in you is greater than he who is in the world. கோலியாத்தின் முன் தாவீது, ராட்சதன் முன் இளம் கன்று, போர் வீரன் முன் ஆட்டிடையன், வல்லவன் முன் விவரமறியா வாலிபன். சவுல் கொடுத்த போருடைகளுடன் தாவீதுக்கு நடக்க கூட முடியவில்லை. தாவீதின் அண்ணன் அவனிடம் கோபம் கொண்டான். அரசன் அவனை குறைவாய் கணித்தான். அரக்கன் அவனை சபித்தான். ஆனால் தாவீதின் பலமும் நம்பிக்கையுமோ பட்டயத்தின் மீதும் ஈட்டியின் மீதும் அல்ல, கடவுள் மீது இருந்தன. நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் கடவுளாகிய படைகளுடைய ஆண்டவரின் பெயரால் உன்னிடம் வருகிறேன் என்று சூளுரைத்தான். நச்செய்தி அறிவிப்பு பணிக்காய் நாம் புறப்பட்டு செல்கையில் அரக்கர் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி நமதே.
நாட்டில் உருவாகும் குழப்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இவை எதுவும் நம்மை அசைக்கக்கூடாது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், நவீன இயந்திரங்கள் போன்ற அறக்கரை கண்டு நாம் அதிர்ந்து விடக்கூடாது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், ஆக்கிரமிப்புகள், சட்டங்கள் போன்ற கோலியாத்துகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நாம் துணிந்து இறங்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மைக்கு இடமளிக்க கூடாது. டோன்ட் கிவ் பிளேஸ் டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாம் சிறுபான்மையோராயினும் முக்கியமான சிறுபான்மையினராம். Even though we are a minority, remember, we are a significant minority. சிறுமந்தைக்குத்தானே விண்ணகத்தந்தை இரகரசை கொடுக்க போகிறார். பக்தன் பெஞ்சமின் பெர்னாண்டோ என்பவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவிற்கொள்வோம். திருச்சபையை நசுக்குவது அணுவை உடைப்பது போன்றது. அத்துமீறும் தெய்வீக வல்லமைதான் வெடித்து கிளம்பும். Crushing the church is like smashing the atom. Divine energy of high quality is released in enormous quantity and with miraculous effects. தாவீது பேசியது சவுலுக்கும் அவன் படையினருக்கும் அந்நிய பாஷை போல இருந்தது. உண்மைதான், அவன் அதை வனாந்திரத்தில் கற்றுக்கொண்டான், தனிமையில் தேவனுடன். தடியையும் கவணையும் எப்படி பயன்படுத்துவதென கடவுளே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். 5 கூடாங்கற்கள் இருந்தன, ஆனால் ஒன்றுதான் தேவைப்பட்டது. மீதி 4 நாளைய கோலியாத்துக்களுக்கோ இயேசுவின் 5 காயங்களிலிருந்து பீரிட்ட இரத்தம் 5 கண்டங்களுக்கும் போதாதா? பயம் வேண்டாம். 5 அரசர்களின் கழுத்துகள் மீது நமது கால்களை அவர் வைக்கச் செய்வார். யோசுவாவிலே ஒரு சம்பவம் உண்டு. 10:24-25 அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது, அவர்களை என்றால் அந்த 5 ராஜாக்கள், தோற்கடிக்கப்பட்ட அந்த 5 ராஜாக்கள், யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடே வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்கள் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துக்கள் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நம் எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி அது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். பயம் என்பது நற்செய்தி பணியில் நம்மை முடமாக்கும். Fear will paralyze us in evangelistic work. நற்செய்தி அறிவிக்க எங்கும் செல்லுங்கள் என்று ஆணையிட்டவர் என்னும் உங்களுடன் இருப்பேன் என்று தேவையில்லாமலா சொன்னார்? நானும் என் தேவனுமே உலகில் தோல்வி காணாத அணி என்று கூறிக்கொண்டே கூவிக்கொண்டே முன் செல்வோம். My God and I make an undefeatable team. எனவேதான் எனது நெடுங்கால நண்பரும் மூத்த மிஷனரியுமாகிய பொன்ராஜ் ஐசக் அண்ணன் அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள். அதிலே ஒரு கவி,

எதிரியின் சேனைக்குள் பாய்ந்தே செல்வோம். எதிரியின் கோட்டைகள் தகர்த்தறிவோமே. நாம் எதிரியை வீழ்த்திடுவோம். அல்லேலூயா எழுதின பட்டயத்தார், எழும்பிடுவீர் ஓ வாலிபரே, எழுப்பிடுவீர் ஜெய வீரர்களே. உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். He who is in you is greater than he who is in the world. Dare to be a David and a Daniel. எங்கள் மகாபிரிய தேவனே, தாவீதின் வெற்றி சம்பவத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த உற்சாகமான வார்த்தைகளுக்காக, உற்சாகமான ஆவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு கோலியாத் என்ன ஆண்டவர், எத்தனை கோலியாத்துக்கள் வந்தால் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் உள்ளில் இருக்கிற நீர்தானே பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருபோதும் இந்த முக்கியமான சத்தியத்தை நாங்கள் மறந்துவிடாதிருக்க உதவி செய். யுத்தம் எங்களுடையதல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார். உலகத்தில் எத்தனையோ சேனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த சேனைகளுக்கெல்லாம் அதிபதி, சேனை அதிபன், சேனைகளின் கர்த்தர் நீர் அல்லவோ? கர்த்தாவே, அந்த நாமத்திலே நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டு துவண்டு விடாதபடிக்கு, முடமாகி விடாதபடிக்கு, ஓமியின் கடைசி எல்லை எங்கும் சென்று கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படும் வரைக்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு வீர புலிகளாக நாங்கள் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குறிப்பாக வாலிபர்களை கர்த்தாவே, நங்கையர்களை கர்த்தாவே, ஊழியர்களை கர்த்தாவே, தாவீதுகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாது இருந்தவற்றில் இரண்டாவது தொடுதலை காணும்படி செய்து நிறைவாய் ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் பல தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, மன விருப்பங்களை தெரிவித்துவிட்டு நீண்ட நாட்களாய் பொறுமையோடு காத்திருப்பீர்கள். அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் தம் கிருபையை அளவில்லாமல் ஊற்றி ஆசிர்வதித்து விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பூர்த்தி செய்யப்படாமலும் பாதையிலேயே தடைப்பட்டும் நின்று போயும் எதிர்பார்த்திருக்கிற முடிவிலே தடைகளும் சரீர பலவீனம், வியாதி இவற்றில் பூரண சுகம் வேண்டியும் குடும்ப சமாதானம், பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசிர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் இரண்டாவது தொடுதலை தொடும்படி விரும்புகிறார். இரண்டாவது தொடுதலினால் குறைவுகள் நிறைவாகியும் சுகவீனங்கள், வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் மூன்று நிலைகளில் கர்த்தர் இரண்டாவது தொடுதலை தம்முடைய வல்லமையினால் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக இரண்டாவது தொடுதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:22-25 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே பெத்சாயிதா என்ற ஊரின் குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி ஜனங்கள் வேண்டிக் கொள்ள, இயேசுவும் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார். அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற இரண்டாவது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கிறார். அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்ப சமாதான குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனைப் போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெத்சாயிதாவை அவனால் பார்க்க முடியாமல் போனபடியினால், அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை, ஆசிர்வாதங்களை, பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கி இருளில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிபூரண சுகத்திற்குள்ளும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் அவர் தம்முடைய வல்லமையினால் இரண்டாம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும் பரிபூரண சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தொருளி சிலுவையின் ஆசிர்வாதங்களை காணும்படி ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவது எழுப்புதல். 1 புஸ்தகம் 19:10 நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே ஏசபேல் எலியாவை கொன்று போட வகை தேடி திரிகிறதை அறிந்தவுடன் தன் பிராணனை காத்து கொள்ள ஓடி ஒளிந்து திரிகிறார் எலியா. அப்பொழுது, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும்பொழுது, 7 வாசிக்கின்றோம், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு என்றும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் இயேசுவேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டும் பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஓடி ஒளிந்து கொண்டும், சில வேளைகளில் திராணிக்கு மேல் சோதனைகளை தாங்க முடியவில்லை என்று மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் தம் வல்லமையினால் இரண்டாவது எழுப்புதலை தருகிறார். நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் ஆலோசனைகளையும் தந்து காலூன்றி நிற்கச் செய்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல் சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ, அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையினால் வெற்றியை பெற்றுக்கொள்ள செய்து ஆசிர்வதிக்கிறார். 3 திருத்தம். எரேமியாவின் புஸ்தகம் 18:4 வாசிக்கையில், அங்கே குயவன் வளைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கைகளிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும்
அநேக காரியங்கள் சரி செய்யப்படாமலும் செப்பனிடப்படாமலும் ஒழுங்கற்றதும் திருப்தி இல்லாமலும் முன்னுக்கு பின் முரணாகவும் காணப்படுகிறதே என்றும், அவைகள் குடும்பத்தில், உறவுகளில், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் அல்லது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்துடன் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவைகளில் தம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் இரண்டாவது திருத்தத்தை செய்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தெளிவையும் நல்ல ஆலோசனைகளையும் ஞானத்தையும் ஊற்றி சரியான வழியில் திருத்தமாய் செய்து நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இரண்டாவது விசையாக அவரின் தொடுதலினால் மறித்து போனவற்றை உயிர்பெற செய்து எழுந்து நிற்கும்படி செய்து திருத்தமாயும் செய்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இயேசுவை அறியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் தம் வல்லமையினால், வல்லமையான கரத்தினால் உங்களை தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் தொட்டு பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. என்ன அருமையான வார்த்தை! இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததே. ரூத் நகோமியின் மருமகள். ரூத் மட்டும் நகோமியின் மருமகள் அல்ல, ஓர்பாளும் நகோமியின் மருமகள். இரண்டு மருமக்கள். மோவாப் தேசத்திலிருந்து தன் குடும்பத்துக்கு எடுத்த இரண்டு மருமக்கள் தான் இந்த ஓர்பாளும் ரூத்தும். நகோமி வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரம். கணவர் மறித்து விட்டார், பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள். இப்பொழுது மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்படும் போது இருவரும் அழுகிறார்கள். ஓர்பாளும் அழுகிறாள், ரூத்தும் அழுகிறாள். அப்பொழுது நகோமி தன் காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இங்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ஓர்பாள் தன்னுடைய எதிர்காலத்தை கருதி தனக்கொரு வாழ்வை தேடிக்கொள்ள மோவாபுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ, என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். விடாமல் பற்றி கொண்டாள் என்று ரூத்து 1:14 நாம் பார்க்கிறோம். அப்படி விடாமல் பற்றி கொண்டவளை நகோமி அழைத்து வருகிறாள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி யார் யார் தேவனை விடாமல் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்து கொண்டு வந்து இப்பொழுது அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, நீ சுகமாய் வாழும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடி தராதிருப்பேனோ. தன்னை பற்றி கொண்டு தன்னை நம்பி வந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நகோமியே நினைக்கும் போது, சர்வ வல்லவர், உண்மையுள்ளவர், ஒன்றையும் மறந்து விடாத நல்ல தகப்பனை நாம் பற்றி கொண்டு அவரை நம்பி வந்திருப்போமானா, நாம் நன்றாயிருக்கும்படி, நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கு சௌக்கியத்தை அவர் தேடி தராதிருப்பாரோ. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், நீங்கள் வாழ்ந்திருக்க, உங்கள் பின்னாட்களில் நீங்கள் நன்றாயிருக்க, நீங்கள் சுகமாயிருக்க உங்களுக்கு சொல்லுகிற அன்பான ஆலோசனை அதுதான். உங்கள் வாழ்க்கையை மற்ற இடங்களில் தேடாதிருங்கள், உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் தேடுங்கள். அவராலே உங்களுக்கு வாழ்வு உண்டு, அவராலே உங்களுக்கு சௌக்கியம் உண்டு, அவராலே உங்களுக்கு சமாதானம் உண்டு, அவராலே உங்களுக்கு உயர்வு, அவராலே உங்களுக்கு ஜீவன், அவராலே தான் உங்களுக்கு நித்தியம். எல்லாமே அவரால் தான் கிடைக்கும். என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்காலத்துக்காக நான் மோவாபை நோக்கி, நான் பழைய வாழ்க்கையை நோக்கி, நான் பழைய பாரம்பரியத்தை நோக்கி நான் செல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். எனக்கு நீங்க தான்ப்பான்னு சொல்லி யார் யார் அவரை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை கடைசி வரை அவர் கைவிட மாட்டார். மாறாக அவர்கள் ஆமென் வாழ்ந்திருக்கும்படி அவர்களுக்கான சௌக்கியத்தை கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார். இந்த நகோமியே ரூத்துக்கு இதை செய்யும் போது, நம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி வந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தவர் செய்யாமல் இருப்பாரோ? நீ வாழ்ந்திருக்கும்படி இதை செய். என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். விட்டுறாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க, அவர் உங்களை விட மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்களுக்கான யாவையும் செய்கிறவரே, உம்மை விடாமல் பற்றி கொள்ள கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. பாலஸ்தீன நாட்டில் மிஷினரியாக ஊழியம் செய்த போதகர் ஒருவர் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றை புத்தகம் ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதில் அராபியர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க விரும்பாததின் காரணத்தை குறிப்பிட்டிருந்தார். காரணம், அராபியர்கள் வசிக்கும் பகுதியை தேவன் யூதர்களுக்கு சொந்தமாக தருவார் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளதால் அவர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க விரும்புவதில்லை என்று அவர் கூறினார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்று வரை அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன என்று அவர்கள் கண்டுகொண்டதால் இந்த வாக்குத்தத்தமும் அவர்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று வேதாகமத்தை அவர்கள் வாங்கி வாசிக்க விரும்புவதில்லை. அவர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்காததால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவாரா என்ன? தேவன் அவர்களுக்கு சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று நாம் மத்தேயு 5:18 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற யோசுவாவிடம் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் தாம் சொன்னபடியே இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க மட்டும் அவர்களோடு கூடவே இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. ஆம், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாத பலர் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வாயின் வார்த்தைகளை உங்களுக்காக நிறைவேற்றுவார். தேவன் எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று யோபு ஆணித்தரமாக நம்பினார். அதை போலவே தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். ஆம், நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது வேதாகமம் முழுவதும் கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நமக்கும் சொந்தமானவை. அவை அனைத்தையும் தேவன் நம் வாழ்விலும் நிறைவேற்றுவார். ஆகவே அவைகளை உரிமை கோரி தேவனிடம் கேளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:13 வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 13 onwards.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
2: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
1: அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
2: For a proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: அதின் வலது கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
2: Length of days is in her right hand, in her left hand riches and honor.
1: அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம்.
2: Her ways are ways of pleasantness and all her paths are peace.
1: அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான்.
2: She is a tree of life to those who take hold of her and happy are all who retain her.
1: கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது.
2: The Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens, by his knowledge the depths were broken up and clouds dropped down the dew.
1: 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஞானத்தின் மேன்மையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are learning about God's great wisdom.
1: அதாவது இந்த உலகம் கொடுக்கிற செல்வங்கள் என்று சொல்லப்படுகிற பொன், வெள்ளி, முத்துக்களை பார்க்கிலும் இது விசேஷமானது.
2: This is more precious and special than the silver, gold and rubies of this world.
1: ஞானம் என்பது நிகரற்றது என்று வாசிக்கிறோம்.
2: We read that wisdom is incomparable.
1: நாம் இந்த நிகரற்ற ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த நிகரற்ற ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாதுகாப்போமானால் இந்த ஞானம் தன்னுடைய இரண்டு கைகளினால் நம்மை ஆசீர்வதித்து நிரப்புகிறது.
2: So if we gain and find this wisdom which is incomparable and if we keep it safely with us, this will bring down great two blessings from us.
1: ஒரு பக்கம் நீடித்தாயுசு.
2: On one side it gives us length of days.
1: மறுபக்கத்துல செல்வமும் கனமும்.
2: On the left hand it gives riches and honor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அந்த ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல,
2: it is not only the blessings that it gives.
1: ஞானம் ஒரு மனிதனை கொண்டு போகிற வழிகளும் ரொம்ப இனிமையான வழிகள்.
2: The ways that wisdom can take a man are pleasant ways.
1: அது நம்மை நடத்தி செல்லுகிற பாதைகள் எல்லாம் சமாதானத்தின் பாதைகள்.
2: And the path that it takes us and leads us is a path of peace.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
2: We read if a person attains that wisdom it will be like a tree of life to him.
1: இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஞானத்தை அடைந்து கொள்ளுங்கள், சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஞானி தொடர்ந்து பேசிக்கொண்டே வர்ற வேளையில,
2: so when the wise man says you have to pursue this wisdom, you have to attain this wisdom, you have to find this wisdom and gain this wisdom,
1: இந்த ஞானத்திற்கு நல்ல ஒரு உதாரணம் யார் என்றால் தேவனே உதாரணமா இருக்கிறார்.
2: So there is a good example for this wisdom, it is God himself.
1: ஞானத்தினால் என்ன செய்ய முடியும் என்பதை தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பிலே நமக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டினார்.
2: God has proved and revealed that what can be created through this wisdom by his creation.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைக்கு நாம் கவனித்தோம்.
2: Yesterday we meditated.
1: தேவன் இந்த ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்.
2: Like with God's wisdom the Lord founded the earth.
1: இரண்டாவது, இந்த ஞானத்தினாலே பூமியை அவர் ஸ்தாபித்தார்.
2: By his wisdom God fixed the earth.
1: மூன்றாவது, அவர் சிருஷ்டித்த, அவர் அஸ்திபாரப்படுத்தின, அவர் ஸ்தாபித்த இந்த பூமியை பனியை பொழிய செய்து அவர் அதை பராமரிக்கிறார்.
2: And third, the the earth which the Lord founded and fixed, he also flourishes the earth by the dew.
1: அவர் அதை செழிக்க பண்ணுகிறார்.
2: He flourishes and prospers it.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு அடுத்த வசனத்துக்கு போகலாம்.
2: Let us go to the next verse today.
1: 21 வசனம்.
2: Verse 21.
1: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
2: My son, let them not depart from your eyes.
1: இவைகள் என்றால் எவைகள்?
2: When it says them, what does them means?
1: அடுத்த வார்த்தை,
2: the next word,
1: மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: Keep sound wisdom and discretion.
1: இப்ப கண்ணை விட்டு பிரியக்கூடாத ரெண்டு காரியம் அவர் சொல்கிறாரு.
2: He says about two things that should not depart from our eyes.
1: ஒன்று மெய் ஞானம், இன்னொன்று நல் ஆலோசனை.
2: One is sound wisdom, other one is discretion.
1: தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு.
2: In Tamil it is very beautiful.
1: மெய் ஞானம் என்று.
2: It says sound wisdom or true wisdom.
1: இந்த மெய் ஞானம்ன்ற வார்த்தையை படித்த உடனே எனக்கு அதுக்கு மேல போக முடியல.
2: So when I read this word as sound wisdom, I cannot move further.
1: இது இந்த வார்த்தையை நீ கவர்ந்தெழுத்து இந்த வார்த்தையில தொடர்ந்து நான் தியானிப்பதற்கு ஆவியானவர் என்னை வழி நடத்தினார்.
2: This word actually attracted me and the Holy Spirit enabled me to meditate on this word.
1: ஒரு காரியம் மெய்யாய் இருக்குமானால் அந்த மெய்யான காரியம் தேவனிடத்திலே மாத்திரம்தான் இருக்கு.
2: If there is something true, that truth can be found only with God.
1: இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கு.
2: Jesus said, I am the way, the truth and the life.
1: நானே சத்தியம், நானே மெய், எல்லாமே மெய்யானது எல்லாம் அவர்தான்.
2: So he said, I am the truth, whatever is true, I am the one.
1: மற்ற எல்லாமே மாயை.
2: Everything else is vanity.
1: மற்ற எல்லாம் பொய் தான்.
2: Everything else is false.
1: மற்ற எல்லாமே நம்ப முடியாதது.
2: Everything else cannot be trusted.
1: மெய்யானது என்று ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது கர்த்தர் தான்.
2: If there is something true, that is God alone.
1: அப்போ இந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்திருச்சன.
2: So this word attracted me much.
1: The main ஞானம் வந்து நம்முடைய கண்ணை விட்டு விலக கூடாது.
2: This true wisdom should not depart from our eyes.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆனால் பொதுவாக நம்ம ஞானம் அப்படின்னாலே உடனே உலக ஞானத்தை தான் நம்ம உடனே கணக்கு பார்க்குறோம்.
2: So generally when we say wisdom, we will actually consider this world's wisdom.
1: உலகம் எப்படி ஞானத்தை பார்க்குது, எப்படி ஞானத்தை பேசுது, எப்படி ஞானத்தை புரிந்து கொள்ளுது, அதுதான் நம்ம நினைக்கிறோம்.
2: We always think about how the world understands wisdom, how the world sees the wisdom, how the world knows the wisdom, speaks about it.
1: அதாவது நம்ம ஞானத்தை சம்பாதித்துக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள் அப்படின்ன உடனே நம்ம நினைக்கிறோம், எத்தனை புஸ்தகம் வாசிக்கணும், நம்ம எப்படி வந்து இந்த உலகத்திலும் படிக்கணும், எங்கெல்லாம் போய் தேடணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.
2: So when you say that when you have to find wisdom, gain wisdom, we always think how many books we are supposed to find or read and how many books and wherever we need to go in search of this wisdom.
1: ஆனா ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த ஞான தாண்டற உலகத்திலிருந்தல்ல, பரத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறார்.
2: But when you say wisdom, this wisdom is not from the world, but the Lord gives us from above.
1: வேதம் சொல்கிறது, the main ஞானம் என்கிற தேவ ஞானம் நம்முடைய கண்களை விட்டு விலகவே கூடாது.
2: The Bible says this God's wisdom, which is true wisdom, should not depart from our eyes.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், அதுவே நம்முடைய லட்சியமாக, அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும்.
2: So in other words, that should be our goal, aim and target and purpose.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலையில தேவ ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களோட நான் பேச போறேன்.
2: This morning I am going to speak about the difference between God's wisdom and world's wisdom.
1: தேவ ஞானம் என்பது மெய் ஞானத்திற்கும் இந்த உலக ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்?
2: So the God's wisdom, which is true wisdom, versus world's wisdom.
1: மூன்று வித்தியாசங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
2: I am going to show you three differences.
1: முதலாவது, மனித ஞானம் அல்லது உலக ஞானம் எப்படிப்பட்டது?
2: So first, how is world's wisdom or human wisdom?
1: ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பாருங்களேன்.
2: Romans chapter 1 verses 21 to 23.
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
2: பிகாஸ் ஆல்தோ தே நியூ காட், தே டிட் நாட் க்ளோரிஃபை ஹிம் அஸ் காட், நோ வே தேங்க்ஃபுல், பட் பிகேம் ஃபியூட்டைல் இன் தேர் தாட்ஸ் அண்ட் தேர் ஃபூலிஷ் ஹார்ட்ஸ் வேர் டார்க்கன். ப்ரொஃபெசிங் டு பி வாய்ஸ் தே பிகேம் ஃபூல்ஸ் அண்ட் சேஞ்ச் த க்ளோரி ஆஃப் தி இன்கரப்டபிள் காட் இன் டு அன் இமேஜ் மேட் லைக் கரப்டபிள் மேன் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் ஃபோர் ஃபூட்டட் அனிமல்ஸ் அண்ட் க்ரீப்பிங் திங்ஸ்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: க்ளோரி பி டு தி நேம் ஆஃப் தி லார்ட்.
1: உலக ஞானத்தை பற்றி முதலாவது சொல்லணும்னா,
2: First you want to say about world's wisdom.
1: இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, தங்களை ஞானின்னு தானே சொல்லிக்குது.
2: So this world claims themselves to be wise.
1: அப்படிதாங்க வாசிக்கிறோம்.
2: That is what we read here.
1: அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லின்னு வாசிக்கிறோம்.
2: Professing to be wise.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ஞானிகள் என்று சொன்னாலும் அவங்க ஞானத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டா,
2: Though they claim to be wise, but how do they reveal their wisdom?
1: தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி இருந்தாலும் அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தல ஸ்தோத்திரிக்கல.
2: When the Lord has revealed who he is, but they knew, having knew, known God, they did not glorify him as God.
1: அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்தாங்கன்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்களாம்.
2: They actually changed the glory of the incorruptible God into an image made like corruptible man and birds and four-footed animals and creeping things.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: In other words,
1: இந்த மனித ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஞானம் என்றால், பகுத்து அறிய தெரியாத ஒரு ஞானம்.
2: So this world's wisdom or human wisdom is an irrational wisdom.
1: அது என்ன சொல்லுனா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பெரிய ஞானின்னு தான் சொல்லிக்குவாங்க.
2: So it always says and they always claim that they know everything and they are wise.
1: ஆனால் அவங்க ஞானத்தை போய் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, தேவன் யாரு, மிருகம் யாரு, மனுஷன் யாரு, பறவை என்ன, ஊரும் பிராணி என்ன, இந்த வித்தியாசமே தெரியல.
2: But when they go and analyze their wisdom, they don't know the difference between who is God, who is man, who is animal, who are beast.
1: துவக்கமும் முடிவும் இல்லாத ஆவியாயிருக்கிற தேவனை இவங்க இந்த மனுஷனுடைய ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றுகிறாங்க.
2: They have made this Lord who is in the form of spirit and who is endless, who has no beginning and the end, into an image.
1: ஆனால் மனுஷனை தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறான்னா, அப்பா நாங்கள் ரொம்ப ஞானிகள்.
2: But they claim and say that we are very wise.
1: எங்களுக்கு அதிகமான புத்தி இருக்கிறது.
2: We have more understanding.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது, அவங்க தங்களை ஞானிகள்னு சொல்லி பைத்தியங்களா மாறிட்டாங்க.
2: But the Bible says they claim themselves to be wise, but they are fools.
1: தேவனையே ஒரு சிருஷ்டியாக மாற்றிட்டாங்க.
2: They have made God a creation.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இத நல்லா விளக்குறதுக்கு ஒரு வேத பகுதி பைபிள்ல இருக்கு.
2: There's a scripture portion to explain this very well.
1: இத வந்து விளக்க வேண்டிய அவசியமே இல்ல, வாசித்தாலே போதும்.
2: You need not explain that. If you read that passage, you will understand.
1: இது ஒரு நீண்ட பகுதி தான், அதனால வாசிக்கிறேன்.
2: This is a long passage, but I still want to read it.
1: விளக்காமல் வாசிக்கிறேன்.
2: I just want to read without explaining.
1: நீங்கள் ஏசாயா 44 அதிகாரம் 9 முதல் 19 வசனம் வரைக்கும் பாருங்க.
2: Isaiah chapter 44 verses 9 to 19.
1: 9 ல இருந்து 19.
2: 9 to 19.
1: ஏசாயா 44.
2: Isaiah 44.
1: விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமல் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள்.
2: Those who make an image, all of them are useless, and their precious things shall not profit. They are their own witnesses, they neither see nor know, that they may be ashamed.
1: ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள்.
2: Who would form a god or mold an image that profits him nothing? Surely all his companions would be ashamed, and the workmen, they are mere men. Let them all be gathered together, let them stand up, yet they shall fear, they shall be ashamed together.
1: இப்போ கொஞ்சம் கவனிங்க.
2: Now look at here.
1: 12 வசனத்துல இருந்து பாருங்க.
2: From verse 12.
1: அழகா அந்த ஆர்கியுமெண்ட் ஆண்டவர் கொண்டு வர்றார் பாருங்க.
2: The Lord brings that argument very beautifully.
1: கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான், பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான், தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான்.
2: The blacksmith with the tongs works one in the coals, fashions it with hammers, and works it with the strength of his arms. Even so, he is hungry and his strength fails. He drinks no water and is faint.
1: தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான்.
2: The craftsman stretches out his rule. He marks one with a chalk. He fashions it with a plane. He marks it out with compass and makes it like the figure of a man, according to the beauty of a man, that it may remain in the house.
1: அவன் தனக்கு கேதுருகளை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களினாலே பெலத்த மரத்தை தன் காரியத்திற்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் செய்யும்.
2: He cuts down cedars for himself and takes a cypress and the oak. He secures it for himself among the trees of the forest. He plants a pine and the rain nourishes it.
1: மனுஷனுக்கு அவைகள் அடுப்பாகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காயிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். அடுப்பில் ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான்.
2: Then it shall be for a man to burn, for he will take some of it and warm himself. Yes, he kindles it and bakes bread. Indeed, he makes a god and worships it. He makes it a carved image and falls down to it.
1: அதிலே ஒரு துண்டை எடுத்து அடுப்பிலே எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சி சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆஹா அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறார்.
2: He burns half of it in the fire. With this half he eats meat. He roasts the roast and is satisfied. He even warms himself and says, I am warm. I have seen the fire. And the rest of it he makes into a god, his carved image. He falls down before it and worships it and prays to it and says, deliver me, for you are my god.
1: அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது.
2: They do not know nor understand, for he has shut their eyes so that they cannot see and their hearts so that they cannot understand.
1: அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதை தணல் அதன் தளரின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்லி தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை.
2: And no one considers in his heart, nor is there knowledge nor understanding to say, I have burned half of it in the fire. Yes, I have also baked bread on its coals. I have roasted meat and eaten it. And shall I make the rest of it an abomination? Shall I fall down before a block of wood?
1: என்ன மாதிரி கேள்வி இருக்கு பாருங்க.
2: See how the questions are here.
1: மரத்தை வெட்டி மரத்தை வளர்க்கிற.
2: You cut down a tree and you grow them up.
1: அந்த வளர்ந்த மரத்தை நீ திரும்ப வெட்டி துண்டு போட்டு அதை வைத்து நீ என்ன செய்கிறாய்னா நெருப்பை மூட்டுகிறாய்.
2: So the tree which has grown up, you cut it down and you burn it with fire.
1: அந்த நெருப்புல வந்து நீ வந்து இறைச்சி சமைச்சு சாப்பிடுற, பொரியலை சமைச்சு சாப்பிடுற.
2: So you burn your meat in that, you also roast and eat out of it.
1: அந்த மரத்தை வந்து எரிய வச்சு அதுலயே குளிர் காயிற.
2: And you also you burn that wood and you also warm in that.
1: கடைசியில அதுல ஒரு துண்டை எடுத்து ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு முன்னால வணங்கி என்ன ரட்சின்னு சொல்றியப்பா அப்படின்னு கேக்குற.
2: And at last you take a piece of that wood, make a image and you fall down at that before that wood and you say, deliver me.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: இந்த மனித ஞானம் என்று சொல்லுகிறது, உலக ஞானம் என்று சொல்லுகிறது, எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு கேட்டா அது பகுத்து அறிவு இல்லாத ஞானம்.
2: So the Bible says the wisdom of this world is irrational wisdom.
1: தெரியலையா உனக்கு?
2: So don't you understand that?
1: ஒரு உருவாக்கப்பட்ட மரம் உன்னை எப்படி ரட்சிக்கும்?
2: How can a tree that is formed can save you?
1: நீ வளர்த்த மரம் உனக்கு எப்படி தெய்வமாகும்?
2: A tree which you grow up, how can it become your god?
1: இத கூட உனக்கு பகுத்து அறியலையாப்பா?
2: So can't you understand even this?
1: ஒரு கல் எப்படி தெய்வமாகும்?
2: How can a stone become a god?
1: நீ என்ன செய்கிற? உனக்கு எங்க ஞானம் போனது?
2: So what are you doing? Where is your wisdom now?
1: இதை பகுத்து அறிகிறது இல்லையா?
2: Why don't you understand it properly?
1: நீயே ஒரு தெய்வத்தை உருவாக்க முடியுமா?
2: Can you yourself make a god?
1: பகுத்து அறிவில்லாத மனிதன்.
2: The Bible says this is the irrational man.
1: ஆனால் பாருங்க, தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா?
2: But how is the wisdom of God?
1: உலகம் வந்து பகுத்து அறியாத ஞானத்துல வளரும் போது தேவ ஞானம் வந்து புரிந்து கொள்ள முடியாத எட்டாத உயரத்தில் நிற்கிற ஞானம்.
2: When the world is growing up in irrational wisdom, God's wisdom is incomprehensible wisdom.
1: அதை ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது.
2: No person can comprehend his wisdom.
1: உதாரணமாக தேவ ஞானம் வெளிப்பட்டது எப்படின்னு சொன்னா அவருடைய ரட்சிப்பிலே வெளிப்பட்டது.
2: For example, the wisdom of God was revealed in his salvation.
1: அவர் எப்படி ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்?
2: How did he bring salvation to this world?
1: பாருங்க, அது எப்படி கொண்டு வந்தார்னா, மனிதனுடைய கணிப்பிலே தேவன் செய்தது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரிந்தது.
2: So in the intention of man or in thoughts of man, what the Lord did was totally insane to man.
1: தேவன் மனிதனாக பிறந்தது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியல.
2: God being born as a man could not be taken by a man.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனாய் பிறந்த இயேசு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிலுவையிலே அறிந்து அறையப்பட்டு மரித்தார் அப்படின்றத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல.
2: And more above all is that the Jesus was born as a man in this world who was actually crucified at the end. That could not be accepted by any man.
1: எப்படி சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் மற்றவர்களை ரட்சிக்க முடியும்?
2: How can a man who is crucified in the cross save others?
1: ஆனால் வேதம் சொல்கிறது,
2: but the Bible says,
1: அந்த மனிதனுடைய கண்கள்ல பைத்தியமா தெரிகிறது தான் தேவனுடைய பார்வையில ஞானமாய் வெளிப்பட்டது.
2: The thing which appears foolishness in the sight of man is the wisdom in the sight of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 21 ஆம் வசனத்திலிருந்து பாருங்க.
2: If you read 1 Corinthians chapter 1 from verse 21 onwards.
1: எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
2: For since in God's wisdom the world did not know God through wisdom, God was pleased to save those who believe through foolishness of the message preached.
1: இன்னொரு விதமா இது சொல்லணும்னா,
2: in other words,
1: அந்த வசனம் திரும்ப 21 வசனம் பாருங்க.
2: Verse 21.
1: தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்னு போட்டிருக்கு.
2: So it says in God's wisdom the world did not know God through wisdom.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: தேவன் வந்து மனிதன் ரட்சிப்பை பெறுவதற்கு மனித ஞானத்தை எவ்விதத்திலையும் அவன் பயன்படுத்த கூடாதுன்றதை தேவன் வைத்திருந்தார்.
2: So God rejected the possibility of salvation by human intellect and wisdom.
1: மனுஷ ஞானம் அதுல பயன்படவே கூடாது.
2: Man's wisdom should not be used in that.
1: அதனால மனுஷனுடைய ஞானத்தை எட்டினபடி தேவன் வந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கல.
2: So therefore God did not give salvation that could reach the human intellect.
1: மனிதனுடைய கண்கள்ல பைத்தியமா தெரிகிற ஒரு காரியத்தை வைத்துதான் தேவன் தம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றி முடித்தார்.
2: The Lord fulfilled his salvation only through things which appear foolishness in the sight of man.
1: இதை இப்படி சொல்லலாம், பைத்தியம்னு சொல்ற வார்த்தையை விட மனுஷனுடைய மூளைக்கு எட்டாதது புரியாதது அவனுக்கு சூனியமா இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் வந்து என்ன செய்தார்னா ரட்சிப்பை ஏற்படுத்தினார்.
2: Rather than saying foolishness, we can say that it is something like a mystery or something which you can understand. Through that the Lord actually fulfilled his salvation.
1: 22 வசனம் பாருங்க.
2: Verse 22.
1: யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
2: For the Jews ask for signs and the Greeks seek wisdom, but we preach Christ crucified.
1: அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்.
2: A stumbling block to the Jews and the foolishness to the Gentiles.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It's really surprising.
1: ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வந்து வைத்தா யூதருக்கு வந்து இடரலா இருக்கான், கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கான்.
2: When the Lord has kept salvation, it is a stumbling block to the Jews and foolishness to the Gentiles.
1: ஆனா உலகத்துக்கு பைத்தியமா தெரிந்ததை வைத்துதான் தேவன் உலகத்தையே ரட்சித்தார்.
2: But the Lord saved the entire world only through that which appeared foolishness to the world.
1: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே தான் 24 ஆம் வசனம் சொல்கிறது.
2: That's why verse 24 says.
1: யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார்.
2: Yet to those who are called both Jews and Greeks, Christ is God's power and God's wisdom.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, அதனால தேவன் வந்து தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Therefore when the Lord revealed his wisdom, he revealed in the verse 25.
1: இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது.
2: Because God's foolishness is wiser than human wisdom.
1: கவனிச்சீங்களா என்னன்னு
2: சொல்றது? Did you notice that?
1: தேவனுடைய பைத்தியம், அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால் தேவனுடைய ஞானத்தின் சிறிய அளவு

0: இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
1: But of him are ye in Christ Jesus, who of God is made unto us wisdom and righteousness and sanctification and redemption, that according as it is written, he that glorieth, let him glory in the Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முடிவு என்னன்னா, ஆண்டவர் கடைசியில கனமும் மகிமையும் துதியும் ஆரவாரமும் யாருக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா தேவனுக்கு வரணும்.
1: So because the Lord desired that all the glory, all the honor, all the respect, everything should come to the Lord at the end.
0: முடிவில மனுஷன் சொல்லக்கூடாது, என் ஞானத்தினால தான் நான் ரட்சிப்பை பெற்றுட்டேன் சொல்ல முடியாது.
1: At the end, man should not say that I have reserved or attained my wisdom only through my wisdom.
0: அவன் சொல்லுவான் கடைசியில,
1: he will say at last,
0: இது என் கண்ணுக்கு பைத்தியமா தெரிஞ்சது,
1: this appeared foolishness to me,
0: இது என்னுடைய கண்கள்ல புரியாததா இருந்தது,
1: this was totally understand it,
0: என்னால விளங்கிக் கொள்ள முடியாததா இருந்தது,
1: this was something which I cannot understand.
0: ஆனா இந்த விளங்கிக் கொள்ள முடியாத பைத்தியம் போல தெரிந்ததை வைத்து தேவன் இவ்வளவு பெரிய மகிமையை வெளிப்படுத்திட்டாரா?
1: But through this thing which is totally a foolishness to me, but the Lord has fulfilled such a great thing in my life.
0: நான் சொல்லுவேன், அதனால தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதன் ஞானம் பகுத்து அறிய முடியாத ஞானமா இருக்கிற வேளையில தேவனுடைய ஞானமோ அறிவுக்கு எட்டாத ஞானமா இருக்கிறது.
1: Therefore I could tell, when human wisdom is irrational wisdom, whereas God's wisdom is incomprehensible wisdom.
0: இரண்டாவது, தேவ ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் வித்தியாசம் என்ன?
1: The second difference between God's wisdom and human wisdom.
0: 73 ஆம் சங்கீதம் 22 ஆம் வசனம் பாருங்க.
1: Psalm 73 verse 22.
0: நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன்னு சொல்கிறேன்.
1: He says, I was so foolish and ignorant, I was like a beast before you.
0: இரண்டாவது சொல்லுவேன், மனிதனுடைய ஞானம் என்பது ஒரு கீழ்த்தரமானது அல்லது தரம் குறைந்த ஒரு ஞானம்.
1: So second I could tell, world's wisdom or human wisdom is inferior wisdom.
0: அதை நான் எப்படி சொல்லலாம்னா, அவர் சொல்கிறார் சங்கீதக்காரன் வந்து, நான் காரியம் அறியாத மூடனானேன், மிருகத்தை போல இருந்தேன்னு சொல்கிறேன்.
1: So here Sami says, I was so foolish and ignorant, I was like a beast.
0: எந்த சூழ்நிலையில் இது சொன்னாரு?
1: In what situation did he say this?
0: 3 வசனத்திலிருந்து அதே சங்கீதம் வாசிப்பீர்களானால்,
1: if you read verse 3, from verse 3 onwards in the same psalm,
0: அங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்த பொழுது மனவேதனைப்பட்டவர் பொறாமைப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் போகிறார்.
1: So when he saw the prosperity of the wicked, he was totally depressed and he was envious of them.
0: அவர் சொல்கிறாரு, மரண பரியந்தம் உங்களுக்கு இடுக்கனே கிடையாது.
1: He says, for there is no pangs in their death.
0: அவங்க பலன் ரொம்ப உறுதியா இருக்கு.
1: Their strength is firm.
0: அவங்க எந்த வருத்தத்திலும் அகப்பட மாட்டேங்கிறாங்க.
1: They are not in any trouble.
0: அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையோ உபாதையோ வேதனையோ அடைய மாட்டேங்கிறாங்க.
1: They don't go through any kind of plague or any problem or trouble.
0: பெருமையினால் நிறைந்திருக்கிறாங்க.
1: They are filled with pride.
0: கொடுமையினால் நிறைஞ்சிருக்கிறாங்க.
1: They are filled with violence.
0: கண்கள் எல்லாம் கொழுப்பாக எட்டி பாக்குது.
1: Their eyes bulge with abundance.
0: அவங்க இருதயம் விரும்புறதை விட அதிகமா நடக்குது.
1: They have more than their heart could desire.
0: அவங்க கொடுமை பேசுகிறாங்க.
1: They speak wickedness.
0: இருமாப்பா பேசுறாங்க.
1: They speak loftily.
0: வான பரியந்த வாய் எட்டற வரைக்கும் பேசுறாங்க.
1: They set their mouth against the heavens.
0: அப்போ 12 வசனத்துல அவர் சொல்றாரு,
1: In verse 12 he says,
0: இவர்கள் துன்மார்க்க,
1: they are ungodly.
0: இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறாங்க.
1: They are always at ease and they increase in riches.
0: நீங்கள் தொடர்ந்து 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா,
1: If you read again verse 16,
0: அதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்ததுன்னு சொல்லுவேன்.
1: He says, when I thought how to understand this, it was too painful for me until I went into the sanctuary of God, then I understood their end.
0: இவர் ரொம்ப நாள் துக்கத்தில் இருந்திருக்கிறார்.
1: He was in the sorrow for a long time.
0: ரொம்ப நாள் வேதனையில் இருந்திருக்கிறார்.
1: He was in this depression for a long time.
0: ரொம்ப நாள் மன வருத்தத்தில் உட்கார்ந்திருக்கிறார்.
1: He was totally feeling pain in his heart for a long time.
0: அதை கண்டு பொறாமைப்பட்டார், எரிச்சல் பட்டார்.
1: He was envious and greedy about them.
0: என்ன இது துன்மார்க்கனுக்கு இப்படி ஒரு வாழ்வா?
1: Why this wicked is having such a kind of
0: இப்படி இவன் நல்லா இருக்கிறான்?
1: Why is living a prosperous life?
0: இவ்வளவு துன்மார்க்கம் பண்ணி அக்கிரமம் பண்ணி எப்படி இவனால் இப்படி இருக்க முடியுது?
1: But having committed so much of wickedness, how is he able to live a prosperous life?
0: நினைத்து இரவும் பகலும் போட்டு உளைச்சலுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறான்.
1: So he was totally tormented as he thought about this day and night.
0: கடைசில தேவனுடைய ஆலயத்துக்கு போனா அவங்க முடிவை கர்த்தர் காமிச்சாராம்.
1: So at last when he went to the temple of God, the Lord showed their end.
0: அது வரைக்கும் மனசுக்கு வசனமா இருந்துச்சாம்.
1: Until then it was painful to him.
0: அவர் சொல்றார் கடைசில நான் வந்து ஒரு மூடன மாதிரி இருந்திருக்கேன்.
1: He says at last I was like a fool.
0: உமக்கு முன்பா ஒரு

0: மிருகம் போல இருந்திருக்கேன் ஆண்டவரே.
1: He says I was like a beast before you Lord.
0: ஒண்ணுமே புரியாதவனா இருந்திருக்கேனே.
1: I was a person who did not understand anything.
0: அதான் நான் சொல்வேன் மனுஷனுடைய ஞானம் பாருங்க ரொம்ப தரம் தாழ்ந்த ஞானம்.
1: That's why I could tell you man's wisdom is inferior wisdom.
0: பொதுவாக நம்முடைய ஞானத்தை வைத்து உலக ஞானத்தை வைத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அநேக வேளை தவறாக கணித்துறோம்.
1: So many times when we see things in this world through human's wisdom we will consider them in a wrong way.
0: நம்மளால வந்து முழு படத்தையும் பார்க்க முடியல.
1: We will not be able to see the entire picture.
0: முழு உண்மையை அறிய முடியல.
1: We will not be able to understand the entire truth.
0: நம்ம ஏதோ ஒன்ன கொஞ்சத்தை பிடிச்சிட்டு ஒன்ன பார்த்துட்டு அதுலயே முடிவெடுத்து அதுக்காக
1: We will see only one part and we will just have one small thing and we will take a decision based on that and we will be in that sorrow.
0: அதுவே நமக்கு துக்கமா மாறிடும்.
1: That becomes a great sorrow for us.
0: அவர் சொல்றார் இத பார்த்து பார்த்து இத்தனையோ நாள் சஞ்சலத்திலே கடந்தேன்.
1: So he says I was looking at this and it was really painful for me.
0: கடைசில கண்டுபிடிச்சேன் நான் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருந்திருக்கேனே.
1: At last I found out that I was such a fool.
0: ஒரு மிருகம் போல இருந்திருக்கேனே.
1: I was like an animal.
0: கர்த்தர் மாத்திரம் இதுனுடைய முடிவை காமிக்கலனா நான் கடைசிக்கு துக்கத்திலே தான் உட்கார்ந்திருப்பேன்.
1: If God would have not shown their end I would be sitting in this pain and sorrow.
0: மனுஷனுடைய ஞானம் எப்படி பட்டதுனா தரம் தாழ்ந்த ஞானம்.
1: Human wisdom is inferior wisdom.
0: ஆனால் தேவனுடைய ஞானம் எப்படி பட்டது தெரியுமா?
1: But how is God's wisdom?
0: அது முடிவில்லாத அல்லது எல்லை இல்லாத அளவிட முடியாத ஞானம்.
1: It is infinite wisdom.
0: நம்முடைய ஞானம் ரொம்ப குறைவானது.
1: Our wisdom is inferior.
0: தேவனுடைய ஞானம் அளவிட முடியாது.
1: But God's wisdom is infinite.
0: நீங்கள் ஏசாயா 55:8-9 வசனங்களை பாருங்க.
1: If you read Isaiah 55:8-9,
0: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord.
0: பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
1: For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts than your thoughts.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: எவ்வளவு உயர்ந்திருக்கான்?
1: How far, how high?
0: வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்திருக்கான்.
1: So for as the heavens are higher than earth, our thoughts are different from his thoughts.
0: உண்மையா சொல்றேன், நம்ம ஞானம் எல்லாம் வந்து தேவனுடைய தராசுக்கு முன்னாடி நிறுத்துறது கூட தகுதி இல்லாது.
1: So truly to say our wisdom cannot stand before the balance of God.
0: நம்மால் அவருடைய ஞானத்தோடு நம்முடைய ஞானத்தை ஒப்பிடவே முடியாது.
1: We cannot compare our wisdom with God's wisdom.
0: நம்முடைய தேவனுடைய ஞானம் எட்டி பிடிக்க முடியாத அளவற்ற ஞானம்.
1: Our God's wisdom is infinite that we cannot reach at all.
0: 147 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசித்தீங்கனா,
1: If you read Psalm 147 verses 4 and 5.
0: அவர் நட்சத்திரத்தின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
1: He counts the number of the stars. He calls them all by name.
0: நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது.
1: Great is our Lord and mighty in power. His understanding is infinite.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்கள் எரேமியா 32:19 வாசித்தால்,
1: If you read Jeremiah 32:19,
0: யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர்.
1: You are great in counsel and mighty in work.
0: அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன.
1: For your eyes are open to all the ways of the sons of men to give everyone according to his ways and according to the fruit of his doings.
0: தானியேல் 2:21-22 பாருங்க.
1: Daniel 2:21-22.
0: அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
1: He changes the times and season, he removes kings and establishes kings, he gives wisdom to the wise and knowledge to those who have understanding, he reveals the deep and hidden things, he knows what is in the darkness and light dwells with him.
0: இதை வந்து பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய ஞானத்தின் அளவை பத்தி பேசும்போது,
1: When Paul speaks about beauty of God's wisdom,
0: Romans 11:33 பாருங்க.
1: If you read Romans chapter 11 from verse 33 onwards,
0: தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது.
1: Oh, the depth of the riches both of the wisdom and the knowledge of God, how unsearchable.
0: அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்.
1: How unsearchable is with judgments and untraceable is ways.
0: கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்?
1: For who has known the mind of the Lord?
0: அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவன் யார்?
1: Or who has been his counselor?
0: தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்?
1: Or who has ever first given to him and has to be repaid?
0: சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக.
1: For from him and through him and to him are all things, to him be the glory.
0: எவ்வளவு மகிமையான தேவன் நம்முடைய தேவன்.
1: How glorious is our God.
0: அவருடைய ஞானம் எவ்வளவு உயர்ந்தது.
1: How infinite is his wisdom.
0: அதற்கு அளவே இல்லை.
1: There is no limit to it.
0: நிறைய வழியில பாருங்க, நாம இந்த கொஞ்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு கொஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு வருத்தத்தில் இருக்கோம் தெரியுமா?
1: So many times having this small wisdom and a little wisdom, we are in much a sorrow.
0: காரியங்கள் புரியாததனால எவ்வளவு துக்கத்தில் இருக்கோம் தெரியுமா?
1: So we always remain in pain and sorrow because we could not understand things.
0: நம்முடைய கண்களுக்கு காரியங்கள் தெரியாததனால எவ்வளவு பயத்தில் இருக்கோம் தெரியுமா?
1: Since things are not seen by eyes, we live in a fear.
0: நிறைய வேளையில காரியங்களின் ஒரு சின்ன ஒரு கடுகு போல உன்னை பார்த்துட்டு நாம எவ்வளவு வாக்குவாதங்களும் எவ்வளவு விரோதங்களும் பொறாமைகளையும் உள்ள வளர்த்துக்கிறோம் தெரியுமா?
1: Many times having known a mustard seed size of thing, we just grow up hatred, hostility and kind of bitterness in us.
0: நம்முடைய ஞானம் வந்து தரம் தாழ்ந்த ஒரு ஞானம்.
1: Our wisdom is inferior wisdom.
0: ரொம்ப குறைவான ஞானம்.
1: It is very inferior.
0: ஆனால் தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம்.
1: But God's wisdom is infinite wisdom.
0: மூன்றாவது தேவனுடைய ஞானத்தினுடைய மேன்மையும் மனித ஞானம் அல்லது உலக ஞானத்தினுடைய சிறியவற்றையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: Next I want to show the third difference between God's wisdom and the world's wisdom.
0: யாக்கோபின் நிருபம் 4:13-14 பாருங்களேன்.
1: James chapter 4 verses 13 and 14.
0: மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள்.
1: Come now you who say, today or tomorrow we will go to such and such a city, spend a year there, buy and sell and make a profit.
0: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது.
1: Whereas you do not know what will happen tomorrow.
0: உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது?
1: For what is your life?
0: கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது.
1: It is even a vapor that appears for a little time and then vanishes away.
0: மூன்றாவது உலக ஞானத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அது தற்காலிகமான ஞானம்.
1: And third characteristic of world's wisdom is it is interim wisdom.
0: அது தற்காலிகமானது.
1: It is interim.
0: அதுக்கு நேற்றைக்கு நடந்ததும் புரியல.
1: It did not understand what happened yesterday.
0: இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதும் புரியல.
1: It cannot understand what is happening now.
0: நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல.
1: And it doesn't know what will happen tomorrow.
0: அதான் அவர் சொல்றாரு, இன்னன்னைக்கு இத செஞ்சிருமோனு சொல்லி பேசுறியப்பா, நாளைக்கு உன் கையில இல்லன்னு உனக்கு தெரியாதா?
1: So here he says, you want to say, you say that we can do such and such a thing, but do you know what will happen tomorrow?
0: நாளைக்கு என்ன நடக்கும்னே உனக்கு ஒண்ணுமே தெரியாது.
1: You don't know what will happen tomorrow.
0: அவர் சொல்ற அவ்வளவுதான் ஞானம்.
1: So that is your wisdom.
0: நாளைய விட்டுருங்க.
1: Just live tomorrow.
0: அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா?
1: Do we know what will happen the next moment?
0: அடுத்த நிமிஷம்.
1: The next minute.
0: தெரியாது.
1: We don't know.
0: நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது.
1: We don't know what will happen to us and also what will happen to others.
0: அடுத்த நிமிடம் நம்முடைய பூமியில என்ன நடக்கும் நமக்கு தெரியாது.
1: We don't know what will happen in our earth the next minute.
0: இன்றைக்கு பாருங்க, அந்த ஆக்சிடென்ட்ஸ் சொல்றாங்கல்ல, விபத்துகள்.
1: Today they speak about accidents.
0: இந்த வேளையில இந்த காலங்களில் வந்து இந்த இயற்கை சீற்றங்களால் அழிவுன்னு சொல்றாங்கல்ல.
1: So in this season we have catastrophic events.
0: அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாதனால அதுலேருந்து அவங்க தப்பித்து கொள்ளவே முடியல.
1: It's because people doesn't know what will happen the next minute. They are not able to escape from that.
0: அவங்க ஞானம் வந்து இப்பொழுது பார்க்கறத மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும், அதையே முழுசாக கிரகிச்சிக்க முடியல.
1: So their wisdom can only see things in the present and that too they cannot understand completely.
0: எப்படிங்க நீ வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிறது?
1: How can you know your future?
0: அதுதான் மனுஷனுடைய குறைந்த ஞானம்.
1: That is the very meager wisdom.
0: அது ஒரு தற்காலிகமான ஞானம்.
1: That is an interim and temporary.
0: ஆனா தேவனுடைய ஞானத்தை பாருங்க.
1: But when you look at the wisdom of God.
0: ஏசாயா 44:9-10 பாருங்களேன்.
1: Isaiah 44 verses 9 and 10.
0: விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள்.
1: They that make a graven image are all of them vanity, and their delectable things shall not profit, and they are their own witnesses, they see not nor know, that they may be ashamed.
0: இதில் நான் 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இது அதில் பார்த்தீங்கன்னா அவர் யார்னா ஆரம்பத்திலிருந்து முடிவை நமக்காக வகுக்கிறவர்.
1: ஸோ இன் திஸ் வர்சஸ் 9 and 10 ஹி சேஸ் ஹி இஸ் தி லார்ட் ஹூ ஆக்சுவலி நோஸ் ஃப்ரம் தி பிகினிங் அன்டில் தி எண்ட்.
0: அவர் ஆரம்பத்திலிருந்து காரியங்களை வகுத்து பார்க்கிறவர்.
1: ஸோ ஹி இஸ் எ காட் ஹூ இஸ் அன் இன்டர்மியபிள் காட்.
0: அவர் முடிவை அறிந்திருக்கிறவர்.
1: ஹி இஸ் தி ஒன் ஹூ நோஸ் ஆர் எண்ட்.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அவருடைய ஆலோசனை நிலைத்து நிற்கும்.
1: ஸோ ஹிஸ் கவுன்சில் ஷல் ஸ்டாண்ட்.
0: மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது.
1: Man will not know anything.
0: அடுத்த நிமிஷம் நடக்கிறது தெரியாது.
1: They don't know what will happen the next moment.
0: முடிவையும் ஆரம்பத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
1: But we have a God who knows our beginning and the end.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் நினைக்கிறேன் இந்த ஞானம் தான் தேவனுடைய ஞானத்திற்கும் மனுஷ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது.
1: So I think this is the one which shows the difference between God's wisdom and human wisdom.
0: இந்த வசனத்தை பாருங்க.
1: If you look at this verse,
0: நீங்கள் ஏசாயா 46 மன்னித்துக் கொள்ளுங்க நான் தவறா சொல்லிட்டேன். 46 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தால்.
1: If you read Isaiah 46 verses 9 and 10.
0: 46 9-10.
1: Verses 46 verses 9 and 10.
0: முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை.
1: Remember the former things of old, for I am God and there is no other God. I am God. And there is none like me.
0: 10 வசனம் பாருங்க.
1: Verse 10.
0: அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன்.
1: Declaring the end from the beginning and from ancient times things that are not yet done.
0: எப்படி ஆண்டவர் அறிவிக்கிறாரா?
1: How does the Lord declare?
0: அந்தத்தில் உள்ளத ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்ணிறாருன்னா விவரிச்சிறாரா.
1: The Lord declares the end from the beginning.
0: என்ன அருமையா இருக்கு.
1: How beautiful it is.
0: அவர் அவரை போல ஒருவரும் இல்லைன்னு அவர் சொல்றாரு.
1: He says there is none like him.
0: இன்னும் நடக்காதவைகளை ஆதி முதற்கொண்டு சொல்லிறேன்.
1: And he also says things which are not yet done from ancient times.
0: பூர்வ காலத்திலே உங்களுக்கு சொல்லிறேன்.
1: I have told you from ancient times.
0: அதுதான் தேவனுடைய ஞானம்.
1: That is the wisdom of God.
0: மூன்று காரியங்களை சொன்னேன்.
1: I told you 3 things.
0: முதலாவது மனித அல்லது உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் வித்தியாசம் என்ன?
1: What is the first difference between God's wisdom and world's wisdom?
0: முதலாவது மனிதனுடைய ஞானம் வந்து பகுத்து அறிய முடியாத ஞானம். தேவனோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஞானம் உள்ளவராக இருக்கிறார்.
1: First, human wisdom is irrational wisdom, whereas God's wisdom is incomprehensible wisdom.
0: இரண்டாவது மனிதனுடைய ஞானம் என்பது அல்லது உலக ஞானம் என்பது மிகவும் குறைவான ஒரு ஞானம். தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம்.
1: Second, human wisdom is inferior wisdom, whereas God's wisdom is infinite wisdom.
0: மூன்றாவது உலக ஞானம் என்பது தற்காலிகமான ஒரு ஞானம், ஆனால் இந்த தேவனுடைய ஞானமோ எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத ஞானம்.
1: And third difference is human wisdom is interim wisdom, whereas God's wisdom is intermeable wisdom.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த காலையில இந்த ஞானத்தை ஏன் இந்த இதுல நான் முக்கியப்படுத்துறேன்னா அந்த வசனம் சொல்லுது இந்த ஞானம் என்ன ஞானம்னா மெய் ஞானம்.
1: So why do I emphasize this wisdom this morning? It's because that verse says it is the true or sound wisdom.
0: அந்த மெய் ஞானத்தை உங்க கண்களை விட்டு விலக்கிறாதன்னு சொல்லிருக்கு.
1: It says do not depart the true wisdom from your eyes.
0: மூன்று காரியங்களை சொல்றேன் பாருங்க.
1: Actually 3 things.
0: முதல்ல தேவன் ஞானம் உள்ளவர்.
1: First, God is wise.
0: இரண்டாவது தேவன் ஞானத்தை தருகிறவர்.
1: Second, God gives wisdom.
0: மூன்றாவது தேவனே ஞானமானவர்.
1: And third, God is wisdom.
0: மூன்று காரியம்.
1: 3 things.
0: முதலாவது தேவன் ஞானம் ஞானமுள்ளவர்.
1: First, God is wise.
0: இரண்டாவது தேவன் ஞானத்தை தருகிறவர்.
1: Second, God gives wisdom.
0: மூன்றாவது தேவனே ஞானமாக இருக்கிறவர்.
1: And third, God is wisdom.
0: தேவனே ஞானமாக இருக்கிறவர்.
1: God is wisdom.
0: கிறிஸ்து கிறிஸ்துக்குள் தேவனே ஞானமாக இருக்கிறார்.
1: And in Jesus Christ God is wisdom.
0: கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார்.
1: And Christ is our wisdom.
0: நாம செய்ய வேண்டியது நம்முடைய கண்களை அவர் மேலேயே நம்ம நோக்கமா இருக்கணும்.
1: So we are supposed to do is we have to set our eyes upon him.
0: அவர் மேலேயே நம்ம நோக்கமாக இருந்து அவரை விசுவாசிப்போமானால்
1: when we are focused on him and set our eyes upon him and we believe
0: அந்த ஞானம் நம்மை ஞானிகளாக மாற்றும்.
1: That wisdom will make us wise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் நினைக்கிறேன் அதனால தான் தேவனுடைய ஞானத்தை நீங்க பற்றி கொள்வீங்களானா நீங்க எதற்கும் காலத்துக்கும் பயப்படவே மாட்டீங்க.
1: That's why if you hold on to the wisdom of God, you will not fear anything.
0: அவர் கடந்த காலத்துக்கும் தேவனா இருக்கிறாரு.
1: Because he is God for the past.
0: இன்றைக்கு நடக்கிறவைகளை அவர் ஆளுகை செய்கிறாரு.
1: He also rules the present.
0: இனி சம்பவிக்க போகிறவைகளை அறிந்து நன்மையாகவே நமக்கு செய்கிறார்.
1: And he knows the thing of the future and he does it for our good.
0: பாருங்க, நாம இந்த கொஞ்ச ஞானத்தை வச்சிட்டு எவ்வளவு காரியங்களை பெஸ்ட்டா நம்ம ஆயத்தம் பண்ணணும் நினைக்கிறோம் தெரியுமா?
1: See, having this little wisdom, we always want to prepare the best things in this world.
0: பாருங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நீங்க ஆயத்தம் பண்ணணும்னா,
1: even if you want to arrange a function,
0: உங்க வீட்டு கல்யாணத்தை ஆயத்தம் பண்ணு வெச்சிடுங்க.
1: Just consider you want to conduct a marriage in your
0: family. உங்க வீட்ல தளம் போடணும்னு வெச்சிடுங்க.
1: So if you want to lay the terrace roof,
0: lay the roof, அவங்க மேல தளம் போடணும்னா, அது இருக்கிற கொஞ்ச ஞானத்தை வெச்சிட்டு எவ்வளவு திட்டம் போடுறீங்க தெரியுமா?
1: You know, if you want to lay a roof, see how much you plan with the little wisdom you have.
0: எந்த சீசன்ல வைக்கிறது?
1: In which season we can have that?
0: எப்போ ஆரம்பிக்கிறது?
1: When to start?
0: எப்போ முடிச்சா சரியா இருக்கும்?
1: And when it be good if we complete it?
0: இவ்வளவு யோசிக்கிறீங்களே, இதெல்லாம் எதை வைத்துன்னு கேட்டா கடுகு மாதிரி இருக்கிற ஞானத்தை வச்சுட்டு இவ்வளவு யோசிக்கிறோம்.
1: So you plan and think all these things just by having wisdom which is the size of a mustard seed.
0: நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கொஞ்ச ஞானத்தை வச்சுக்கிட்டே நாம இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு நல்லதா நினைக்கிறோம் அப்படின்னா, அளவே இல்லாத ஞானத்தை உள்ள தேவன் எவ்வளவு ஆழமா யோசிப்பாரு.
1: See, when we have such a kind of inferior wisdom but we think it to be perfect, see how much God will plan to be good and perfect when he has this infinite wisdom.
0: அவர் எவ்வளவு சிறந்த வெளி பெறன சிறந்த முடிவுகள் வரணும்னு யோசிப்பாரு.
1: See how much he will think in such a way to bring the best results.
0: எவ்வளவு சிறந்த உபகரணங்களை தேவன் பயன்படுத்துவாரு.
1: See what kind of best provisions will God use.
0: எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நம்ம வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவாரு.
1: What kind of best people will God bring into our life.
0: எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள முடிக்கணும் நினைப்பாரு.
1: And with what a duration he want us to complete
0: it. இந்த தூசி மாதிரி ஞானத்தை வச்சிட்டே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோமே, அப்ப தேவனுடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெருசா இருக்கும்.
1: Having the wisdom in the size of a dust, when we think so much great things, how much great will God think having an infinite wisdom.
0: ஆகவே தான் எரேமியா 29:10 ஆண்டவர் சொல்றாரு.
1: That's why the Lord says in Jeremiah 29:10,
0: நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
1: For I know the plans that I have for you.
0: அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கானவைகள்.
1: Plans to prosper you and not to harm you.
0: உன்னை எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கிறதுக்காக நான் நினைச்சிருக்கிறேன்.
1: And I that also give you an expected end.
0: இந்த காலையில நான் சொல்வேன், நம்ம கண்களை நம்ம ஞானத்தின் மேல வைக்காதீங்க.
1: This morning I tell you, don't set your eyes upon your wisdom.
0: தேவ ஞானத்தை நம்புங்க.
1: Trust the wisdom of God.
0: அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர்.
1: He does everything beautiful in its own time.
0: அந்த ஞானத்தின் மேல் உங்கள் கண்களை பதிப்பீர்களானால்,
1: if you set your eyes upon that wisdom,
0: கடந்த காலத்துல நடந்தவைகளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிய விட்டாலும், தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிப்பீங்களா, ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்.
1: Though you don't understand the meaning of the things that happened in your past, but if you have a belief and trust that the Lord knows everything, then you have a great peace.
0: இன்றைக்கு நிகழ்ந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு புரியாத போது நீங்க விசுவாசிங்க, என் தேவன் இவைகளை நான் அறிவதை பார்க்கிலும் அறிந்திருக்கிறார்.
1: Even today in the present world, present days, if you don't understand things happening in the present, just believe that the Lord knows everything whatever is not understandable.
0: அதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும்.
1: That will give a great joy to you.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே?
1: You don't know what will happen tomorrow, right?
0: ஆனால் பூர்வ காலத்திலேயே நடக்க போகிறவைகளை அறிந்திருக்கிற தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படின்னு நம்முடைய கண்களை இந்த மெய் ஞானத்தின் மேல பதிப்பீர்களானா, நீங்க வருங்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்பீங்க.
1: But if you set your eyes upon this true wisdom, having known how the Lord knows everything right from the ancient times, then you will always endure and encounter this future with boldness.
0: சுருக்கமாக சொன்னால்,
1: in short,
0: தேவனுடைய ஞானத்தை உன் கண்களை விட்டு நீ விலக்காமல் இருப்பாயானால்,
1: if you don't depart the wisdom of God from your eyes,
0: நான் சொல்வேன் மூன்று காரியம் நடக்கும்.
1: There are three things that will happen.
0: கடந்த காலத்தை குறித்து நீ சமாதானமா இருப்பாய்.
1: You will be peaceful about your past.
0: நிகழ்காலத்தில் சந்தோஷமா இருப்பாய்.
1: You will be happy in the present.
0: வருங்காலத்தை குறித்து நீ நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பாய்.
1: You will be with a hope about your future.
0: மறுபடியும் சொல்கிறேன்,
1: I repeat it.
0: தேவனுடைய ஞானத்தை நம்புவாயானால்,
1: if you believe the wisdom of God,
0: கடந்த காலத்தை குறித்து நீ சமாதானமா இருப்பாய்.
1: You will be peaceful about your past.
0: நிகழ்காலத்தை குறித்து மகிழ்ந்திருப்பாய்.
1: You will be happy about your present.
0: வருங்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பாய்.
1: And you will have a hope about your future.
0: ஆகவே தான் ஞானி சொல்கிறார்,
1: That's why the
0: என் மகனே, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் உன் கண்களை விட்டு பிரியாம பாத்துக்கோ.
1: My son, let them not depart from your eyes, that is sound wisdom and discretion.
0: ஆண்டவரே, என்னுடைய கண்களை விட்டு உம்முடைய ஞானத்தை குறித்த அறிவை நான் விளக்காமல் இருக்க எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க.
1: Let us ask Lord, give me grace that I may not depart that sound and true wisdom which is your wisdom from our eyes.
0: தேவனுடைய சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய நம்பிக்கை உங்களை நிரப்புவதாக.
1: May God's peace, God's happiness, joy and God's hope fill your life.
0: ஜெபமனோமா.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Lord, our loving God, we praise you, Lord.
0: நீரே மெய்யான ஞானம்.
1: Lord, you are the true wisdom, Lord.
0: அந்த ஞானத்தை எங்களால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது.
1: Lord, that wisdom cannot be understood completely by us.
0: அந்த ஞானத்தை எங்களால் அளக்கவே முடியாது.
1: Lord, that we cannot measure, Lord.
0: அந்த ஞானத்தை எங்களால் முழுவதுமாக அங்கீகரிக்கவே முடியாது.
1: Lord, that wisdom cannot be fully accepted and acknowledged.
0: ஆண்டவரே, எங்களால் அதை வந்து அடையவே முடியாது.
1: Lord, we cannot attain that wisdom, Lord.
0: அவ்வளவு உயர்ந்த ஞானம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர்.
1: Lord, you stand with such a great wisdom, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்கு முடிவே இல்லை.
1: Lord, there is no end to your wisdom, Lord.
0: அதை டெர்மினேட்டே பண்ண முடியாது ஆண்டவரே.
1: We cannot terminate your wisdom.
0: ஆண்டவரே, எங்களுடைய ஞானம்லாம் தற்காலிகமானது.
1: Our wisdom is temporary, Lord.
0: ஆனால் உம்முடைய ஞானமோ முடிவே அதது.
1: But your wisdom is infinite, Lord.
0: அந்த ஞானத்தை மெய்ஞானமாக எங்கள் கண்களை விட்டு விலக்காமல் காத்துக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace that we may keep that wisdom as a true wisdom in our and not depart from our eyes.
0: அதனால் உண்டாகிற சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை எங்கள் உள்ளத்தை நிரப்பு.
1: And Lord, this peace, joy and hope that comes out of that wisdom, may it fill our hearts, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.

அது நியூ ஜெர்சியில் உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த பாட்டி அம்மா தன்னை விட மிக உயரமான அலமாரியின் முன்னால் நின்று ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள் அடங்கிய அந்த பாட்டிலை எடுக்க முற்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பாட்டில் அலமாரியின் உயரமான பகுதியில் உள்பக்கம் இருந்த காரணத்தால் அவர்களால் அதை எட்டி எடுக்க முடியவில்லை. அருகில் வந்த ஒரு பெண்ணிடத்தில் அந்த பாட்டிலை எனக்கு எடுத்துத்தர முடியுமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்த அந்த பெண் அந்த பாட்டிலை அந்த அம்மாவின் கரத்தில் எடுத்து கொடுத்து கொண்டே, இந்த குறிப்பிட்ட கம்பெனியினுடைய இந்த பொருளை நீங்கள் ஏன் வாங்குகிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அதற்கு அந்த பாட்டியம்மா, ஜெர்மனி தேசத்தை நாசி மக்கள் ஆண்டு வந்த நாட்களில் சுமார் 600,000 யூத மக்களை கொன்று குவித்தார்கள். வேறு யாராவது யூதர்கள் யாரையாவது ஒழித்து வைத்திருப்பதை நாசி வீரர்கள் கண்டுபிடித்தால் கண்டுபிடித்தவர்களையும் ஒழித்து வைத்தவர்களையும் சுட்டு கொன்று போடுவார்கள். இதை குறித்த அறிவிப்பு சுவரட்டிகளிலும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தன. எனவே ஒரு சிலரே இப்படி தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று துணிவோடு ஒழித்து வைத்தார்கள். கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாட்களில் இந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளை தயாரித்த கம்பெனி முதலாளி எங்கள் குடும்பத்தை ஒழித்து வைத்து நாசி வீரர்களின் கைக்கு எங்களை தப்புவித்தார். எனவே ஒவ்வொரு முறையும் நான் கடைக்கு வரும்பொழுது அந்த கம்பெனியிலிருந்து செய்யப்படும் இந்த பொருளைத்தான் நான் வாங்குவேன் என்று கூறினார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய உயிரை பாதுகாத்தவர்களை நாம் எத்தனை அதிகமாக மதிக்கிறோம், அவர்களுக்கு எந்த அளவு நன்றி கூற விரும்புகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவும் நாம் நித்தியமான அழிவுக்குள்ளே செல்லாதபடி நம்மை பாதுகாக்க தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். யார் யார் இயேசு எனக்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்கும் நித்திய வாழ்க்கைக்குள்ளே செல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்வோம் என்றால், நாமும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழவும் அவருடைய வார்த்தைக்கு அனுதனமும் கீழ்ப்படியும் வேண்டியது எத்தனை முக்கியமானதில்லையா? இயேசு எனக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுக்காமல் இருந்திருப்பார் என்றால் நானும் நித்திய அக்கனிக்குள்ளே போடப்படுவேன் என்பது எத்தனை பயங்கரமான உண்மை இல்லையா? இன்றே நாம் அதை புரிந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைப்போமா?

Thank you, Jesus. Nandri Andurai, Tudikuramapa, Tudikuramapa, Tudikuramapa. It is a time to worship the Lord. It's a time to tell Lord how much you love Him. அவரை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம்.

leads us. எங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோணல்களை சபைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அற்புதமான வல்லமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், ஹாலிலூயா. பெரியவராய், பரிசுத்தராய், சர்வ வல்லவராய் நீர் இருப்பதற்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. Thank you, Jesus. Nandri Andure. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus.

அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் இடையிலே சிக்கி நின்ற பொழுது பார்வோன் நினைத்தான், இவங்களுக்கு வழியே கிடையாது, இவங்களுக்கு இனி வழியே கிடையாது, இவர்கள் என்னுடைய கையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் பாதை காட்டுகிற ஒரு தேவன், பாதை இல்லாத இடத்திலே பாதை காட்டுகிற தேவன் அவர்களுக்கு முன்பதாக செங்கடலிலும் ஒரு பாதையை திறந்து கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு முன்பதாக பார்வோன் தலை குனிந்து நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாய் சென்று பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாக, பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நமக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah.

கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏராளமானவர், தாராளமானவர். ஹாலிலூயா, ஹாலிலூயா. அவர் குறைத்து கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் தன்னுடைய கரத்தை குறுக்குகிறவர் அல்ல, அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹாலிலூயா, ஹாலிலூயா சொல்லுங்களேன்.

ஆண்டவரே பாச்சலுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவர். சொல்ல முடியுமா சத்தமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நீர் ஒருவரே எனக்கு போதும். லார்ட், யூ ஆர் மோர் தன் இனப் ஃபார் மீ, யூ மோர் தன் இனப் ஃபார் மீ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஏராளமாய் தாராளமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் குறைவாய் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

மேன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், ஆண்டவரே பொருளாதாரத்திலே குறைவுபட மாட்டேன், இதிலுமே எனக்கு ஒரு குறைவு கிடையாது. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக மக்கள் நன்றி.

சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினாலே என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are able to fulfill all my needs. You are able to fulfill all my needs. You are Jehovah Jireh. Jehovah Yireh. என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையிலும் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிய சுலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the great privilege to come into your presence and to worship your heavenly Father. To make your heart glad. உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை நிறுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We have come with a lot of questions. எங்களுடைய இருதயங்களில் கேள்விகள் உண்டு, இருதயங்களில் அநேக யோசனைகள் உண்டு. ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் கதை திறந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஒன்று ராஜாக்கள் 4 அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். சீசாவின் குமாரனாகிய எலிகரோப்பும் ஆஹியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனையா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் ஆசாரியா மணியக்காரனும் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூர் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிசர் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான். ராஜாவுக்கு அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஊரன் குமாரன், இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தெக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்திலும் சல்பீனிலும் பெச்சிமேசிலும் ஏலோன் பெத்தானியாவிலும் இருந்தான். ஏதோனின் குமாரன், இவன் அறுபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்போ சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாப்பின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூத்தின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தாராகும் மெகிதோவும் சர்தலாவுக்கு பக்கமாகவும் ஜோஸ்ரயேலுக்கு கிழக்காகவும் பெத்சியான் தொடங்கி ஆபேல் மெக்கொல்லா மட்டும் யக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சியான் அனைத்தும் இருந்தான். கேபேரின் குமாரன், இவன் கிலியாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கிலியாத்தில் உள்ள மனேசேயின் குமாரனாகிய ஜாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாக்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களில் உள்ள ஆர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. தோவின் குமாரன் அகினதாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ் இவன் நப்தாலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசிபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சிமேயி, இவன் பெஞ்சமீனில் இருந்தான். ஊரின் குமாரன் கேபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கிலியாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். ஜூதாவும் இஸ்ரவேலும் கடற்மணலத்தனை ஏராளமாயிருந்தது. புசுத்து குறித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். 1 சாலமோனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் ஒளிமான்களையும் வரையாடுகளையும் கொடுமையான பறவைகளைத் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சம் முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கிய பெர்சபா மட்டும் ஜூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள்.
சாலோமோனுக்கு 4000 இரத குதிரைகளாகங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரர்கள் ஒருவரே ஒருவரும் தன் தன் மாதத்திலே சாலோமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வட்கொதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலோமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனியான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலோமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ட்ராஹியானாகிய எத்தானியிலும் ஏமான் கல்ஹோல் தர்த்தா என்னும் மகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தார். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டு 1005. லீபனூனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலோமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நாணயதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள்.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 31:15 வசனத்தை வாசிக்கும் போது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்லுவார். இந்த முதல் வார்த்தையிலே என் காலங்களை ஆண்டவர் கரத்திலே வைத்திருக்கிறார். ஒரு பொறுப்பு நிறைந்த, பாதுகாப்பு கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிற, உயர்த்துகிற, வல்லமை நிறைந்த என் ஆண்டவருடைய கரத்திலே என் காலங்களை நான் வைத்திருக்கிறேன். மிக அழகாய் சொல்கிறார் பாருங்கள், என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய காலங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய காலங்களையும் ஆண்டவர் கரத்திலே வைத்திருக்கிறார். ஒரு பொறுப்பு நிறைந்த தேவன், எதிர்காலத்தை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், குயவன், அவர் ஒரு பரம குயவன். தமக்கு சித்தமானபடி உருவாக்கி, தமக்கு சித்தமானபடி அதை வேவைத்து, தமக்கு சித்தமானபடி அதை பயன்படுத்துகிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்களும் இருக்கிறது. தாவீதும் அதை தான் சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்களேன். என் காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு விசுவாச நம்பிக்கை பெருகுகிறதை நாம் பார்க்க முடியும். மெய்யாகவே தாவீதினுடைய காலங்களை தேவன் கரத்தில் வைத்திருந்தார். அவருடைய ஆரம்பம் பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 78 சங்கீதம் 70 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாவீதினுடைய ஆரம்பம் கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை அழைத்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் அபிஷேகித்து கர்த்தர் அந்த நாள் முதல் கொண்டு தாவீதை பயன்படுத்த ஆரம்பித்தார். தாவீதனுடைய வாழ்க்கை அவர் பிறந்த நாட்கள் முதல் கொண்டு, சொல்லப்போனால் இது தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்கள், பிறந்த நாட்கள் முதல் கொண்டு தாயின் கருவில் உருவாகும் போதே தாவீதை தேவன் வேறு பிரித்து அழைத்து அபிஷேகித்து நடத்தினார். இதை குறித்து தாவீது சொல்லுகிறதை பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு நல்ல தேவன்! தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். என் ஆண்டவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து வருகிறார். முன்னும் பின்னும் நான் படுத்தாலும் உறங்கினாலும் எழுந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய காலங்களை அவர் வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே தாவீது சொல்லுவார் பாருங்கள். அதே சங்கீதங்களின் புத்தகம் 139 14 வசனத்திலே வாசிக்கும் போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், நமது கிரியைகள் அதிசயமானவைகள் என் ஆத்மாவுக்கு தெரியும். 16 வசனத்திலே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற நம் அத்தனை பேருடைய காலங்களையும் தேவன் கரத்தில் வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், நம்முடைய முடிவு முதற்கொண்டு தேவன் அழகாய் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அதைதான் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது, நம்முடைய முடிவு அவருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, காண்பிக்கிறது என்ன? உன்னுடைய காலங்களை குறித்து நீ பயப்படாதே. உன்னுடைய காலங்கள்
மிக மிக அற்புதமாய் உருவாக்குகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மிடத்தில் இருந்து எடுத்து போடப்பட வேண்டும். ஏனென்றால் அது மிக மிக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தடை செய்ய ஆரம்பிக்கும், அவிசுவாசத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் உருவாக்குகிற தேவனுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய பிறந்த நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், இனி வரப்போகிற காலங்கள் வரைக்கும் கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை மிக அழகாய் செய்து கொண்டே வருகிறார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் விசுவாச வார்த்தை சொல்லுவோம். நாம் நினைக்கலாம், தாவீது அவர் ராஜாவா இருந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆகையினால என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு விசுவாசமா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க பிரதர், நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன், எவ்வளவு பாடுபடுகிறேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களா? சங்கீதங்களின் புத்தகம் 31 9 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. தொடர்ந்து அதை வாசிக்கிற போது, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தொடர்ந்து வாசிக்கிற போது 12 வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகழ் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நெருக்கப்படுகிறார், அவமானப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார், சத்துருக்கள் அவர்களை நெருக்குகிறார்கள், எல்லா பக்கமும் போராட்டம் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலே தேவன் தாவீதின் காலங்களை வைத்திருந்ததையும் தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்ததையும் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்ததை நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நெருக்கத்தின் மத்தியில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நாமும் இந்த காலத்திலே ஒருவேளை நெருக்கப்படுகிற போது நாம் விசுவாச வார்த்தையாய் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய காலங்களை என்னுடைய நேரங்களை உமது கரத்தில் வைத்திருக்கிறீர், நிச்சயம் அவைகளை ஆசீர்வதிப்பீர். என்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் அல்ல, நான் திட்டமிட முடியாது, ஆனால் தேவன் அழகாய் என்னை நடத்தி கொண்டு போகப் போகிறீர். என் முடிவு ஆசீர்வதிக்க போகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாளைய தினத்தில் கர்த்தர் நீர் பெரிய அற்புதம் செய்ய போகிறீர். நாம் விசுவாசத்தோடு சொல்கிறோம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயங்கர விசுவாசம் எழும்பும். நிச்சயமாய் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம காலங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும், ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்க முடியும், விசுவாசம் எழும்புகிறதை பார்க்க முடியும், தேவனுடைய பிரசன்னம் நிரப்புகிறதை பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. தாவீதின் காலங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வைத்திருந்த அற்புதம் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் நிச்சயமாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, வல்லமை உள்ள தேவனே, அருமையான தாவீதனுடைய காலங்களை நம்முடைய கரத்தில் வைத்து உருவாக்கி பயன்படுத்தி ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர் எங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நிறுத்தினது போல எங்கள் காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு எங்கள் முடிவு நாட்கள் வரைக்கும் நீரே திட்டமிடுகிறீர். எங்கள் காலங்கள் எங்கள் கரத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு
அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். தாவீது சோர்ந்து போய் நொறுங்கி போய் அநேக பாடுகளுக்குள்ளாய் இந்த விசுவாச வார்த்தையை சொன்னது போல, இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் அதே நிலைமையில் இருந்தாலும் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி தைரியப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு உடன்படிக்கையின் இரத்தம். அதற்கான ஜீவ வார்த்தை, உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9:11. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். இது சாதாரண உடன்படிக்கை அல்ல, தேவகுமாரனுடைய இரத்தத்தின் மூலமாய் வருகிற உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் அநேக உடன்படிக்கைகள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அது கல்வாரியின் இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு செய்த உடன்படிக்கையாகும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த நாளில் கையிலே திராட்சரசத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொன்னார். மட்டுமல்ல, நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுமாயிருப்பதை நினைவு கூறுங்கள் என்ற நியமத்தையும் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறிய அளவு இரத்தத்தின் மூலம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். நுனித்தோல் வெட்டப்பட்டு ஒரு சில துளிகள் இரத்தம் சிந்தி விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை செய்தார்கள். அதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன? நாங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் எங்களுடையவர், நாங்கள் எப்போதும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமென்றால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி வரவேண்டும் என்பதாகும். ஒருமுறை கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது இஸ்ரவேலர் அந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை மறந்து போனார்கள். ஆனால் தாவீது மறக்கவில்லை. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கும் தேவ பிள்ளைகளை எதிர்த்து நிற்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? நான் கொன்ற மிருகமான சிங்கத்தை போலவும் கரடியைப் போலவும் அவன் இருப்பான். அவனை பாதுகாக்க அவனுக்கு ஜாரமில்லையே என்றது மாத்திரமில்ல, கோலியாத்தை சிறிய கால் கொண்டு ஜெயம் பெற்றார். நம் ஆண்டவருடைய பெயர் என்ன? அவர் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்பதாகும். அதிலும் அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உபாகமம் 7:9 கூறுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை சகல இஸ்ரவேலரும் நினைவு கூறும்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த பட்டியில் பானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை வைத்திருந்தார். இஸ்ரவேலர் இந்த உடன்படிக்கையை செய்யும்படி கொடுத்த 2 கற்பலகைகளில் நியாய பிரமாணத்தை எழுதியிருந்தார். ஆம், நியாய பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர் நடக்க வேண்டும். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினபடி அவர்களுடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் உங்களையும் உடுத்துவிப்பார். ஆம், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் குளியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். உங்களுடைய நினைவுக்காக, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. ஆம், அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ செய்திகளையும் உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சிகளையும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோபுவின் புஸ்தகம் 8:7 நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 8:7 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இன்னொரு விசை கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த மாதம் எப்படி இருக்கும்? அநேக மாதங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா? இந்த மாதமாவது கர்த்தர் செய்வாரா? இந்த மாதம் எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நன்றாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு நல்லா அல்லாததா இருக்கலாம். இந்த மாதம் எப்படி முடியுமோ என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், நான் எப்படி தாண்ட போகிறேன், யார் முன்பாக நான் நிற்க போகிறேன்? ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே அழகாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு அற்பமாய் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவிலே கர்த்தர் ஒரு திருப்தியை கட்டளையிட போகிறார், ஒரு சமாதானத்தை, நன்றாய் கரங்களை தட்டி ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த மாதம் ஆண்டவரே உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றி, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உன் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுவார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, நடக்கிறதை பார்த்தால் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை கர்த்தர் ரொம்ப வெற்றியாய் கிருபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சில நேரத்திலே நம்ம எல்லாருடைய கண்களும் ஆரம்பத்தை தான் பார்க்கறது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதுக்கு அதற்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கணும், அது ரொம்ப பொதுவாக ஒரு கல்யாணம்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த கல்யாணம், ஒரு திருமண காரியம் ஏற்பாடு செய்யும் போது அந்த திருமண நாள் அன்று நடக்கிற அன்னைக்கு பெரிய பெரிய கற்பனைகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு போடலாம், இந்த மாதிரி ரூம் புக் பண்ணலாம், இந்த மாதிரி டெக்கரேஷன் வைக்கலாம், இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம், ஆயிரக்கணக்கான நல்லா பண்ணணும், கிராண்டா பண்ணணும். ஆனா நிறைய பேர் முடிவை பார்க்கிறது அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, சில காரியத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கும். எனக்கு கோயம்புத்தூர்ல தெரிந்த ஒரு ஒரு பெரிய உயர்ந்த ஒரு செல்வந்தராக இருக்கிற மனுஷர், அவருடைய திருமணத்திற்கு அவர் வாங்கின அந்த சட்ட பேண்ட் ரெண்டையும் கடனாக வாங்கினாராமா. அந்த கடனாக வாங்கி அதை கட்டுவதற்கு 5-6 வருடங்கள் தாண்டிதான் அந்த பணத்தை அவரால் கட்ட முடிஞ்சிச்சாமா. ஆனா இன்று அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு, அவருடைய பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பட்டணத்திலே உயர்ந்த மனிதனாய் கர்த்தர் அவரை வச்சிருக்கிறார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்க பிசினஸ்னுடைய ஆரம்பம் ஒருவேளை மற்றவங்க கிண்டல் பண்றது மாதிரி இருக்கலாம், நக்கல் பண்றது மாதிரி இருக்கலாம், என்ன இப்படி பண்ணி இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருக்க வேண்டியதானே. ஆனா அதையே நீங்க ரொம்ப கடினமாய் பார்த்து பண்ணி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் அற்பமான ஆரம்பமாய் தெரிகிறதோ, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், ஹாலேலூயா, கர்த்தர் அதை சம்பூரணமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய முடிவு மிக ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த கடைசி நேரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். இந்த மாதத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணமாய் கரங்களை தட்டும் போது ஹல்லேலூயா அந்த வார்த்தை ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அப்போ ஆரம்பத்தை பார்த்து நம்ம சோர்ந்தே போக வேண்டாம். ஆரம்பத்தை பார்த்து இது எப்படி முடியுமோ என்று நினைக்க வேண்டாம். சிலர் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சில காரியங்கள் கைகூடி வராததுனால நிறைய பேர் அதை கை விட்டுருவாங்க. இது வேண்டாம், இதுக்கு நமக்கு செட் ஆகாது போல தெரியுது. நீங்கள் ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் அது ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தாதான் அதில் கவனமாக இருக்கணும், அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஆரம்பம் டல்லா இருக்கா, ஆரம்பம் கிண்டல் பண்றது மாதிரி இருக்கா, ஆரம்பம் அற்பமா இருக்குதா, உடனே நீங்க ஒரு முடிவு பண்ணணும். அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. எனக்கு தெரிந்த ஒரு ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னா, ரொம்ப நல்ல எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதுல அவர் ரொம்ப அழகாய் செய்வாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்லே அந்த மகனோட நான் பேசிட்டு இருந்தேன். நீ அவன்கிட்ட கேட்டேன், நீ எத்தனை தொழில் எதிர்பார்க்கிறாரு. சில வேலைகளில் வந்து ஆரம்பத்தில் நமக்கு நிறைய கிடைக்காது, ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல நிலைச்சு நின்னீங்கன்னா, தேவ கிருபைக்காக ஞானத்திற்காக ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்க கையில கொடுத்த அந்த காரியத்தின் மூலமாய் பெரிய வெற்றியை கர்த்தரே தருவார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து மாத்தலாமா மாத்தலாமா, இதை தாண்டி அதில் பார்க்கலாமா, அதை தாண்டி இதில் பார்க்கலாமா, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இந்த வேலை நல்லா இருக்குமா, நான் சொல்றேன், வேலை கர்த்தர் கொடுக்கிறது. எல்லா வேலையும் நமக்கு நல்ல வேலை. எந்த இடத்திலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமேன் சொல்லுங்கள். வெறும் எருசலேமிலே மட்டுமல்ல, அப்பத்தின் வீட்டிலே மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஆண்டவர் உங்கள் கையிலே இருக்கிற சாதாரணமான காரியத்தையும் அசாதாரணமான காரியமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நாசரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னா, நாசரேத்து என்கிற இடத்திலிருந்து நன்மை வராது. உயர்ந்தவர்கள் அங்கிருந்து எழும்ப மாட்டார்கள். அந்த நாசரேத்திலே இருக்கிற ஒரு கூட்டம் வந்து ரொம்ப குறைந்த கூட்டம். அங்கே இருக்கிறவர்கள் பெரிய ஞானிகள் அல்ல, படிப்பாளிகள் அல்ல. அங்கிருந்து ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவது வந்து கூடாத காரியம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் அப்படின்னா, நாசரேத்திலிருந்து அந்த நன்மை வந்தது. அது பட்டணத்திற்கு மட்டுமல்ல, தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அதனால எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ துவக்கம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்க கூடாது, முடிவு சம்பூரணமா இருக்கும். நான் வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது, விசேஷமா இது யோபுனுடைய புஸ்தகத்திலே யோபுவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ அவனுடைய இருதயத்துல வந்து நாட்கள் தாண்ட தாண்ட ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஐயோ, என் வாழ்க்கை என்னமாய் முடியுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமாய் முடியுமோ அப்படின்ற இந்த நாட்களெல்லாம் எப்படி முடியும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த யோபுவுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான முடிவுகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த முடிவைத்தான் தேவன் நமக்கும் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் நீங்கள் 42 அதிகாரத்திற்கு வாருங்கள். கடைசி அதிகாரத்திலே 42 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சொல்லுங்க, வாசிக்கலாமா? யோவான் புஸ்தகம் 42 அதிகாரத்தினுடைய 11 வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோபுனுடைய துவக்கம் அற்பமா இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருந்துச்சாமா, அவனை சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை மேன்மையாய் கர்த்தர் வைத்தார். நான் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆரம்பம் ஒருவேளை நிறைய மனிதர்களுக்கு முன்பாக ஏளனமானதா இருக்கலாம். எப்படி அந்த யோபுவை நீ தப்பு பண்ணியிருப்ப, நீ அந்த மாதிரி நடந்திருப்ப, அதனாலதான் உனக்கு வந்துச்சுன்னு நிறைய பேர் அவனை சொல்லுகிறார்கள். அவனுடைய வேலைக்காரர்களுடைய பார்வைக்கு அவன் ரொம்ப குறைஞ்சவனாய் போயிட்டான். ஒரு நாள்லே வேலைக்காரங்களை கூப்பிட்டா ஒரு டைம் கூப்பிடும் போது 10 வந்து நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கு அவனுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டா யாருமே காது கொடுத்து கேட்கல. அவன் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவிக்கு அவனுடைய சுவாசம் வந்து வெறுப்பா தெரியுதாமா. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடம்புல ரொம்ப குஷ்டரோகம் போல ஒரு வியாதி வந்து உடம்பு முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்து ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் முடிவை எப்படி மாற்றினார் என்றால், ஆரம்பம் மனிதர்களாலே தள்ளப்பட்டான், ஆனால் முடிவு மனிதர்களாலே அங்கீகரிக்கப்பட்டான். நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். எந்த நாவு நீங்க இருந்தா நல்லா இல்லைன்னு நினைச்சாங்களோ, உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி பேசினார்களோ, அவர்கள் சொல்ல போகிறார்கள், நீ இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும், நீங்க இருந்தாதான் சந்தோஷம், உங்க ஜபத்தினாலதான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. ஹாலேலூயா! கரங்களை தட்டி இந்த மாதத்தினுடைய முடிவை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அங்கீகரிக்க பண்ணுவேன். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்க போகிறார்கள். உன் சொந்தக்காரர்கள் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள். ஆமென். ஆரம்பம் புறக்கணிக்கப்பட்ட ஆரம்பம், ஆரம்பம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஆரம்பம். ஆனால் யோபுனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அறிமுகமானவர்கள் கூட வந்து என்ன பண்ணாங்களாமா, ஒவ்வொரு தங்க காசை கொடுத்து ஆண்டவர் உன்கோடு இருக்கிறார் என்று அவனிடத்துல சொன்னார்களாம். காணா ஒரு கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா வித்தியாசமா இருக்குது, எல்லாருக்கும் திராட்சரசம் இருக்குது, எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே இருந்ததுல பெரிய ஹீரோ வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரரோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு கல்யாணத்திற்கு வந்தா எப்படி தடால் புடால்னு காரியங்களை ஒழுங்குபடுத்துவாங்களோ, அன்னைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் அப்படி நடக்குது. ஏன் அப்படின்னா, இயேசுவை குறித்து அப்பதான் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. அப்ப இயேசுக்கு அங்க ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அப்ப ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றது மாதிரி இயேசு உள்ள வர்றாரு. ஆனா ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு, அந்த திருமணத்தினுடைய முடிவு போக போக போக, நான் நம்புறேன் சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு இதுல சொதப்பிட்டியடா, இதுல சொதப்பிட்டியே, ஒரு கணக்கு போட வேண்டாம். நான் நம்புறேன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஒருவேளை இயேசு வர்றாருன்னு வந்ததும் பார்த்தோம், சாப்பாடு போடுறாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டே போயிடலாம்னு நினைச்சாங்களோன்னு தெரியல, கூட்டம் அதிகமாகி போயிருச்சு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அந்த வீட்டினுடைய எஜமானன் அதை யோசிக்கவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. ஆனால் இயேசு அங்கே இருந்தார். முந்தின ரசத்தை பார்த்திலும் பின்பு கர்த்தர் டேஸ்டா கர்த்தர் கொடுத்தார். எந்த நாவு அவர்களை குறைவாய் பேசுவதற்கு துணிந்ததோ அதே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் அந்த திருமண வீட்டிலே பெரிய அற்புதம் செய்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முடிவிலே உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இந்த மாதத்தினுடைய முடிவிலே ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன். உன்னை வெறுத்த மேனேஜரிடத்துல கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்த தொழில் செய்கிறவரிடத்துல கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார். உங்களை வெறுத்தவனுடைய குடும்பத்தினிடத்திலே கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே உண்டாகும். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தினே எனக்கு முடிவு எல்லார் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை கத்த நல்ல நல்ல அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கர்த்தரே தரப்போகிறார். ஸோ சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மேன்மை. அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தரப்போகிறார். நம்பர் டூ, இரண்டாவதாக நான் ஒரு வசனத்தை நான் தியானித்தேன், எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 42 10 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவருடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் இந்த யோபுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு முடிவை கொடுக்கிறார். என்ன முடிவு கொடுக்கிறார்னா, ஆரம்பத்திலே இருந்தது நாளுக்கு நாள் அவனை விட்டு ஒன்றொன்றாய் கடந்து போனது. அவனுடைய சம்பாத்தியங்கள், அவனுடைய பிள்ளைகள், அவன் குடும்பத்தில் இருந்ததெல்லாம் ஒன்னொன்னா கடந்து போயிருச்சு. அவ்வளவுதான், நாளுக்கு நாள் அந்த மனுஷன் குறைஞ்சிட்டே வந்தான். ஆனால் கடைசி வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு 2 தேவன் அவனுக்கு திரும்பி தந்தார். நீங்க ஒருவேளை இந்த பாதையில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது மாதிரி தான் நடக்குது. நான் நாளுக்கு நாள் ஒன்னொன்னா நான் இழந்துட்டே இருக்கிறேன், நான் குறைவுபட்டுட்டே இருக்கிறேன். இப்படியே போனா எல்லாத்தையும் வித்துட்டு போவேனோ, எல்லாத்தையும் முடிஞ்சிருமோ, நான் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட முடியாதோ. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய முடிவு இனி நாளுக்கு நாள் குறைவு அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க இழந்ததை கர்த்தர் திரும்ப பல மடங்கு தருவாராக. இழந்து போன அந்த பலனை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன ஆமேன் சொல்லுங்கள். அந்த வேலையை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன அந்த ஆர்டரை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன அந்த குடும்ப சமாதானத்தை கர்த்தர் 2 கர்த்தர் தருவாராக. இழந்து போன அந்த வீடு, இழந்து போன அந்த சொத்து, இழந்து போன அந்த கிருபைகளை எனக்கு மறுபடியும் ஹாலேலூயா. யோபு தான் இழந்ததை 2 பெற்று கொண்டது போல கரங்களை தட்டி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அப்படியே ஹாலேலூயா ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக இங்கே இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்க இழந்து போனதை திரும்ப கர்த்தர் தருகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நீங்க நம்பணும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்றதற்கு முன்பாக பல விசை இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன். முதலாவதாக நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே இதுவரைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் அல்ல, இன்னொரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க போகிறதற்காய் நன்றி என்று காலையில ஜெபித்தேன். இரண்டாவதாக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் என்னென்ன இழந்தேனோ எல்லாத்தையும் கர்த்தர் இந்த முடிவில் எனக்கு திரும்ப 2 நீ தருவீர் என்று நான் ஜெபித்தேன். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக என்னுடைய கண்கள் காண போகிறது. அன்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய எல்லாருடைய கண்களும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவே இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதத்தினுடைய முடிவில் நான் இழந்த எல்லாம் என்னை தேடி வரப்போகுது. சொல்லுங்க, அந்த கிருபைகளை கர்த்தர் தரப்போறாரு, அந்த ஜப ஆவி ஆண்டவர் தரப்போறாரு. ஹாலேலூயா. நல்லா சொல்லுங்க, அப்பா அப்பா என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அது நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும் ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்கிறேன். இந்த மாதம் முடிவு, ஓ உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் இழந்த எதுவாக இருந்தாலும் ஓ அந்த ஸ்தானம் திரும்ப இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக, வந்து சேருவதாக. ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், யோபுவின் புஸ்தகம் 42:16-17 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதற்கு பின்பு யோபு 140 உயிரோடு இருந்து 4 தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபுனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய முடிவு அற்பமாய் கிண்டல் பண்றது மாதிரி இருந்தாலும், நிறைய பேர் அவனுக்கு வாக்குவாதம் பண்றது மாதிரி இருந்தாலும், முடிவை குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தர் முடிவிலே திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாராமா. அவனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தன் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். சரி, எவ்வளோ அழகான வார்த்தை. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போன பிள்ளைகளை அடக்கம் கூட பண்ண முடியல பாருங்களேன், அது எவ்வளோ கொடுமையான ஒன்று. ஆண்டவர் அப்படி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு அவங்க மேலே இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டில் அவங்க மூடி போயிட்டாங்க. ஒரே நாள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே சாக கொடுத்தார். சில நேரத்தில் நம்ம யோபு போல சோதிக்கப்படுறோன்றோம், ஆனால் யோபுனுடைய சோதனை மிகப்பெரிய சோதனை, அவ்வளோ பெரிய பாடுகள். ஆனால் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பாரு உன் கூட கத்திருந்தா ஒரு பிள்ளையாவது உனக்கு ஜீவனாக இருந்திருக்கும்ல, இந்த பிள்ளையும் செத்து போயிடுச்சா, உங்களுக்கு மொத்த பிள்ளைகளையும் இழந்துட்ட, மொத்த பிள்ளைங்களையும் இழந்துட்ட, உன் குடும்பம் கட்டப்படாது, இனி என்ன உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் ரொம்ப அழகாய் முடிவில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். சத்தத்தை கேட்குற உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை என் தேவன் மாற்றுவாராக. உங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் நல்ல இடத்துல, தேசத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், பட்டணத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், தெருவிலே கர்த்தர் அவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். உன் பிள்ளைகளை சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம். ஆமேன். கரங்களை தட்டும் போது அது நடக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். கர்த்தர் ஒரு சமாதானத்தை, ஒரு திருப்தியான வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் தரப்போகிறார். ஹாலேலூயா. மனைவியை குறித்த ஒரு திருப்தி, கணவனை குறித்த ஒரு திருப்தி, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு திருப்தி, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னாலே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, ஒரு நல்ல திருப்தியை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த மாதமே அதை ஆரம்பிக்க போகிறார். நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய உடைவுகள் மாறப்போகிறது, சண்டைகள் மாறப்போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் திருச்சபைக்குள்ளே போகாத நிறைய பேர் திருச்சபைக்கு வரப்போகிறார்கள். உங்களுடைய கணவனார் முதல் முதலே காலடி எடுத்து வைக்க போகிறார், உங்கள் மனைவி காலடி எடுத்து வைக்க போகிறார், அவர்களுக்குள்ளே ரட்சிப்புக்கான ஏது உண்டாக போகிறது, குடும்பத்திலே இருக்கிற சத்துருடைய அந்த குழப்பங்கள் மாறி குடும்பத்திலே ஒரு சமாதானமான வாழ்க்கையை, திருப்தியான வாழ்க்கையை கர்த்தரே இந்த மாதத்தினுடைய முடிவிலே கர்த்தர் தரப்போகிறார். உங்க வேலையில ஒரு திருப்தியை கர்த்தர் தரப்போறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். போகிற இடம் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா மனரம்யமா இருக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல இருக்கிற கரை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மனரம்யமா இருக்க போறீங்க. கர்த்தர் முடிவிலே உங்களை மனரம்யமாய் வைக்க போறாரு. நம்முடைய இருதயம் சில நேரத்தில் அலபாய்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைஞ்சிருக்குது, ஆனால் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த மாதம் ஆளுகை செய்வதாக. பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி மலை போல இருக்கும், ஆனால் உங்கள் மனசு மட்டும் எப்படி இருக்கும்னா சமாதானமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனையும் பார்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறீங்களே அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை சுற்றி இவ்வளவு சூழ்நிலை இருக்குதே, இல்லை நான் கர்த்தருடைய கரத்திலே சுகமாய் இளைப்பாருவேன். ஆமேன். இந்த மாதம் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை தோட்டத்தினுடைய நிழலிலே உங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் நீங்கள் தங்கி இருக்க போகிறீர்கள். உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. நிறைவாய் நிரம்பி வழிய பண்ணுகிற மாதம். ஹல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். உங்க தலை மேல கைய வச்சு 10 டைம் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யுங்க. உன் பிள்ளையினுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் பிள்ளையினுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த பிரச்சனையினுடைய முடிவு அற்பமாய் காணப்பட்டாலும், சாதகமே இல்லாமல் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. இந்த தொழிலினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய், இந்த ட்ரீட்மெண்ட்டினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய். இந்த வருஷத்தை துவங்கினேன், நான் ஒன்றும் செய்யவில்லையே, இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் நான் ஒரு வெற்றியையும் காணவில்லையே, இல்லை இந்த மாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கம்ஃபர்ட் சர்ச் சபை ஜனங்களுக்கு, கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய

0: ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னா, நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய முடிவிலே சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு.
0: ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்களுடைய துவக்கம் கிண்டல் பண்றது, ஆனா உங்களுடைய முடிவு உங்களை அங்கீகாரம் பண்ணுவது. சோ நம்பர் டூ, இரண்டாவதாக நம்முடைய முடிவு எப்படி இருக்குமானால், வேதம் சொல்கிறது இழந்த எல்லாவற்றையும் முடிவிலை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதம் நான் நம்புகிறேன் பரலோகம் உங்களுக்கு ஒரு எழுத்து எழுதுகிறது. என்ன எழுத்து அப்படின்னா, என் பிள்ளை இழந்து போன சகலவற்றையும் அவனுக்கு ரெண்டு மடங்கு திரும்பி கொடுப்பேன் என்று எழுது எழுது எழுது. ஹாலேலூயா. பரலோகம் இந்த மாதம் இழந்து போனதை திரும்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ஆமென். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார் முடிவு எப்படி இருக்கும் என்றால், கர்த்தர் நம்மை திருப்தியான வாழ்க்கை, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஹாலேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு திருப்தி, வீட்டுக்குள்ள போனா ஒரு திருப்தி, சாப்பாடு சாப்பிட்டா ஒரு திருப்தி, தூங்கினா ஒரு திருப்தி, எல்லாத்துலயும் ஒரு திருப்தி. ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது எதுலையுமே திருப்தி இல்லாம இருக்கலாம். வீட்டுக்குள்ள போனா திருப்தி இல்லை, வேலை ஸ்தலத்துல திருப்தி இல்லை, சாப்பாட்டுல திருப்தி இல்லை, எதுலையுமே ஒரு விரக்தியான வாழ்க்கை. ஆனால் பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு திருப்தியான வாழ்க்கை. கரங்களை தட்டும் போது நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, என்னுடைய முடிவு சம்பூரணமாய். ஹாலேலூயா. உங்கள் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார், நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன்,

ஸ்தோத்திரம். மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கரம் முழுவதும் நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது வாங்கினா இது இலவசம், இது வாங்கினா அது இலவசம், இலவசம் இலவசம்னு ஒரே பேச்சு. இந்த இலவசத்துக்கு பல பேர் அடிமையா இருக்காங்க. ஒரு தம்பதியினர் ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்த்தா அவங்க நிறுத்தின இடத்துல அவங்க காரை காணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, எங்கேயும் இல்லை. ஒரு மணி நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து தேடிட்டு வந்தா அவங்க நிப்பாட்டிட்டு போன இடத்துலயே கார் இருந்துச்சு. அவங்க கார் கதவை திறந்து பார்த்தாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. லெட்டரை பிரிச்சு படிச்சாங்க. அதுல இப்படி எழுதி இருந்துச்சு, என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு, எனக்கு வேற வழி தெரியல, உங்க கார் தான் இங்க இருந்துச்சு, நான் கள்ளச்சாவி போட்டு அவசரத்துக்கு அதை எடுத்துட்டு போயிட்டேன், உங்க மன உளைச்சலை போக்கும் பொருட்டு உங்களுக்கு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சிருக்கேன், இது காமெடி படம், இதை நான் இலவசமா உங்களுக்கு தர்றேன், இந்த படத்தை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுங்க. லெட்டர் கூடவே ரெண்டு சினிமா டிக்கெட்டும் இருந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு படத்துக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த வீடும் காலியா இருந்துச்சு. வீட்டுல எதுவுமே இல்லாம எல்லாம் திருடு போயிருந்துச்சு. ஒரு லெட்டர் இருந்துச்சு, என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன் இல்லையா, பெண் குழந்தை பிறந்துச்சு, அவளுக்கு சீர் சனத்தியெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க, அதனால உரிமையோட உங்க வீட்டுல உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு அந்த திருடன் எழுதி வச்சுட்டு போயிருந்தான். உலகத்துல இலவசமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து பெருசா ஏதோ திருட போறாங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் மட்டும்தாங்க நமக்கு இலவசமா நித்திய வாழ்க்கைய கொடுக்கிறாரு. கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. இந்த நித்திய வாழ்க்கையை பெற நம்ம ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிச்சு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்புனா போதும், உங்களுக்கு நித்திய வாழ்வு நிச்சயம்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம், ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு கரத ஜி மேஜர்

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அடுத்தவங்களுடைய ஆசீர்வதிக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62:11 வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாது இருந்தவற்றில் இரண்டாவது தொடுதலை காணும்படி செய்து நிறைவாய் ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் பல தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, மன விருப்பங்களை தெரிவித்துவிட்டு நீண்ட நாட்களாய் பொறுமையோடு காத்திருப்பீர்கள். அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் தம் கிருபையை அளவில்லாமல் ஊற்றி ஆசிர்வதித்து விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பூர்த்தி செய்யப்படாமலும் பாதையிலேயே தடைப்பட்டும் நின்று போயும் எதிர்பார்த்திருக்கிற முடிவிலே தடைகளும் சரீர பலவீனம், வியாதி இவற்றில் பூரண சுகம் வேண்டியும் குடும்ப சமாதானம், பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசிர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் இரண்டாவது தொடுதலை தொடும்படி விரும்புகிறார். இரண்டாவது தொடுதலினால் குறைவுகள் நிறைவாகியும் சுகவீனங்கள், வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் மூன்று நிலைகளில் கர்த்தர் இரண்டாவது தொடுதலை தம்முடைய வல்லமையினால் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக இரண்டாவது தொடுதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:22-25 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே பெத்சாயிதா என்ற ஊரின் குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி ஜனங்கள் வேண்டிக் கொள்ள, இயேசுவும் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார். அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற இரண்டாவது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கிறார். அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்ப சமாதான குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனைப் போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெத்சாயிதாவை அவனால் பார்க்க முடியாமல் போனபடியினால், அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை, ஆசிர்வாதங்களை, பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கி இருளில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிபூரண சுகத்திற்குள்ளும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் அவர் தம்முடைய வல்லமையினால் இரண்டாம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும் பரிபூரண சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தொருளி சிலுவையின் ஆசிர்வாதங்களை காணும்படி ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவது எழுப்புதல். 1 புஸ்தகம் 19:10 நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே ஏசபேல் எலியாவை கொன்று போட வகை தேடி திரிகிறதை அறிந்தவுடன் தன் பிராணனை காத்து கொள்ள ஓடி ஒளிந்து திரிகிறார் எலியா. அப்பொழுது, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும்பொழுது 7 வாசிக்கின்றோம், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு என்றும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் இயேசுவேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டும் பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஓடி ஒளிந்து கொண்டும், சில வேளைகளில் திராணிக்கு மேல் சோதனைகளை தாங்க முடியவில்லை என்று மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் தம் வல்லமையினால் இரண்டாவது எழுப்புதலை தருகிறார். நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் ஆலோசனைகளையும் தந்து காலூன்றி நிற்கச் செய்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல் சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையினால் வெற்றியை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாக இரண்டாவது திருத்தம்.
எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே குயவன் வளைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கைகளிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அதை திரும்ப வேறே பாண்டமாய் வளைந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் சரி செய்யப்படாமலும் செப்பனிடப்படாமலும் ஒழுங்கற்றதும் திருப்தி இல்லாமலும் முன்னுக்கு பின் முரணாகவும் காணப்படுகிறதே என்றும், அவைகள் குடும்பத்தில், உறவுகளில், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில், அல்லது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்துடன் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவைகளில் தம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் 2வது திருத்தத்தை செய்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தெளிவையும் நல்ல ஆலோசனைகளையும் ஞானத்தையும் ஊற்றி சரியான வழியில் திருத்தமாய் செய்து நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி 2வது விசையாக அவரின் தொடுதலினால் மறித்து போனவற்றை உயிர்பெற செய்து எழுந்து நிற்கும்படி செய்து திருத்தமாயும் செய்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய் கொண்டு இயேசுவை அறியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் தம் வல்லமையினால், வல்லமையான கரத்தினால் உங்களை தம்முடைய 2வது தொடுதலினால் தொட்டு பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: பிலிப்பியர் 3 அதிகாரம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேசனம் உள்ளவர்கள். மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நாணம் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்து மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8 நாளில் விருத்த சேசனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றை நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றை நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரும் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
1: தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 100:2 வசனம். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரியாக சென்ற ஒருவர் தன் முதல் பிரசங்கத்தை அந்த நாட்டு சபைகள் ஒன்றிலே பிரசங்கித்தார். காணிக்கைக்கான நேரம் வந்தபோது அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே வந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்திச் சென்றனர். அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பாடல்களை பாடி நடனமாடி வந்து காணிக்கை செலுத்தினர். வேதவசனம் சொல்கிறபடி அவர்கள் துதித்தலுடனே தேவனுடைய சன்னதிக்கு முன் வந்தார்கள். ஆராதனை முடிந்த பிறகு அந்த மிஷினரி சபை விசுவாசிகளிடம், நீங்கள் உங்கள் காணிக்கைகளை படைக்க முன் வந்தபோது ஏன் ஆடல் பாடலோடு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் எப்படி ஆடி பாடாமல் இருக்க முடியும்? தேவன் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அடிமைகளாக இருந்த எங்களை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். எங்கள் பாவங்களை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இதை நினைத்தால் எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. ஆகவேதான் நாங்கள் நடனமாடிக்கொண்டே வந்து தேவனுக்கு காணிக்கை படைக்கிறோம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பது என்பது மிக உற்சாகமான ஒரு செயலாகவும் சந்தோஷமான ஒன்றாகவும் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவும் உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வந்தபோது ஆடி பாடி தேவனை ஆராதித்தார். தான் ஒரு ராஜாவாக இருந்தும் நடு வீதியிலே தேவனுடைய பெட்டிக்கு முன் நடனமாடுகிறோமே என்று அவர் நினைக்கவில்லை. தாவீதின் மனைவியாகிய மீகாள் தாவீது வீதியிலே நடனமாடியதை பார்த்து தாவீதை ஏளனமாக பேசினாள். ஆனால் தாவீதோ மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தும் நம்மில் அநேகர் சபைக்கு வரும்போது ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிப்பதில்லை. சத்தமாக வாய்களை திறந்து ஆராதியுங்கள் என்று போதகர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒரு அசைவுமே இருக்காது. அநேகர் மௌனமாகவே இருப்பார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தான் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பாவில் இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:13-19 வரைக்கும் நாம் பார்ப்போம். பின்பு இயேசு

சீமோன் பேதுரு பிரதியுத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அன்பானே, சம்பவத்தின் வாயிலாக நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அறிய ஆர்வம் காட்டியிருக்கிறார். ஆனால்தான் மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்ட அதற்கு ஆன்சராக, சிலர் உண்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா சொல்றாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. இந்த ஏசாண்டவரை இன்னைக்கு அநேகர் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில சர்வே எடுத்தா, அவர் ஒரு நபி, அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை வந்து குமாரன்னே சொல்லவே இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான், யெகோவாதான் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவர் மக்களிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதேதான் இன்னைக்கு இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன யாருன்னு சொல்றாங்க, என்ன எப்படி சொல்றாங்க, என்னுடைய நடக்கையோ, என்னுடைய செயல்களையோ, என்னுடைய பழக்க வழக்கத்தையோ, என்னுடைய பிரசங்கத்தையோ மக்கள் எப்படியாக புரிந்து கொண்டு என்னை எப்படியாக அங்கீகரிக்கிறார்கள், என்னை எப்படியாக சொல்றார்கள் என்று என்னை நான் முதலாவது ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ அன்பானே, அப்போ அப்படி போயிட்டு நம்ம கேட்கும்போது தான் நம்மை நாமே திருத்தி கொள்ள முடியும், நம்மை நாம் செப்பனிட்டு கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பாணியிலே போயிட்டே இருப்போம், ஆனால் மக்கள் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டி நம்ம திருத்தி கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல கொள்ள ஆசைப்படுகிறேன். 10வது முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு நான் இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஒத்த ஒரு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, மாமா மகள் என்னோடு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு வார்த்தை சொன்னார், டே கேஸ், இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாதான், எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட பேசுறத பார்த்தா என்னை அடித்து கொண்டுடுவாரான் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஏன் என்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவள் சொன்ன வார்த்தை, நீ பொறிக்கியம், அதனால் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் என்ன கட்டுமானம் பண்ணுறாருன்னா. அப்போ என் இருதயம் உடைந்தது, என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ என்னை குறித்து இந்த சமுதாயத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு பொறுக்கி, ஒரு ரவுடி, என்னிடத்துல யாரும் பழகக்கூடாது, அதுலேயும் பெண் பிள்ளைகள் பழகக்கூடாது என்று அவர்கள் கட்டுமானம் பண்ணுகிறார் என்றால், அப்போ நம்முடைய குணாதிசயமும் என்னுடைய கேரக்டரும் எப்படியாக மக்களுக்கு வெறுப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி என்னை சீர்தூக்கி பார்த்து என்னை திருத்தி கொண்டேன். அப்போ நான் அது அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்னை யாரு பொறுக்கி அவங்க கூட பழகக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர் வாயால் இவன் நல்லவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்படியாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய உறவுக்காரர்களில் இருந்த என்னுடைய கெட்ட பேரை, அவள நிலைமையை நான் என்ன செஞ்சேன், அதன் பிறகு என்னுடைய கிரியின் மூலமாக எல்லாரையும் நேசிப்பது, நல்ல காரியம் செய்வது, இப்படி எல்லாத்தையும் செய்யறதுனால இஸ் ஏ நல்ல குட் கேரக்டர் அப்படின்னு, நல்ல பையன்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றிக்கொண்டேன். இது நம்மளை நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காரியம். ஏனென்றால் நம்மளை பற்றி என்ன மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம நாமளே திருத்தி கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நான் அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். பட் அன்னைக்கு நான் பைபிள்லாம் படிக்கவில்லை, நான் ஒரு இந்துவாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அதே கேரக்டர் அந்த இயேசு சாமியிடம் இருக்கிறதை நான் பார்த்து கொண்டு உண்மையிலே மேய்த்து, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பிஹேவியரை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க என்று நான் அடிக்கடி கேட்பது உண்டு. அதனால அப்போ தான் நம்மளை நாமளே திருத்தி கொள்ள முடியும். இங்கு இயேசாண்டவரை பற்றி சீமோன் பேதுரு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீங்கன்னு பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு. இவர் கரெக்டாக சொல்கிறார், நீ வந்து குமாரனாகி கிறிஸ்து, மேசியா நீ தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவரவனை சபாஷ் பாராட்டார், நீ வந்து பாக்கியவனாக இருக்கிற, உனக்கு இது மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தலை, உனக்கு பரலோகமே இதை வெளிப்படுத்தியிருக்குது, பிதாவே உன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவது, நீ பேதுருவாக இருக்கிற, இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன், பரலோகத்தினுடைய திறவுகளை உனக்கு கொடுப்பேன்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவர் ஆண்டவரை பற்றி சரியான உண்மையை அவர் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அந்த பாராட்டுகள். இன்று அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு

கிறிஸ்து ஆண்டவர் பேதுருவை சபைக்கு ஒரு கல்லாக ஒரு கட்டி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா, நாம் இன்றைக்கு அறிகிற சத்தியம் என்னவென்றால், இன்னைக்கு அநேகர் இயேசுவை யார் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பு அவரை தீர்க்க தரிசிகள் என்றும் நபி என்றும் சொல்கிறார். ஒரு குறிப்பு அவர் ஏதோ ஒரு ஃபாரின் கடவுள் என்று சொல்கிறார். இல்லை ஃபாரினர் ஒரு மனுஷன் சொல்கிறார். இன்னைக்கு மனுஷன் சொன்னதுனால்தான் புத்தர் இயேசு காந்தி பிறந்தார் என்று சொல்லி பாடலும் பாடுறோம், படமும் வச்சுக்கிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தரையும் இயேசுவையும் காந்தியும் இயேசுவோடு ஒப்பிட்டு அவருக்கு சேமான மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் அவரை ரிஜெக்ட் பண்ணுது. அன்பானலே, இன்னைக்கு நாம் இயேசுவை யார் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாக வெளிவந்தவர். அவர்தான் தேவன். அவருக்கு தான் பரலோகம் அவருக்குரியது. அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே இருந்தார் என்ற அந்த திரித்துவ கொள்கை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்ற அந்த திரித்துவ கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பால் இந்த திருத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர் என்று சொல்லி கொண்டு பைபிளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவரை நாம் எப்படியாக பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம எப்படியாக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இன்னைக்கு பேதுரு அதை கரெக்டாக தெரிந்து கொண்டார். அதனால பேதுருவை ஆண்டவர் என்ன செஞ்சார், பாராட்டினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதை கேட்கொண்டிருக்கிற நீயும் நானும் நம்மளை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள், நம்மளை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் நிச்சயமாக தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பாக்கியவானாக நாம் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மனுஷன் என்றோ அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றோ அல்லது ஒரு ப்ராஃபசி என்றோ அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம பாக்கியவனாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் திரியோக தெய்வம். அவர்தான் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்தவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் யார், சமுதாயத்தில் நம்மளை என்னென்னு சொல்கிறாங்கன்றதையும் நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பானிலே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. நாங்கள் எப்படியாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியணும், நீர் யார் என்பதை நாங்கள் அறியணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. நீரே தேவன், நீர்தான் காட், நீர்தான் ஆண்டவரே இறைவன், நீர் ஆண்டவரே இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் என்று நான் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். உம்மை விசுவாசிக்கிற என்னை இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் அறிந்து அதன்படியாக நான் செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே.

ஒரு பறவை பறக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பக்கமுமே இறக்கைகள் மிக அவசியம் அல்லவா? ஒரு விமானத்திற்கு இரண்டு பக்கமும் இறக்கைகள் வேண்டும். ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும்? அந்த அடிப்படையில் வேதாகமத்திலும் கூட இப்படிப்பட்ட இரண்டு பக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். அதை தான் பேலன்ஸ்டு ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது சாத்தானானவன் வந்து சோதிக்கிறான். அந்த சமயத்துல அவன் வேதாகமத்திலிருந்து முக்கியமா உபாகமம் மற்றும் சங்கீதம் இந்த புத்தகத்திலிருந்து இப்படி எழுதியிருக்கிறதே, ஆகையால் அதை நீ செய்து காண்பிக்க வேண்டும் என்று சவால் விடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார்? இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று இன்னொரு வேத பகுதியை எடுத்து அவனுடைய வாயை அடைக்கிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை பரீட்சித்து பார்க்க சொல்லுகிறான். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனை பரீட்சித்து பார்க்க கூடாது என்றும் எழுதியிருக்கிறதே. அப்ப பேலன்ஸ்டு ட்ரூத் என்று சொன்னால் ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அப்படியே பயணிப்பது அல்ல, இன்னொரு வசனம் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று தேவனுடைய முழு ஆலோசனையையும் புரிந்து கொள்ளுவதுதான் ஒரு சமநிலையான வியாக்கியானம். இன்றைக்கு அதிகமான கள்ள உபதேசங்கள் பெருகி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ஒரு பக்கம் இருக்கக்கூடியதான வசனத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுவது, மறுபுறம் இருக்கக்கூடியதான இப்படியும் எழுதி இருக்கிறது என்கிற வசனத்தை காற்றில் விட்டு விடுவது. இதுதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. எப்படி வேத வசனம் இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கிறது, எந்தெந்த வசனங்கள் அப்படி இருக்கிறது, நாம் எவற்றையெல்லாம் சரியாக கவனிக்க தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆராதனை குறித்ததான ஒரு சமநிலை போதனையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். எபிரேயர் 13:15 வசனத்தை பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இது ஒரு பறவையினுடைய இறக்கை என்று வைத்துக் கொள்ளுங்க. நாம அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் என்ன செய்யணும், செலுத்த கடவோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அன்றியும் அது மாத்திரமல்ல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பக்கம் வேதவசனம் என்ன சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அது ஒரு ஆராதனை, ஆனால் அதோடு கூட நம்ம நிறுத்தி கொண்டு விடுகிறோம். இந்த பக்கம் பேலன்ஸ்டு ட்ரூத் என்ன, நன்மை செய்வது தானம் தர்மம் பண்ண மறவாமல் இருப்பது இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். தீத்து 3:5 வசனத்தை பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்களோ நானோ செய்த நல்ல செயல்களுக்காக தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில சபையார் இதை மட்டுமே மையப்படுத்தி அடுத்த வசனத்தை காற்றிலே பறக்க விடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அங்கதான் நம்ம சமநிலையை நம்ம இழந்து விடுகிறோம். அடுத்து பாருங்க, 8 என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். இதுக்கு முன்னாடி வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நம்மளுடைய நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்யும்படி திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, பேலன்ஸ்டு ட்ரூத், நம்ம நற்கிரியைகளால் ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல வேண்டிய அதே இடத்துல இந்த பக்கம் நாம் என்ன சொல்லணும், நற்கிரியைகள் விசுவாசமானவர்கள் செய்ய வேண்டும் என்று போதிக்க வேண்டும். அப்பதான் அது ஒரு காயினுடைய இரண்டு பக்கத்தை போல யாக்கோபு சொல்லுகிறார் அல்லவா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ விசுவாசம் இல்லாத கிரியை செத்து போனது என்பதும் வேதத்தின் போதனை தான். அந்த சமநிலையான அந்த போதனையை நாம் என்ன செய்ய வேண்டும், போதிக்கத்தான் வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. பாலஸ்தீன நாட்டில் மிஷினரியாக ஊழியம் செய்த போதகர் ஒருவர் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றை புத்தகம் ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதில் அராபியர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க விரும்பாததின் காரணத்தை குறிப்பிட்டிருந்தார். காரணம், அராபியர்கள் வசிக்கும் பகுதியை தேவன் யூதர்களுக்கு சொந்தமாக தருவார் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளதால் அவர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க விரும்புவதில்லை என்று அவர் கூறினார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்று வரை அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன என்று அவர்கள் கண்டுகொண்டதால் இந்த வாக்குத்தத்தமும் அவர்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று வேதாகமத்தை அவர்கள் வாங்கி வாசிக்க விரும்புவதில்லை. அவர்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்காததால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவாரா என்ன? தேவன் அவர்களுக்கு சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று நாம் மத்தேயு 5:18 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற யோசுவாவிடம் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் தாம் சொன்னபடியே இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க மட்டும் அவர்களோடு கூடவே இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆம், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாத பலர் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வாயின் வார்த்தைகளை உங்களுக்காக நிறைவேற்றுவார். தேவன் எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று யோபு ஆணித்தரமாக நம்பினார். அதை போலவே தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். ஆம், நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது வேதாகமம் முழுவதும் கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நமக்கும் சொந்தமானவை. அவை அனைத்தையும் தேவன் நம் வாழ்விலும் நிறைவேற்றுவார். ஆகவே அவைகளை உரிமை கோரி தேவனிடம் கேளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே.